நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம். வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இரர்கள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் நிகழ்ச்சியில் அடுத்து சோபனா பாடியுள்ள ரோக நிவாரண அஷ்டகம்.

நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது தெய்வீக ராகத்தில் இறையர்கள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலித்தது. எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 7ஆம் நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 12ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. விவேத் பாரதி தமிழகம் 102.3 இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் காலை 6 மணி. இன்று நீங்கள் செய்யும் நல்ல செயல்கள் நலம் பெற வாழ்த்துக்களோடு இன்றைய விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அருள்மணி மாலையில் உங்களோடு நான் உங்கள் ஆர்ஜே பிரமிளா சிவகுரு.
2: அருள்மணி மாலை.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்கள் கேட்க இருப்பது அருள்மணி மாலை. முதலில் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியிருக்கும் பாடல்.

அருள்மணி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இனி நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

பாரதி தமிழ் பண்பலை 102.3 இது அருள்மணி மாலை. விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் நேயர்களும் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மணி மாலை. இனி வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இல் இது அருள்மணி மாலை. இனி இயேசுதாஸ் பாடியிருக்கும் பாடல்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்டுக்கொண்டிருப்பது அருள் பணி மாலை. நேரம் 6:30. இனி ஜாலி ஆபிரகாம் பாடியிருக்கும் பாடல்.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 அருள்மணிமாலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிறைவாக டாக்டர் சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் பாடியிருக்கும் பாடல்

0: அருள்மணி மாலை.
1: விவன் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிறைவு பெற்றது. அருள்மணி மாலை தொடர்வது மாநில செய்திகள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை எதிர்கொள்ள வலுவான நடைமுறை அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. மதுராந்தகத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது மாநில அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கோரியுள்ளார். தமிழகத்தின் 15 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை எதிர்கொள்ள வலுவான நடைமுறை அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று தீவிரவாத எதிர்ப்பு தொடர்பான மாநாட்டினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். தீவிரவாதத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதுதான் மத்திய அரசின் நிலைப்பாடு என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 6 ஆண்டுகளில் இந்தியாவில் பல்வேறு குற்றங்களை புரிந்து வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற 288 பேர் இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 36 நாடுகளிலிருந்து இவர்கள் இந்தியாவிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறினார். காந்தி ஜெயந்தி விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு நகரங்களுக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. வரும் 1ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை சென்னையிலிருந்து பிற நகரங்களுக்கும் மற்ற நகரங்களிலிருந்து சென்னைக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்துக் கழக மேலாண் இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அதன்படி வரும் 1ஆம் தேதி 1580 பேருந்துகளும்

அடுத்த நாள் 2ஆம் தேதி 745 பேருந்துகளும் 3ஆம் தேதி 895 பேருந்துகளும் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுராந்தகத்தில் மாற்றுத்திறனாளி சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது மாநில அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், அந்த சிறுமிக்கு அவருடைய வீட்டிலேயே பாதுகாப்பு இல்லாத ஆட்சியை இந்த அரசு நடத்தி வருவதாக குறை கூறியுள்ளார். இந்த சூழலில் பெண்கள் பாதுகாப்பை பற்றி முதலமைச்சர் எப்படி பேச முடியும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. இந்த தொகுதிகளில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி

0: தீவிரமடைந்துள்ளது. இந்த தொகுதிகளில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் ஆளும் தாவேக திமுக அஇஅதிமுக நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர். தாவேக மூத்த தலைவரும் அமைச்சருமான திரு ராஜு இந்த தேர்தலில் தங்களது கட்சி வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திமுக துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி தமிழகத்தில் மின்வெட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சினை அதிகரித்துள்ளதாக குறை கூறியுள்ளார். தாராபுரத்தில் நடைபெற்ற கட்சியின் மகளிரணி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்று பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறையில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த மாவட்டத்தில் பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள அறைக்கு 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் முகவர்கள் முன்னிலையில் அந்த இயந்திரங்களை திருமதி அர்ச்சனா பட்நாயக் ஆய்வு செய்தார். தமிழகத்தில் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் சனிக்கிழமைகளிலும் ஊராட்சி பகுதிகளில் வியாழக்கிழமைகளிலும் நாய்களுக்கான ரேபிஸ் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. கால்நடை துறையினரின் இதுபோன்ற தடுப்பூசி பணிகளின்போது பொதுமக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று ராணிப்பேட்டை மாவட்ட கால்நடை பராமரிப்புத்துறை உதவி இயக்குநர் திரு திருநாவுக்கரசு எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் அனைத்து நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் கால்நடை பராமரிப்புத்துறை மற்றும் உள்ளாட்சி அமைப்பினர் இணைந்து வெறிநோய் தடுப்பூசியினை சமுதாய நாய்களுக்கு, போலவே ஊராட்சி பகுதிகளில் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் இந்த தடுப்பூசி பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் இந்த நாய்க்கடியினை அலட்சியப்படுத்தாமல் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவரை அணுகி அந்த கடிக்கான சிகிச்சையை மேற்கொள்ளுமாறும், இந்த நோய் கண்டிப்பாக தடுக்கக்கூடிய ஒரு நோய்தான் என்பதை உறுதியாக கூற முடியும். தங்கள் பகுதியில் உள்ள சமுதாய நாய்களுக்கு துறையினர் மூலம் நாங்கள் வந்து தடுப்பூசி போடும் பணி மேற்கொள்ளும் பொழுது பொதுமக்களும் இந்த பணிக்காக ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்களை அன்போடு துறையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புலியரை சோதனைச் சாவடியில் காவல்துறையினரும் வனத்துறையினரும் இணைந்து கண்காணிப்பு சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கனிமங்கள் கடத்தப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புலியரை சோதனைச் சாவடி வழியாக மீண்டும் கனிம வளங்கள் சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்படுவதாக வெளியான தகவலை தொடர்ந்து வருவாய்த்துறை, கனிம வளத்துறை மற்றும் போலீசார் இணைந்து திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். சோதனைக்கு பின்னரே கேரளாவுக்கு செல்லும் வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றதோடு கனிம வளங்கள் கடத்துவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து இரவு நேரத்தில் தொடர்ந்து தற்போது அதிகாலை வரை எல்லைப் பகுதியில் அதிகாரிகள் மேற்கொண்டுள்ள இந்த தீவிர சோதனையால் புலியரை பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த சோதனையானது நடைபெறும் எனவும் போலீசார் மற்றும் கனிம வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் வடக்கு உள் கர்நாடகம் முதல் தமிழகம் வரை சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் நாமக்கல், ஈரோடு, அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சென்னையில் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது, போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தையை தொடர வேண்டும் என மத்தியஸ்த பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும்

வகையில் அந்நாட்டிற்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் நேற்று வெற்றிகரமாக விண்வெட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. ரபி பருவ பயிர்களுக்கான ஒருங்கிணைந்த ஆயத்தப் பணிகளை மாநில அரசுகள் விரைவாக முடிக்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி திரேஸ்புரம் கடலோரப் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 3 கோடி ரூபாய் மதிப்புடைய போதைப் பொருளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து இது தொடர்பாக 4 பேரை கைது செய்தனர். தேனி மாவட்டத்தில் தேக்கம்பட்டி உள்ளிட்ட 5 கிராமங்களில் புதிதாக அமைக்கப்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கான பதிவு சான்றிதழை ஆட்சியர் திரு வைத்தியநாதன் வழங்கினார். கள்ளக்குறிச்சியில் கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா தொடங்கி வைத்தார். சென்னை அண்ணாசாலையில் உள்ள பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நவராத்திரி கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனையை மாநில கைத்தறித்துறை செயலர் திருமதி லில்லி தொடங்கி வைத்தார். தமிழகத்திலிருந்து ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொள்ள விரும்புவோர் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. புதுச்சேரியில் இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்குகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள யஷ்வீர் சிங், வெண்கலப்பதக்கம் வென்ற ரோஹித் யாதவ், மகளிர் 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப்பதக்கம் வென்றுள்ள பாருல் சௌத்ரி உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை எதிர்கொள்ள வலுவான நடைமுறை அவசியம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. மதுராந்தகத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது மாநில அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தின் 15 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:56. விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் பண்பலை நேயர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இன்று என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் இருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? காலை 7 உணவு பாதுகாப்பு மற்றும் வீணாக்குதல் பற்றிய சர்வதேச விழிப்புணர்வு நாள் மற்றும் உலக இதய நாள். இதனோடு இன்றைய முக்கியமான தகவலோடு ஃபேஸ்புக்ல உங்களுக்கான கேள்வி அப்படின்னு பல விஷயங்கள் வணக்கம் தமிழ்நாட்டில் காத்துட்டு இருக்கு. காலை 8 உங்கள் விருப்பம், 9 கலக்கல் அரங்கம், 10 என் கேள்விக்கென்ன பதில், 11 என்றும் இனியவை. பகல் 12 ரெட்ரோ நேரம், 1 பாடல் உங்கள் சாய்ஸ். எங்கள் ஸ்டைல், 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். இன்று தெருவோர வியாபாரிகளுக்கு கடன் வழங்கும் திட்டம் குறித்து கேட்டறியலாம். மூன்று மணிக்கு வர்ணஜாலம், 4 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், 5 பூந்தென்றல், 6 பக்தி மாலை. என் விருப்பம்,

ஏழு மணிக்கு திரை கானம், 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் வி சரவணன், 7:35 பாட்டும் பயணமும், 7:55 தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல், 8 மணிக்கு நீ கோரினால், 9 மணிக்கு பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன், 9:15 எண்ணினிய பொன்னிலாவை, 10 மணிக்கு எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11:00 மனசு மயங்கும் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இன்றைய நிகழ்ச்சிகளை கேட்க மறந்துடாதீங்க.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7 மணி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்களும் கேட்க இருப்பது.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாட்டில் உங்க எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜே பிரமிளா சிவகுரு. இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய எல்லா செயல்களும் நல்ல செயல்களாக இருக்கும் பட்சத்தில் அது எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும், நல்ல வெற்றியை உங்களுக்கு தேடித்தரணும், இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக அமையணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களோட இன்னைக்கு வணக்கம் தமிழ்நாட ஆரம்பிச்சிடலாம். முதலாவதாக உங்கள் எல்லாருக்காகவும் உணவு பாதுகாப்பு மற்றும் வீணாக்குதல் பற்றிய சர்வதேச விழிப்புணர்வு நாள் பற்றிய உரை எழுதி வழங்கியவர் ஆர்ஜே ஷாலினி.
5: உணவு பாதுகாப்பு மற்றும் வீணாக்குதல் குறித்த சர்வதேச விழிப்புணர்வு தினம் பற்றிய தகவல்கள் கேட்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 29 ஐக்கிய நாடுகள் சபை 2019 டிசம்பர் 19 அன்று நிறைவேற்றிய தீர்மானத்தின்படி செப்டம்பர் 29 உணவு பாதுகாப்பு மற்றும் வீணாக்குதல் பற்றிய சர்வதேச விழிப்புணர்வு தினமாக அறிவித்தது. விவசாயத்திலிருந்து நுகர்வோர் வரை செல்லும் வழியில் உணவு இழப்பையும் வீடுகள், உணவகங்கள், கடைகள் போன்ற இடங்களில் உணவு வீணாவதையும் குறைத்து உணவின் மதிப்பை உணர்த்துவதே இந்த தினத்தின் முக்கிய நோக்கம். விவசாய பொருட்கள் அறுவடை செய்யப்பட்ட பிறகு அவை சில்லறை விற்பனை நிலையத்தை அடையும் முன்பாக ஏற்படும் சேதம், கெட்டுப்போதல், சரியான சேமிப்பு இல்லாமை

நுகர்வோருக்கு கிடைத்த உணவு சாப்பிடப்படாமல் குப்பையில் போடப்படுவது போன்ற காரணங்களால் ஃபுட் வேஸ்ட், உணவு வீணாகுதல் எனப்படுகிறது. வீட்டில் மீதமான உணவை தூக்கி எறிவது, உணவகங்களில் சாப்பிடாமல் விட்ட உணவு, கடைகளில் விற்பனையாகாமல் வீணாகும் உணவு போன்றவை இதில் அடங்கும். எஃப்ஏஓவின் தற்போதைய தகவல்களின்படி உலகளாவிய உற்பத்தியாகும் உணவில் சுமார் 13% அறுவடைக்கு பிறகு சில்லறை விற்பனைக்கு முன்பே இழக்கப்படுகிறது. மேலும் நுகர்வோர் நிலையை அடைந்த உணவில் சுமார் 19% வீடுகள், உணவு சேவை மற்றும் சில்லறை விற்பனை நிலையங்களில் வீணாகிறது. யுஎன்இபி தகவல்களின்படி நுகர்வோர் நிலை உணவு வீணாக்கத்தில் வீடுகளின் பங்கு சுமார் 60%, உணவு சேவை 28%, சில்லறை விற்பனை 12% என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்னவென்றால், உணவு மட்டும் வீணாவதில்லை, அந்த உணவு உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்பட்ட நிலம், தண்ணீர், ஆற்றல், உழைப்பு மற்றும் பணமும் வீணாகின்றன. உணவு கழிவுகள் நிலக்கழிவு பகுதிகளில் சென்று சேரும்போது பசுமை குடில் வாயு வெளியேற்றத்திற்கு பங்களிக்கலாம். ஐநாவின் இலக்கு என்னவென்றால், 2030 சில்லறை மற்றும் நுகர்வோர் மட்டத்தில் ஒருவருக்கான உலகளாவிய உணவு வீணாவதை பாதியாக குறைப்பதையும், உற்பத்தி மற்றும் விநியோக சங்கிலிகளில் உணவு இழப்பை குறைப்பதுமே நோக்கமாக கொண்டுள்ளது. 2026 செப்டம்பர் 29 இந்த நாளின் கருப்பொருள் என்னவென்றால், உணவு இழப்பையும் வீணாவதையும் குறைப்பதன் மூலம் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள், வனத்துறைக்கு அளிக்கும் முக்கியத்துவம். வீட்டில் காய்கறி பழங்களை வாங்கும் போது தேவையான அளவு மட்டுமே வாங்குவோம். உணவகங்களில் சாப்பிட முடியாத அளவு உணவு வீதமானால் அதை பாதுகாப்பாக எடுத்து சென்று பின்னர் பயன்படுத்தலாம். சிறிய மாற்றங்கள்தான் பலரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். ஒரு விவசாயி விதையை விதைக்கிறார், மழையை எதிர்பார்க்கிறார், வெயிலையும் மழையையும் தாங்கி உழைக்கிறார், அறுவடை செய்கிறார். அத்தனை உழைப்புக்கு பிறகும் நம் கைகளுக்கு வரும் உணவை நாம் ஒரு நிமிடத்தில் குப்பையில் போட்டுவிடக்கூடாது. தேவையான அளவு எடுத்துக்கொள்வோம், எடுத்ததை முழுமையாக சாப்பிடுவோம், உணவை வீணாக்காமல் இருப்போம். இது ஒரு நாள் மட்டும் கடைபிடிக்க வேண்டிய விழிப்புணர்வு அல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நல்ல பழக்கம். இன்று முதல் நம்முடைய வீட்டிலிருந்து ஒரு சிறிய மாற்றத்தை தொடங்குவோம். உணவை மதிப்போம், விவசாயியின் உழைப்பை மதிப்போம், இயற்கையை பாதுகாப்போம், உணவு வீணாவதை தடுப்போம்.

உணவு பாதுகாப்பு மற்றும் வீணாக்குதல் பற்றிய சர்வதேச விழிப்புணர்வு நாள் குறித்த உரை எழுதி வழங்கியவர் ஆர்ஜே ஷாலினி. இனி விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 பிளாஸ்ட் படத்திலிருந்து பாடல், வெண்ணி தயால் குரலில், விவேக்கின் வரிகளில்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: மூத்த மருமகளே, இது உனக்கு.
2: எதுக்கு இப்ப என்ன அவசரம்?
1: அட அம்மா சின்னவளே, இது உனக்கு. அப்புறம் இது என் பேத்திக்கு.
3: ஆனா பாட்டி, அப்போ உங்களுக்கு
4: எல்லாமே நான் பேங்க், டாக்டர், பிக்ஸட் டெபாசிட் எல்லாத்துக்கும் அவங்கள தான் நாமினி ஆக்கியிருக்கேன். நாளைக்கு நான் இல்லாதப்ப பணம் இவங்களுக்கு சுலபமா கிடைக்கும்.
1: நல்ல வார்த்தையா பேசுங்க. சும்மா
5: ஆர்பிஐ சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: விஷால் மிஸ்ராவின் குரலில், அனிருத் ரவிச்சந்திரின் இசை மற்றும் வரிகளில். நீங்கள் கேட்ட பாடல் டிசி, விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் தமிழ்நாடு. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: ஆகாஷ்வாணி

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். வடக்கு ரயில்வேயின் 614 வழித்தடங்களில் கவச் பாதுகாப்பு கருவிகளை பொருத்த 223 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ள ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இலங்கைக்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் நேற்று வெற்றிகரமாக விண்வெட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்றுள்ள இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இனி விரிவான செய்திகள். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அரசுமுறை பயணமாக அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். வரும் 5ஆம் தேதி வரை அங்கு பயணம் மேற்கொள்ளும் அவர், நாளை முதல் 2 நாட்கள் நடைபெறும் G20 வர்த்தகத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். இந்த கூட்டத்திற்கிடையே பல்வேறு நாடுகளின் வர்த்தகத்துறை அமைச்சர்களுடனும் திரு பியூஷ் கோயல் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். அப்போது மீன்வளம், விவசாயம், புத்தாக்க நிறுவனங்கள் உள்ளிட்ட துறைகளில் G20 நாடுகளுடனான உறவுகளை விரிவுபடுத்துவது குறித்து திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்துவார் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரபி பருவத்திற்கான ஒருங்கிணைந்த ஆயத்தப் பணிகளை மாநில அரசுகள் விரைவாக முடிக்க வேண்டுமென்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் தேசிய வேளாண் மாநாட்டில் உரையாற்றிய அவர், சாகுபடிக்கான திட்டமிடுதல், அறிவியல் பூர்வ மதிப்பீடு, கள அளவில் கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளுதல் போன்றவற்றை உடனடியாக கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பருவநிலை மாற்றம், குறைந்த அளவு மழை பொழிவு, தண்ணீர் பற்றாக்குறை உள்ளிட்ட சூழலுக்கு மத்தியிலும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் அதிக விளைச்சலை உருவாக்க மாநில அரசுகள் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள வறட்சி மிகவும் கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். ரயில்களில் விபத்துகளை தடுக்கும் வகையில் பொருத்தப்படும் கவச் பாதுகாப்பு கருவிகளை வடக்கு ரயில்வே பிராந்தியத்திற்குள் அடங்கிய 614 வழித்தடங்களில் பொருத்துவதற்கு 223 கோடி ரூபாய்க்கு ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது. வாரணாசி மண்டலத்தில் அடங்கிய ரயில் வழித்தடங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட கவச் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை விரிவுபடுத்துவதன் முயற்சியாக

0: இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. இலங்கை பொது சுகாதார திட்டத்திற்கு உதவும் வகையில் அந்நாட்டிற்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற இந்தியாவின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் இந்த மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அந்நாட்டின் சுகாதார திட்டங்களுக்கு இந்தியா தனது உதவியை தொடர்ந்து வழங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காசநோய்க்கு எதிரான போராட்டத்தில் உலக சுகாதார அமைப்பின் தென்கிழக்கு ஆசியாவின் உறுப்பு நாடுகள் பரஸ்பரம் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என இம்மாத தொடக்கத்தில் முடிவு எடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டின் மூலம் எரிபொருள் இறக்குமதி குறைந்து சுயசார்பு நிலை அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அகமதாபாத்தில் இந்திய எரிசக்தி வாரத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு நிறுவனத்தின் இயக்குநர் திரு ஓம் பிரகாஷ் சின்ஹா இதனை தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாடு என்பது சவாலானது என்றாலும் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் அதற்கு தீர்வு காணப்பட்டதாகவும் அவர் கூறினார். எரிசக்தி தொடர்பான தேவைகள், பிரச்சினைகள் மற்றும் அவற்றிற்கு தீர்வுகள் குறித்து இந்த நிகழ்ச்சியில் இந்தியா தனது ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைத்ததாக திரு ஓம் பிரகாஷ் சின்ஹா தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழி திட்டத்திலிருந்து விலக்கு அளிக்கும் முடிவை நீட்டிப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என மத்திய அரசு மற்றும் மத்திய இடைநிலை கல்வி வாரியமான CBSEக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் ஜோய்மால்யா பக்ஷி, மோகனா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. என்றாலும் 7ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மும்மொழி திட்டத்தை செயல்படுத்தலாம் என்று நீதிபதிகள் கூறியுள்ளனர். இந்தியா மற்றும் 19 நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிய சிகிச்சைகளுக்கான மருந்துகள் மற்றும் குறிப்பிட்ட சில மருந்துகளுக்கான வரியில் மாற்றம் இல்லை என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க வர்த்தக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 100% வரி விதிப்புக்கு உரிய பொருட்கள் மற்றும் அவை இறக்குமதி செய்யப்படும் நாடுகள் குறித்த தகவலை தெரிவித்துள்ளது. உரிமம் பெற்ற மருந்துகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு 100% வரி விதிக்கும் முடிவை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கடந்த ஏப்ரல் 2 அறிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் நேற்று வெற்றிகரமாக விண்வட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. இதன் மூலம் விண்வெளி ஆய்வில் முக்கிய தருணம் எட்டப்பட்டுள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த விண்கலம் 10 மணி நேர பயணத்திற்கு பின்னர் பூமியை 6 முறை சுற்றி வந்து சிலி நாட்டின் மேற்கு பகுதியில் பசிபிக் பெருங்கடலில் விழும் வகையில் விஞ்ஞானிகள் அதன் சுற்றுவட்ட பாதையை முடிவு செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விண்கலம் 26 சிறிய ரக செயற்கைக்கோள்களையும் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இனப்பாகுபாடு, அந்நிய வெறுப்பு தொடர்பான சகிப்புத்தன்மை இன்மையை எதிர்த்து போராடுவதற்கான உறுதிப்பாட்டை இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. ஐநா பொதுச்சபையின் 51வது கூட்டத்தில் இந்தியாவின் அதிகாரப்பூர்வ அறிக்கையை தாக்கல் செய்து பேசிய மேற்கு பிராந்திய நாடுகளுக்கான வெளியுறவுத்துறை செயலர் திரு செபி ஜார்ஜ், உலகளாவிய சமத்துவம் மனிதாபிமான கௌரவத்தை மேம்படுத்துவதில் இந்தியா உறுதியுடன் உள்ளதாக குறிப்பிட்டார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஷ்வால், இன அடிப்படையிலான பிரிவினைவாதம், அவற்றை எதிர்த்து போராடுவதற்கான நிலைப்பாட்டை ஐநாவில் இந்தியா உறுதிப்படுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் ஒரு சில பகுதிகள், அந்தமான் நிக்கோபார் தீவுகள், தெற்கு உள் கர்நாடகம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிராவின் மத்திய பகுதி, ஆந்திரப்பிரதேசம், கேரளம், மாகே, கொங்கன், கோவா, ஒடிசா ஆகிய இடங்களில் புழுதிக்காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தில்லியில் தூசியை ஏற்படுத்தும்

கட்டிடங்களை இடிக்கும் பணிகளுக்கு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 31ஆம் தேதி வரை தடை விதிக்கப்படுவதாக அரசு அறிவித்துள்ளது. புதுதில்லியில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் மற்றும் தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா இடையே நடைபெற்ற ஆலோசனைக்கு பின்னர் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி ரேகா குப்தா, தூய்மையான ஆரோக்கியமான சூழலை தில்லி மக்களுக்கு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். காற்று மாசுபடுவதை தடுப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று ஆடவர் மற்றும் மகளிர் வில்வித்தை போட்டிகள் நடைபெறவுள்ளன. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் ஆடவர் வில்வித்தை பிரிவில் நீரஜ் சௌகான், தீரஜ் பொம்மதேவரா, மகளிர் பிரிவில் கீர்த்தி ஆகியோர் பங்கேற்கவுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் டென்னிஸ் பிரிவில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர், சுமித் நாகல் ஆகியோர் தத்தமது போட்டிகளில் பங்கேற்கவுள்ளனர். இப்போட்டிகளில் ஈட்டி எறிதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள யஷ்வீர் சிங், வெண்கலப்பதக்கம் வென்றுள்ள ரோஹித் யாதவ், மகளிர் 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கலப்பதக்கம் வென்றுள்ள பாருல் சௌத்ரி உள்ளிட்டோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நீளம் தாண்டுதல் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற முரளி ஸ்ரீ சங்கருக்கும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. புதுச்சேரியில் இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்குகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று தொடங்குகிறது. மொஹாலியில் இப்போட்டி காலை மணி 9:30 தொடங்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அரசுமுறை பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் செல்கிறார். வடக்கு ரயில்வேயின் 614 வழித்தடங்களில் கவச் பாதுகாப்பு கருவிகளை பொருத்த 223 கோடி ரூபாய்க்கு ரயில்வே அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இலங்கைக்கு 3 டன் காசநோய் எதிர்ப்பு மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் நேற்று வெற்றிகரமாக விண்வட்ட சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்றுள்ள இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தமிழ்FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: ஏழு மணி 25 நிமிஷத்தை கடந்து போயிட்டுருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வணக்கம் தமிழ்நாடு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டுட்ருக்கீங்க. இனி டூரிஸ்ட் ஃபேமிலி படத்திலிருந்து பாடல், சாண்ட்ரோல்டனோட குரலில் மோகன்ராஜனோட பாடல் வரிகளுக்கு இசை சாண்ட்ரோல்டன்.

0: நேரம் 7:30.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
0: விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. கும்பகோணம், வேலூர், திருப்பத்தூர் FM நேயர்களும் இணைந்து கேட்டுட்டு இருப்பது வணக்கம் தமிழ்நாடு. இனி உலக இதய நாள் குறித்த உரை எழுதி வழங்கியவர் ஆர்ஜே ஷாய் லக்ஷ்மி.
2: இன்று உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படும் ஒரு முக்கியமான நாள் உலக இதய தினம், வேர்ல்ட் ஹார்ட் டே. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 29 இதய ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் உலக இதய தினம் கடைபிடிக்கப்படுகிறது. நம் உடலின் இயக்கத்திற்கு அடிப்படையாக இருப்பது இதயம். இடைவிடாமல் துடித்து உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் இரத்தத்தையும் ஆக்சிஜனையும் கொண்டு சேர்க்கும் மிக முக்கியமான பணியை அது செய்து கொண்டிருக்கிறது. அத்தகைய இதயத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பது நம் அன்றாட வாழ்க்கையின் முக்கியமான பகுதியாக இருக்க வேண்டும். சத்தான உணவு பழக்கம், தினசரி உடற்பயிற்சி, போதுமான தூக்கம், மன அழுத்தத்தை சரியாக கையாளுதல் மற்றும் புகையிலை பழக்கத்தை தவிர்த்தல் போன்ற ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகள் இதய நலனை பாதுகாக்க உதவுகின்றன. அதேபோல் இரத்த அழுத்தம், இரத்த சர்க்கரை மற்றும் கொழுப்பின் அளவை அவ்வப்போது பரிசோதித்துக் கொள்வதும் முக்கியம். நம் உடல் தரும் மாற்றங்களை கவனித்து தேவையான நேரத்தில் மருத்துவ ஆலோசனை பெறுவதும் இதயத்தை பாதுகாப்பதற்கான சிறந்த வழியாகும். இதயத்தை பாதுகாப்பது என்பது நமக்காக மட்டுமல்ல, நம்மை நேசிக்கும் குடும்பத்தினருக்காகவும் நம்முடன் பயணிக்கும் உறவுகளுக்காகவும் நாம் எடுத்துக்கொள்ளும் ஒரு பொறுப்பான முடிவு. எனவே இந்த உலக இதய தினத்தில் ஆரோக்கியமான இதயம் ஆரோக்கியமான வாழ்க்கை என்பதை நினைவில் கொண்டு நம் இதயத்தை நேசிப்போம், அதன் நலனை பாதுகாப்போம். உலக இதய தின நல்வாழ்த்துக்கள்.
0: உலக இதய நாள் குறித்த உரை எழுதி வழங்கியவர் ஆர்ஜே சாய் லக்ஷ்மி. விவித் பாரதி தமிழ் 102.3. இனி கபில் கபிலன் பாடியிருக்கும் பாடல், காளிதாஸ் 2 படத்துக்காக மோகன்ராஜ்.

7:35 கடந்து போயிட்டு இருக்கு. இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. வணக்கம் தமிழ்நாடு. இன்னைக்கு ஃபேஸ்புக் பகுதிக்கான கேள்வி, இந்தியாவின் முதல் LNG ரயில் எங்கு தொடங்கப்பட்டது? அதுவும் நேற்று முந்தைய தினம்தான் தொடங்கப்பட்டிருக்குது. அது எங்க தொடங்கப்பட்டிருக்கு, எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கான பதில் உங்களுக்கு சரியா தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னா நீங்க நம்மளுடைய ஃபேஸ்புக் பகுதியில் போயிட்டு நான் அந்த கேள்வி கொடுத்துருக்கேன், அதுக்கு கீழே உங்களுடைய பதில்களை கொடுக்கலாம். உங்கள் பதில்களை படிக்கிறதுக்காக நான் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கேன். விவித் பாரதி தமிழ் FM 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இனி தாய் கிழவி படத்திலிருந்து பாடல் கேட்க போகிறீங்க. சிவகார்த்திகேயனோட குரலில் கருமாத்தூர் மணிமாறனுடைய பாடல் வரிகளுக்கு இசை நிவாஸ் கே பிரசன்னா.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல் இனி நீங்கள் கேட்க போகிற பாடல் யூத் படத்திலிருந்து கென் கருணாஸோட பாடல் வரிகள். பாடல் அவரே தான் பாடியிருக்காரு. இசை ஜி.வி. பிரகாஷ்குமார்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் தமிழ்நாடு. நேரம் 7:45.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் நம்ம கொடுத்துருந்த கேள்வி, இந்தியாவின் முதல் எல்என்ஜி ரயில் எங்கு தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது தான். இந்த கேள்விக்கான பதில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு உங்களுடைய சரியான பதில்களை பதிவிடலாம். இந்த பதில்களை படிக்கிறதுக்காக நான் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கேன். இந்த பாடல் முடிஞ்சதுக்கப்புறம் 7:50 நீங்கள் என்னென்ன பதில்கள் சரியாக கொடுத்துருக்கீங்களோ அதையெல்லாம் படிச்சிடலாம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இனி நீங்க கேட்க போற பாடல் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்துல இருந்து சுபாஷினி தனுஷ் ஜி வி பிரகாஷ்குமார் பாடியிருக்கும் பாடலுக்கு வரிகள் அறிவு இசை ஜி வி பிரகாஷ்குமார்.

உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

விவன் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இது வணக்கம் தமிழ்நாடு. இன்னைக்கு நம்ம ஃபேஸ்புக்கில் கொடுத்துருந்த கேள்வி, இந்தியாவின் முதல் எல்என்ஜி ரயில் எங்கு தொடங்கப்பட்டது? எல்என்ஜி அப்படிங்கிறது லிக்யூஃபைடு நேச்சுரல் கேஸ், திரவ இயற்கை எரிவாயு மூலம் இயக்கப்படும் ரயில். இந்த ரயிலோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அது இரட்டை எரிபொருள் ரயில். அது அந்த ரயிலில் நமக்கு வந்து இரண்டு என்ஜின்கள், இரண்டு விதமான எரிபொருளை பயன்படுத்தக்கூடிய என்ஜின் இருக்குது. அது முதல்ல வந்து நம்ம டீசல்லையும் போகும், ஆனால் இயற்கை எரிவாயு, திரவ இயற்கை எரிவாயு மூலமும் அந்த ரயில் வந்து இயக்கப்படும். முதல்ல இயற்கை எரிவாயு மூலம் அந்த ட்ரெயின் போயிட்டே இருக்கும்போது அது தீந்து போணுச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த மோடு வந்து டீசலுக்கு மாறிக்கும். அவ்வளோ சிறப்பு மிக்க அந்த ரயில் முதல்ல எங்கு இந்தியாவில் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறதான் கேள்வி. இதுக்கு சரியான பதிலை நம்ம நேயர்கள் ஃபேஸ்புக்கில் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் சரியான பதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். அப்படியே பதில்கள் லோட் ஆகிட்டே இருக்குது. யார் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இந்த பாடல் முடிகிற வரைக்கும் டைம் கொடுத்துருந்தோம், 7:50 நீங்கள் இதுக்கான பதிலை சரியாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேயர்கள் பதில் போட்டுகிட்டே இருக்காங்க. யார் சரியான பதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத லோட் ஆகிட்டே இருக்கு. குணாலன் அண்ணாமலை சரியான பதிலை கொடுத்துருக்காரு. சபர்மதி ரயில் நிலையம், அதாவது குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சபர்மதி ரயில் நிலையத்தில் தான் இந்த ரயில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பொன்னியமேடு வண்ணை கணேசனும் மிக சரியான பதிலை கொடுத்துருக்காரு. இந்த ரயிலுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போது நமக்கு வந்து நம்மளுடைய நாட்டோட பொருளாதாரம் அப்படிங்கிறது அதிகமாக நம்ம வெளிநாட்டிலிருந்து இதை இறக்குமதி செய்கிற பொருள்களுக்கு நம்ம கட்டி அதை வாங்குற மாதிரி இருக்கும் இல்லையா, பணம் இங்கேருந்து வெளியில் போகும். ஆனால் அது அப்படி போகாமல் நம்ம உள்நாட்டிலேயே நமக்கான தயாரிப்புகள் இந்த மாதிரி இயற்கை எரிவாயு மூலம், திரவ இயற்கை எரிவாயு மூலம் இயங்கக்கூடிய இந்த எல்என்ஜி ரயில், இது மாதிரியான கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் இப்போ வந்து ஊக்குவிக்கப்பட்டு இந்த மாதிரி முறையில் நம்ம வந்து நம்மளுடைய போக்குவரத்துக்கு எல்லாம் பயன்படுத்தும் போது நம்ம பணம் நம்மக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். இதுக்காக நம்ம வெளிநாடுகளை சார்ந்திருக்காம இந்த எரிபொருளுக்காக நம்மளே சுயமாக உற்பத்தி பண்ணி நமக்கு தேவையை அதை வந்து பூர்த்தி பண்ணுற மாதிரி நம்ம செஞ்சிட்ருக்கோம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். இது எல்என்ஜி ரயில்

அப்படிங்கிறது சபர்மதி ரயில் நிலையத்தில் குஜராத் மாநிலத்தில் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது சரியான பதில். பதில் தெரிஞ்ச நேயர்களுக்கு இன்னும் கூட டைம் இருக்குது, அவங்க போடலாம். 7:53 ஆகுது. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இனி நீங்கள் கேட்க போகிற பாடல் மாஸ்க் படத்திலிருந்து. ஆந்தனி தாசனோட குரலில் சுபாஷினி இணைந்து பாடியிருக்காங்க. பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார், பாடல் வரிகள் கருமாத்தூர் மணிமாறன்.

ஃபேஸ்புக் கேள்வி என்ன அப்படின்னா, திரவ இயற்கை எரிவாயு மூலம் இயக்கப்படும் முதல் ரயில் எங்கே இந்தியாவில் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது தான் சரியான பதிலை எல்லாரும் கொடுத்துருக்காங்க. யார் யார் சரியான பதில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாம். ஹரிஹரன் கொடுத்துருக்காரு, மனோஜ் கொடுத்துருக்காங்க, அடுத்ததா மனோஜ் இத்தனை பதிலா, கலை மயிலை பட்டாபி, ஆண்டிமடம் கார்த்திகேயன், இவங்க எல்லாரும் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. அதாவது

0: இந்தியாவின் முதல் எல்என்ஜி ரயில் குஜராத் மாநிலத்தில் சபர்மதி ரயில் நிலையத்தில் தொடங்கப்பட்டது அப்படிங்கிறது தான் மிக சரியான பதில். சரியான பதில் கொடுத்த நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ஆற்காடிலிருந்து சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி அவங்களும் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. நாகராஜன் அவரும் சரியான பதிலை கொடுத்துருக்காரு. முருகேசன் அடைக்கலம் அவரும் சரியான பதிலை கொடுத்துருக்காரு. ஆரணி பாப்பாம்பாடியிலேருந்து தேவமணி அவங்க சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. புரசைவாக்கத்திலேருந்து ரீஜா மனோகரன் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. சரியான பதில் கொடுத்த நேயர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிடலாம். தேனியிலேருந்து ஹரிராம் அவரும் சரியான பதிலை கொடுத்துருக்காரு. ரமா சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. திருமலிசை அஸ்வினி நாகராஜ் இவங்களும் சரியான பதிலை கொடுத்துருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமம் கொண்டான்லேருந்து அவரும் சரியான பதிலை கொடுத்துருக்காரு. சரியான பதில் கொடுத்த எல்லா நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதுவரை நீங்கள் கேட்டது வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.

ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:01 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல இப்போ நீங்கள் கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். உங்கள் கூட இணையிறது நான் உங்கள் மகி விஜயகுமார். லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி அவ்வளோ வசதியாகவும் அதே மாதிரியே லைஃப் ஃபுல்லாகவும் இருந்துராது. நிறைய மாற்றங்கள் இருக்கும். அந்த மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கையையும் நம்மளையும் மாற்றிக்கிறது தான் வாழ்க்கை. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் நிறைய பேர் தங்களோட பாடலை வந்து லெட்டர்ஸ் மூலமாக அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த பாடல்கள் தான் நம்ம இன்றைக்கி இந்த 1 hour ஃபுல்லாக கேட்க போகிறோம். உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் அனுப்பிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியோட முதல் பாடலை உங்களுக்காக அயோத்தி படத்துலேருந்து பாட்டு வரப்போகுது. இந்த பாடலை பட்டாளம் அப்துல் ஜலீல், வடபழனி வீரதுரை, குடுவாஞ்சேரி கனகராஜ், மணலி மாறன், மந்தவெளி விநாயகம், மேலப்பேர் தயாளன், நெடுமரம் முனுசாமி, ஆண்டிப்பட்டி ஆராதனா, ஆவடி அனந்தலட்சுமி, உடன்குடி நூர்தீன், இஸ்மத், இப்ரா, இர்பான், இஜாஸ், ஐனுஷுபா, புருஷவாக்கம் சவுந்தரராஜன், கே எம் கார்டன், எம்ஜி செல்வகுமார், ஆர்கே நகர் சிங்கச்சோழன், மேட்டு சக்கரக்குப்பம், பூமொழி கஜேந்திரன், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைச்சிருங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்மும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க.

0: 102.3 விவத் பாரதி தமிழகம்ல உங்கள் விருப்பம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இப்போ அடுத்ததா சிங்கீதம் படத்தில் அந்த பாட்டு கேட்டிருக்காங்க. தீட்டலம் ஆதி திராவிடர் குடியிருப்பு டி சி ராஜேஷ், உத்திரமேலூர் ஆசிரியர் நகர் ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு, அனுமந்த புத்திரி ரவிக்குமார், நீதி, புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி, ஷோபியா, சைதை, ஜோதி அம்மாள் நகர், ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புளியூர்புரம், உமா, பிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா, தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம், மானிதா, சாமி, செஞ்சு கஃபே, ஏழுமலை, கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டு இருக்கு. கேட்டு அணிஞ்சிருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் ஏன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: என்னமோ ஆச்சு, பேசுறதெல்லாம் பாட்டா போச்சு.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: Attention, national recognition for your hard work. For those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices, the Department of Animal Husbandry and Dairy, Government of India, invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in 3 categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026, issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
2: 102.3 FM. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: எட்டு 12 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ் FM-ல உங்கள் விருப்பம் தான் கேட்டுட்டே இருக்கீங்க. லைஃப்ல நிறைய பேருக்கு ஒரு சில பேர்கிட்ட ஒரு சின்ன ஒரு டச்சிங் இருக்கும். தட் மீன்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி க்ளோஸ்னஸ் இருக்கும். அதே மாதிரி தான் சில இடங்களும் வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த டச்சிங்காக இருக்கும். அந்த இடத்துக்கு போனாவே ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும். அப்புறம் வந்து அந்த இடத்துக்கு போனாவே ஒரு குட்டி சந்தோஷம் வந்துடும். சில நேரங்களில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ண ஸ்பாட்டாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கும்ல. அந்த இடங்களை கடந்து வரும்போது நமக்கு மனசு கொஞ்சம் பாரமாக இருந்தாலும் ஒரு குட்டி சந்தோஷம் கிடைக்குது பாருங்கள். அதுவே ஒரு பெரிய அலாதி தான்ல. அதே மாதிரி தான் நம்மளுக்கு பிடிச்ச பாட்டு அப்படி ரேடியோவில் கேட்டுக்கிட்டே அப்படி போகும்போது மனசுக்குள்ளே ஒரு குட்டி அலாதியான சந்தோஷம் கிடைக்கும்ல. எஸ் மக்களே, இப்போ அடுத்ததாக உங்களுக்காக கருப்பு படத்துலேருந்து பாட்டு வரப்போகுது. இந்த பாடலில் தூத்துக்குடி மாவட்டம் முல்லக்காடு பாபு, சரஸ்வதி, பாலமுருகன், திருமணிசை கஸ்தூரி, அருணாசேகர், ஜெகநாதபுரம் சரஸ்வதி, தனசேகர், காட்டுப்பாக்கம் ஹேமாவதி, யுவராஜ், காமராஜர், திரு தீபா, பிரகாஷ், மணலூர்பேட்டை சொரூபராணி, ராஜசேகர், திருமணிசை பிரியம்பத்து, மஞ்சுளா, ஆனந்தன், மதுரவாயல், மேல்நகர், கதிர்வேல், சென்னை பாடி, ரவி, கலவை மேல், நெல்லி, விஜயன், சிறுங்காட்டூர் அம்மா, சின்னம்மாள், மதுரவாயல் ரோஸ், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க.

0: நிகழ்ச்சிகள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
1: 102.3 FM. ஃபைனலாக கொம்பு சிவி படத்துலேருந்து பாடலை கேட்டீங்க உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில். இப்போ இந்த பாடலை கேட்டிருந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம், ஜோதி, ஈசன், முருகசாமி, வஜ்ரவேல், பிரபாகரன், கங்காதரன், கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதி கிராமம், பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், ஆனந்த், மன்வித், வேலூர் ராமநாயக்கன் பாளையம், பஷீர் அகமத், தமன்யா, தமன்னா, நிலு ஃபாத்திமா, நிஹாதா பசும், வேலூர் கேக்கி நகர், ஷானு, பாபு, தங்கமணி, தனவேல், வடபழனி செல்வம், செண்பகம், காசிக்கோட்டை ஆதியப்பன், ஜானி, பூந்தோட்டம், நூருல்லா, ரசியாபி, மிஜிமா, ஆரன்பாளையம், கரீம் பாஷா, ஷம்மு, ஜே ஜே நகர், முஸ்தபா அப்பாஸ், இவங்களுக்காக அந்த பாடலை கேட்டு முடிச்சிங்க.
2: பாட்டுக்கு கலக்கல் 102.3.
1: எட்டு 22 ஆகுது, உங்கள் விருப்பம் தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக இதயம் முரளி படத்துலேருந்து பாடல் வந்துட்டு இருக்கு. இந்த பாடலை திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் கருணாநிதி, தேவேந்திரன், தமிழ்ச்செல்வன், ஜெயராணி, மதிவதனி, தூத்துக்குடி திருமல் நகர் ஜோசப், ஜெஷிந்தா, ஜெனிஷா, ஜெயன், எடிட்டா, மயிலாப்பூர் பட்டாபி ரவி, மாலதி, சேகர், உஷா, ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா, ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி, ஆத்மநாதன், அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நீலமிகம், அப்சரா நீலமிகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இப்போ அடுத்ததான் நிகழ்ச்சியில் உங்களுக்காக கூலி படத்துலேருந்து பாட்டு வரப்போகுது. உங்கள் விருப்பம் தான், கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த பாடலில் ரவிகாரன், வீரராகவன் அப்துல் ரபீஸ் கான், அப்துல் ரஹீம் கான், அப்துல் ரஃபீக் கான், மானாம்பதி, மனோகரன், ராஜசேகரன், உத்திரமேரூர் அகிலன், நிர்மல்குமார், வாலாஜாபாத், முனியாண்டி, கௌரி, திருப்புட்குழி, விஜயகுமார், சாந்தி, கருக்கம்பத்தூர், எத்திராஜ், சரஸ்வதி, சிறுகளத்தூர், சரஸ்வதி நகர், இருதயமேரி, பெருமாள் பட்டு, பி ஜெயலட்சுமி, செய்யோன், வீரராணி, விஜயராணி, மன்னிக்கணும், விஜயராணி, இவங்களுக்காக கோழி படத்துலேருந்து உங்களுக்காக பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு அணைஞ்சிருங்க.

உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல, மேலும் 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்மும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக ராயன் படத்துலேருந்து பாட்டு வரப்போகுது. செங்கம், தானாப்பேட்டை, சுகுணா, புனிதன், ரீனா, தனபதி, ரேவதி, சுரேஷ், கருகம்பத்தூர், அரஸ், சரஸ்வதி, எத்திராஜ், திருவண்ணாமலை, ஆறுமுகம், அடையாளப்பட்ட ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி, வெங்கடேஷ், பூரு, சங்கர், சுசீலா, மேல்பாக்கம், சந்திரேஷ், ரோஜா, சேலம், கலங்காணி, ராதாகிருஷ்ணன், சங்கீதா, திருமணசி, நாகராஜ், அஸ்வினி, தேசூர், குமரன், ஆங்கரை, பைரவி, மதுரவாயில் அன்பு, ஸ்ரீனிவாஸ், ஜெயலக்ஷ்மி, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு நினைச்சிருங்க.

0: 102.3 FM.
1: நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98th பிறந்த நாளை முன்னிட்டு
2: புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது அனைத்து அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை, எல்லாம் எவக்கு தெரியும்.
1: நடிப்பே முன் பெயர் சிவாஜியா?
3: ஆறு மனமே ஆறுன்னு அவர் டைரக்டர் கே சங்கர், அதுதான் டைரக்டர். அவர் வந்து எம்ஜிஆர் சாரோட சம்பந்தி. அவர் சொல்கிறார் உங்கள்கிட்ட, என்கிட்ட ஒரு வாட்டி, யோ வாத்தியார் வந்து மூட் அவுட்டாக இருந்தால் எந்த பாட்டு தெரியுமா கேட்பார், நம்ப பாட்டை கேட்பார். எது சாருங்க, நான் டைரக்ட் பண்ண உங்கள் அப்பா வச்சு ஆறு மணி ஆறு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து மூட் டவுனாக இருக்கும்போது அவர் கேட்குறது வந்து சிவாஜியோட பாட்டு. இல்லை எனிபடி இமேஜின், நீங்கள் இமேஜின் பண்ணுவீங்களா? ஆறு மணி ஆறு போட்டு கேட்குறார். Select that to look at the world.
1: சிறப்பு விருந்தினர் ராம்குமார் கணேசன் அவர்கள்.
3: நடிகர் திலகத்தின் 98th பிறந்த நாள் அன்று 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் நடிப்பே உன் பெயர் சிவாஜியா.

இது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

102.3 FM. உங்கள் விருப்பம் கேட்டுட்டே இருக்கீங்க. 8:40 ஆகுது. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக குமார சம்பவம் படத்துலேருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல் பாபு, இந்திரா, உதயகுமார், யுகபாரதி, குறுக்காத்தூர் பாரிவல்லல், மாலதி, டி நகர் விஜயபார்த்தன், ஜெயஸ்ரீ, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்திக், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, வேளச்சேரி வேல்முருகன், மாலதி, ஆதித்யா, மணலி பெரிய சீக்காடு ஜெயக்குமார், புவனா, சூளை மனோகரன், ரீஜா, விக்னேஷ், வினீத், விவேக், புருஷி வாக்கம் அக்ஷய், விக்னேஷ், ஏவிம் அவன்யு, கோபி, கிருஷ்ணா, திவகா, கோபி கிருஷ்ணா, திவாகரன், நன்மங்கலம், சித்ரா, பாஸ், ரங்கநாயகி, கதிர்வேல், வீரம்பாக்கம், புதூர், சிவகாமி, ராஜன், நவீன், இவங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

0: ரெட்ரோ படத்துல இருந்து சாங் கேட்டு முடிச்சிங்க.
1: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க, மனம் சிறகுகள் விரிக்க, கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டே இருக்கீங்க. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக காதலிக்க நேரமில்லை படத்துலேருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை ஆரணி பாப்பம் பாடி ஆண்டாள் தெய்வமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு, போஸ், குரட்டூர் ரஞ்சித், குருதயால், நெல்லை மூலக்கரைப்பட்டி ராஜீவ், நம்பி, தேவேந்திரன், பொள்ளாச்சி கொண்டே கவுண்டன் பாளையம், எஸ் முத்துக்குமார், சேலம், சின்ன கிருஷ்ணாபுரம், நல்ல தம்பி, நெல்லை, மேலச்சேவல், மாமுது மைதீன், ரஹமத் பேகம், வாகையூர் ராக்கெட் ராமசாமி, கொடுங்கால் கமால் பாஷா, நிஷா பேகம், திருக்கோவலூர் சீமாட்டி ராஜா, அம்மா பேட்டையி லோகநாதன், பிரேமா தேவி, ஹேம்லதா, சந்தோஷ், திரள், ஆதித்தி, இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க.

உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியுடைய இறுதிக்கு வந்துட்டோம். ஸோ ஃபைனலாக உங்களுக்காக 100 சாமி படத்துலேருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. இந்த பாடலை மதுரை மாவட்டம் வண்டியூர் சௌராஷ்டபுரம் சக்தி ஜனார்த்தனன் ஸ்ரீதேவி குமரன் சிவமஞ்சுலா குற்றாலலிங்கம் அஸ்லீத் பவிஷ்யா உபேந்திரன் ஜேடி மணிகண்டன் ஓகே சிவா மாதவரம் திருவள்ளூர் திரு விநாயகம் மதனகுமாரி அஜித் சங்கவி அஸ்வித் ரோஷன் தர்ஷன் சாய் தருண் சாய் பிரித்திகா கோவிலம் கோவிலாம் பூண்டி செல்வகுமார் சந்தியா வர்ஷினி யாமினி மாதவரம் ஏகாந்தம் எழிலரசன் எழிலவன் எழிலோவியம் திருமழிசை ராஜசேகர் தனசேகர் குணசேகர் ஞானசேகர் அமுதாசேகர் அருணாசேகர் கொடுங்கையூர் ராமு விஜயா விஜயகுமார் நந்தினி விஷால் நதியா இவங்களுக்காக அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த சாங்கை ப்ளே பண்ணிட்டு இந்த ஷோ மட்டும் வைண்ட் அப் பண்ணிட்டு அகெயின் உங்கள் எல்லாரையும் கலகல அரங்கம் நிகழ்ச்சியில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டெடினா இருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம்.

வணக்கம் மக்களே, வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:01 ஆகுது. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல கலக்கல அரங்கம் தான் கேட்க போறீங்க. எஸ் மீண்டும் உங்க கூட இணையிறது நான் உங்க மகி விஜயகுமார். லைஃப்ல என்ன வேணா நடக்கட்டுங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, அங்கே நின்ட்டீங்க, அவ்வளோதான், அது பள்ளமாக மாறிடும். கடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா அது பாதையாக மாறும். கலகலரங்கம் நிகழ்ச்சியில் வழக்கம் போல் முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லுவோம். அது என்ன சொல் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்ல போகிறீங்க, அதுதாங்க. ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் 29 52 08 53 28 38 71. இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ மக்களே, இன்னைக்கு திரைப்படங்களோட பேரை தான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன், அதனால் நீங்கள் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். மூவி நேம் தான் வந்து நான் சொல்ல போகிறேன், முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்ல போகிறேன். என்ன மூவி அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்க போகிறீங்க. நான் சொன்ன நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் இந்த நிகழ்ச்சியை 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்மும் கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. ஸோ அந்த ஊர் மக்களும் கால் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. மக்களே, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதுதான் ரூல்ஸ்ன்ட்டு. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு நேயர் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற்றீங்க அப்படின்னா அடுத்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற முடியாது. இது எதுக்காக அப்படின்னு சொல்கிறோன்னா, புது நேயர்களை வரவேற்கிற விதமாக தான் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். புதுசு புதுசாக நேயர்கள் வரும்போது புது புது குரல்கள் வரும், புது புது விருப்பங்கள் வரும், புது புது விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கும் நல்ல ஒரு சான்ஸ் கிடைக்கும். ஸோ மக்களையும் நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வழிவிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ கால் பண்ணுங்கள். நான் சொன்ன நம்ம இருக்கு. இப்போ நிகழ்ச்சியில் உங்களுக்காக ஆயுத எழுத்து படத்துலேருந்து பாடல் வரப்போது தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. இது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம், மனங்களில் ஏன்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98th பிறந்த நாளை முன்னிட்டு
1: புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது அனைத்தும் அறிவோம்.
0: நடிகை முன்பெயர் சிவாஜியா,
2: ஆறு மனமே ஆறுன்னு அவரு டைரக்டர் கே சங்கர், அதுதான் டைரக்டர்.

0: அவர் வந்து எம்ஜிஆர் சாரோட சம்பந்தி. சாவர் சொல்கிறார் வாங்கிட்ட என்கிட்ட ஒரு வாட்டி, யோ வாத்தியார் வந்து மூட் அவுட்டாக இருந்தால் எந்த பாட்டு தெரியுமா கேட்பார், நம்ப பாட்டதான் கேட்பார். எது சாருங்க, நான் டைரக்ட் பண்ண அவங்க அப்பா வச்சு ஆறு மணி ஆறு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து மூட் டவுனாக இருக்கும்போது அவர் கேட்குறது வந்து சிவாஜியோட பாட்டு. இல்லை எனிபடி இமேஜினிங் இமேஜின் பண்ணுவீங்களா, ஆறு மணி ஆறு போட்டு கேட்குறாரு. It's like that too. Look at the world.
1: சிறப்பு விருந்தினர் ராம்குமார் கணேசன் அவர்கள்.
0: நடிகர் திலகத்தின் 98வது பிறந்த நாள் அன்று 102.3 யுவத் பாரதி தமிழ் எஃப்எம் இல் நடிப்பே உன் பெயர் சிவாஜியா.

0: அக்டோபர் 1ஆம் தேதி முன்பகல் 11 மணியிலிருந்து 12 மணி வரை கேட்க தவறாதீர்.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றிலிருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா?
3: உண்மையில் அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
2: மேலும் விவரங்களுக்கு
4: 1-800-419-1800 and 1097.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: 102.3 FM. கலக்கல் அரங்கம் கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டா 9:11 ஆயிடுச்சு. ஸோ நேயர்கள் அடுத்தடுத்து காத்துக்கிட்டே இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
7: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர்.
6: சொல்லுங்க சந்திரசேகர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சூப்பர் சூப்பர். ஓகே, உங்களுக்கான முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லிடலாமா?
7: சொல்லிடுங்க.
6: ஈஸி தான் உங்களுக்கு. முதல் எழுத்து சே, சென்னைக்கு வர சே.
7: சென்னைக்கு வர சே.
6: ஓகே, கடைசி எழுத்து தி.
7: தி
6: எப்படி சொல்றீங்க? இதுதான் பெரிய சாம்பிள். நான் எவ்வளவு ஈஸியா குடுத்திருக்கேன், க்ளூ கூட குடுக்கல, டப்பு டப்புன்னு அடிச்சிட்டீங்க பாருங்க. அடுத்தடுத்து வர நேயர்களை இதே மாதிரி நீங்க ஈஸியா சொல்ற அளவுக்கு தான் நான் படங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். திரைப்படம் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸியாக எல்லாரும் கண்டுபிடிச்சிடலாம், அண்ட் நீங்களும் வந்து கெஸ் பண்ணிடுவீங்க. ஸோ மகளே கால் பண்ணுங்க 28-38-98-71-29-52-08-53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்க, சூப்பராக ஆன்சரை கண்டுபிடிங்க. எஸ் மக்களே, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறவங்க அடுத்த நிகழ்ச்சியில் பங்கு பெற முடியாது. ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டும்தான் பங்கு பெறணும். இப்போ அடுத்ததா உங்களுக்காக செலமே படத்துல இருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு அணைஞ்சிருங்க.

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புறசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சா ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா.

நெக்ஸ்ட் உங்களுக்காக வல்லவன் படத்தில் அந்த சாங் வெயிட்டிங்கில் இருக்கு. பிஃபோர் தட் நிறைய லிஸ்னர்ஸும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க கலக்கல் அரங்கம் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்எல். உங்கள் கூட இணைஞ்சிருக்கிறது நான் உங்கள் மங்கி விஜயகுமார். அடுத்ததாக வந்திருக்க லிஸ்னர் கூட பேசிடலாம். வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுகிறீங்க? ராதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே ராதா, உங்களுக்கான முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லிடலாமா? முதல் எழுத்து சி, கடைசி எழுத்து இல். நீங்க ரேடியோ வால்யூம் குறைச்சிருக்கீங்க, சூப்பரா இருக்கும். குறைச்சிட்டீங்களா இல்ல தள்ளி வந்துருங்க ப்ளீஸ். ஓகே, முதல் எழுத்து சி, கடைசி எழுத்து இல், பெரிய இல். இது ஒரு திரைப்படம், பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய திரைப்படம்.

0: நான் சொன்னது சி இல்ல, சிங்கம்க்கு வர சி. இல், பெரிய இல். என்னங்க? பாரதிராஜா அவர்கள் இயக்கிய திரைப்படம், கமலஹாசன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. ஹீரோயின் சொல்லிட்டா நீங்க சொல்லிடுவீங்களே. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லுங்க, யாருங்க? டேனியல்
1: பேசுறேன்
0: மேடம். ஏப்பம்பட்டில இருந்து
1: டேனியல் மேடம்.
0: டேனியல், டேனியல் எப்படி இருக்கீங்க டேனியல்?
1: ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி
0: இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டேனியல். சொல்லுங்க டேனியல், க்ளூ கேட்டீங்களா?
1: சிவப்பு ரோஜாக்கள் மேடம். சிவப்பு ரோஜாக்கள்.
0: சிவப்பு ரோஜாக்கள், கரெக்டா?
1: ஆமா மேடம், பாரதிராஜா படம்ட்டீங்க, கமலஹாசன் சார் படம்ட்டீங்க.
0: கண்டுபிடிச்சிட்டாங்க. சிவப்பு ரோஜாக்கள் டப்பு டப்பு டப்புன்னு கண்டுபிடிச்சிறீங்களாப்பா. சூப்பர் சூப்பர். இன்னும் அடுத்தடுத்த படங்கள் இன்னும் ஈஸியாக தான் இருக்கும். கால் பண்ணுங்கள், 29 52 08 53 28 38 98 71 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்காக வல்லவன் படத்தில் இருந்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழகம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: புதுசாக நியூ படத்தில் இந்த சாங் கேட்டு முடிக்கும்போது 9:35 ஆகுதுங்க. கலகலரங்கம் தான் கேட்டுட்ருக்கீங்க. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்எல். இப்போ அடுத்த நேயர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். திருத்தணி தமிழேந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கான முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லிடலாமா? ஓகே, முதல் எழுத்து ரோ. ரோடுக்கு வர ரோ. ரோடுக்கு வர ரோ, குறில். ஓகே, கடைசி எழுத்து இம்.
1: இம்.
0: ரோடுக்கு வர ரோங்க, குறில் தான்.
1: ரோனா நெடில்.
0: ஓகே, நெடில், நெடில். ஆமா,
1: எத்தனை எழுத்து?
0: 6 எழுத்து வருது.
1: க்ளூ கொடுங்க பார்க்கலாம்.
0: இவ்வளோ கேட்டு நீங்கள் சொல்லிடுங்க, பார்த்தா கடைசியில் பார்த்தீங்களா, க்ளூ கொடுங்கன்றீங்க. ஓகே, ஹீரோ வந்து ஸ்ரீகாந்த் நடிச்சிருந்தாங்க. ஆமாம், ஹீரோயின் சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க.
1: சொல்லுங்க பார்க்கலாம்,
0: சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சரை நீங்கள் சொல்லிடணும். ஓகே, ஹீரோயின் பேர் சொன்னதோ எல்லாத்தையும் சொல்லி வாங்கிட்டு கடைசியில் தெரியலன்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான். அவர்கள்
1: நடிச்சிருந்தாங்க.
0: அப்படி ஒரு படம் வந்திருக்கா, சொல்லுங்க. நீங்க டைரக்ட் பண்ணீங்களா? இல்லல. சரி, ஓகே, நம்ம அடுத்த நேயர் ட்ரை பண்ணலாம். ஓகே, ரொம்ப நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க வந்து பேசுறீங்க?
2: சுமதி.
0: ஸோ அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. முதல் நீர் வரும்போது கொஞ்சம் பதட்டம் ஆகிட்டு க்ளூலாம் கொடுக்கும் போது கொஞ்சம் மறந்துடுறாங்களோ அப்படின்னு தோணுது. பட் ரொம்ப சிம்பிளாக தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கல்ல, இப்போ முதல் படம் வந்து செம்பருத்தி, ரெண்டாவது சிவப்பு ரோஜாக்கள், மூணாவது ரோஜா கூட்டம், எல்லாம் ஃப்ளவர்ஸாக பேஸ் பண்ணி வருதுல்ல. எஸ் மக்களை, இன்னைக்கு ஃப்ளவர் பேஸ் பண்ண படங்களாக தான் வருது. இன்னும் 1-2 படங்கள்லாம் இன்னும் எடுத்து வச்சுருக்கேன். 1, 2, 4, 5 அந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் கால் பண்ணிகிட்டே இருங்க. 28, 38, 98, 71, 29, 82, 08, 53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள், இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுங்க, அப்புறம் சூப்பராக ஆன்சரும் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக ராம் படத்துலேருந்து சாங் வரப்போகுது. ஸ்டேடியம் நான் இருங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

0: கலக்கலரங்கம் கேட்டுருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழகமில். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:50 ஆகுது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை படத்துலேருந்து சாங் கேட்டு முடிச்சிங்க. லைஃப்பில் என்னதான் குளறுபடியான விஷயங்கள்லாம் நடந்தாலும், எவ்வளோ தான் குழப்பினாலும், எவ்வளோ தான் நம்மளை வந்து தப்பு செய்ய வச்சாலுமே, அதுலேருந்து மீண்டு வந்து தெளிவாக இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஐயோ இப்படி ஆகிடுச்சே, குழப்பமாகிடுச்சே, தப்பாக பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி அங்கே நின்ட்டிங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. அடுத்த வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பித்தா தான் அந்த தவறை நீங்கள் மறந்துட்டு மற்ற வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், அந்த குழப்பத்திலிருந்தும் நீங்கள் வெளியே வர முடியும். ஓகே மக்களே, கலக்கலரங்கம் நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் வந்து யார் பேசுகிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க வந்து பேசுறீங்க?
1: கும்போணத்துல ராமகுசலம் பேசுறேன்.
0: ராமகுசலனா? ஓகே, எப்படி இருக்கீங்க?
1: கும்போ நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா
1: இருக்கேன். இதுக்கு இப்பதான் எனக்கு கடிச்சிருக்கு.
0: சூப்பர் சூப்பர்.
1: ரெண்டு மாசம் ட்ரை பண்ணிருக்கேன்.
0: ஓ அப்படியா, இதுதான் முதல் தடவையா இல்ல? முதல் எழுத்து கடைசி எழுத்து சொல்லிடலாமா? என்ன சொல்லுங்க, கண்டுபிடிச்சிருவீங்கல்ல. முதல் எழுத்து பா, நெடில் பா,
1: வெறும் பா. சரி,
0: பார்வைக்கு வர பா. கடைசி எழுத்து இம்.
1: இம்மா?
0: ஆமா.
1: பாசம்.
0: அதுவா கூட இருக்கலாம், பட் நான் சொல்ல வர்றது வந்து அஞ்சு அஞ்சு எழுத்து இருக்கக்கூடிய திரைப்படம். ஓகே,
1: பந்தயம். பந்தயம்,
0: பந்தயம். நீங்க பழைய படங்கள் கே போறீங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. இன்னைக்கு நம்ம பூக்கள் நிறைந்த படங்களா தான் பார்க்கும்.
1: பந்தம், பந்தம்,
0: பந்தம். பூ பேஸ் பண்ண திரைப்படங்கள் தாங்க நான் சொல்லிட்டேன். ஸோ நீங்க பந்தம், பாசம், பந்தயம் இப்படி ஓடிட்டே இருக்கீங்க. வாங்க வாங்க. பூ, என்ன பூ? இந்த பூ ரொம்ப வாசனையா இருக்கும். இத பேஸ் பண்ணி ஒரு பாட்டு கூட இருக்கு. என்ன பூவா இருக்கும்? இல்ல, இம் இல்ல கடைசி எடுத்து. ஆமா, தெரியலையா? சரி, நம்ம அடுத்து நேயர் ட்ரை பண்ணலாமா?
2: பாரிஜாதம்.
0: கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, சூப்பர் சூப்பர். பாரிஜாதம்
2: அந்த படம்தான். பாரிஜாத பூவி அப்படினு கூட பாட்டு வரும் இல்ல?
0: நான் சொன்னல்ல, சூப்பர், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி,
2: நன்றி.
0: எஸ், பாரிஜாதம் திரைப்படம் தான் 2006 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் பிருத்திவிராஜ் அண்ட் சரண்யா பாக்யராஜ் அவர்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த க்ளூ அடுத்ததாக கொடுக்கணும்னு நினச்சேன், கரெக்டாக ஆன்சரை சொல்லிட்டாங்க. சூப்பர் சூப்பர் மகளே. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற எல்லா நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி, அண்ட் ட்ரை பண்ண நேயர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதோட இந்த ஷோ முடிச்சுட்டு உங்ககிட்ட விடை பெறுவது நான் உங்கள் மகி விஜயகுமார். அடுத்த நிகழ்ச்சிக்காக பிரமிளா அவர்கள் வந்து ஒரு மாதிரி சீரியஸாக திங்க் பண்ணுறாங்களா, இல்லை டிஃபன் வந்து பொங்கலை தான் சாப்பிட்டு அப்படியே சோகமாக உட்காந்துட்ருக்காங்களா தெரியல எனக்கு. ஆனால் கேள்வி மட்டும் சும்மா அதிரடியாக வரப்போகுது உங்களுக்காக, எனக்குள் நான் நிகழ்ச்சிக்காக. ரெடி அப்படிங்கிற மாதிரி, கபடி கபடி கபடிங்கிற மாதிரி ரெடி ஆகிட்டே இருக்காங்க அவங்க. ஸோ நீங்களும் ரெடி ஆயிருங்க மக்களே. ஸோ அது வரைக்கும் ஸ்டேடியா இருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். ஃபைனலாக உங்களுக்காக கஜினி படத்துலேருந்து.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10 மணி.
2: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்கள் இணைந்து கேட்க போகுது என் கேள்விக்கு என்ன பதில். நம்மலாம் சின்ன வயசில் படிச்சிருப்போம், அப்போது கேள்வி கேட்க போகிறாங்க டீச்சர் அப்படின்னு சொன்னோடனே ஒரு நடுக்கம் வரும் பாருங்கள், அது வேறு மாதிரியான விஷயம். ஆனால் இப்போது நான் கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்களாம் ரொம்ப குஷியாகிடுறீங்கல்ல. என் கேள்விக்கு என்ன பதில் எப்போ வரும் அப்படின்னு தான் ஒவ்வொரு நாளும் 10 மணிக்கு காத்துட்ருக்கீங்க. நம்ம நேயர்கள்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரானவங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். என்ன விஷயம் அப்படின்னா, கேள்விகள் கேட்குறதன் மூலமாக நம்மளோட அறிவை நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்க முடியும், நம்மளுடைய நினைவாற்றல் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதையும் டெஸ்ட் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லாருமே ரொம்ப சமத்தா சூப்பராக இன்றைக்கி என் கேள்விக்கு என்ன பதிலுக்கு பதில்களோடு தயாராக காத்துட்ருப்பீங்க. எப்படிங்க கேள்வியே நீங்கள் கொடுக்கல பதிலோடு நாங்கள் தயாராக இருப்போம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, ஆன் தி ஸ்பாட்டில் என்ன கேள்வி கேட்டால் என்ன, நீங்கள் பாட பதில் சொல்லிடுறீங்க. அவ்வளோ தூரம் திறமைசாலிங்க நம்ம நேயர்கள் எல்லாருமே. அந்த வகையில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இன்றைக்கி என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிச்சிடலாம். பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்க போகிறது என் கேள்விக்கு என்ன பதில். உங்களுக்கான தொலைபேசி எண்களை ஒரு முறை நான் சொல்லிடுறேன். 044-295-2-0853 இந்த எண்ணுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கலாம். 2-8-3-8-9-8-7-1 இந்த எண்ணுக்கு கூட நீங்கள் முயற்சி பண்ணலாம். தொடர்ச்சியாக நீங்கள் முயற்சி பண்ணி உங்களுக்கான கேள்விகளை கேட்டு வாங்கிக்கிட்டு பதிலிட தயாராக நீங்கள் பதிலையும் சொல்லி வாழ்த்துக்களையும் பெறலாம். நேயர்களை என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் பொது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்க போகிறது என் கேள்விக்கு என்ன பதில். கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப ரொம்ப தயாராக காத்துட்ருப்பீங்க. இன்றைக்கி என்ன கேள்வியெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிடுறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஜென்ரல் நாலேஜை நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியான கேள்விகள் தான் உங்களுக்காக வரப்போகுது. முதல் பாடல் தலைவர் தம்பி தலைமையில் படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. இப்படி தான் நீங்களும் கேள்விகளோட கலகலப்பாக இந்த ஒரு மணி நேரமும் போக போக போகிறீங்க.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கிறது என் கேள்விக்கு என்ன பதில். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டுட்ருக்கீங்க என் கேள்விக்கு என்ன பதில். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? துண்டிக்கப்பட்டுருச்சு. வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சொல்லவே இவ்வளவு தயக்கமா?
1: மேட்டுப்பாளையம் நாகராஜன் மேடம்.
0: மேட்டுப்பாளையத்துல இருந்து நாகராஜன், சரி உங்களுக்கான கேள்வியை கொடுத்துறேன். முதன் முதலில் பத்மஸ்ரீ விருது பெற்றவர் யார்?
1: முதன் முதலில் பத்மஸ்ரீ விருது பெற்றவர்
0: என்ன? போனை வச்சு பக்கத்துல அப்படியே தேடுறீங்களா பதில?
1: இல்லை சார், இல்லை இல்லை மேடம்,
0: இல்லை. அந்த பாஸ் வந்தோன்னு நினச்சேன், அப்படியே இருக்குமோ அப்படின்னு. இல்லை வேறு யாராவது உதவி செய்ய இருக்காங்களா? இல்லை, அப்படி தானே?
1: ஒரு குழு கொடுங்க மேடம்.
0: என்ன கொடுக்கறது? இவங்க இவங்க வந்து அன்பின் அடையாளம் அப்படின்னு சொல்லலாம்.
1: அன்னை தெரசா மேடம்.
0: அடா ஏங்க, கரெக்டாக அடிச்சிட்டிங்களே. மேட்டுப்பாளையம் நாகராஜன் கரெக்டா?
1: ஆமாம் மேடம்.
0: சூப்பர் நாகராஜன், இப்படி இப்படி குழுவெல்லாம் கேட்டு வாங்கக்கூடாது.
1: சரி மேடம்,
0: நன்றிங்க, நன்றி, வாழ்த்துக்கள். எப்படியோ கண்டுபிடிச்சிட்டார் இல்லையா நாகராஜன்? அது ஒரு கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான் கேட்டது. அவர் கேட்ட குறிப்பை நான் கொடுத்தேன் பாருங்கள், அதிலே கண்டுபிடிச்சி சொல்லிட்டாரு. உங்களுக்கான ரொம்ப சிம்பிளாக தான் க்வெஸ்சன்ஸ் வரப்போகுது. எங்கேயும் போயிடாமல் தொடர்ந்து விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருங்க. அடுத்ததாக உங்களுக்காக விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 விடாமுயற்சி, இது படத்தோட பேர். படத்திலிருந்து ஆண்டனி தாசன் பாடியிருக்கக்கூடிய பாடல். பாடலுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர், பாடல் வரிகள் அறிவு.

0: சாரி.
1: 10:12 கடந்து போயிட்டுருக்க இந்த நேரம் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. என் கேள்விக்கு என்ன பதில்? வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: வணக்கம் சார், மனதிலிருந்து பேசுகிறேன், விவேகானந்தன் அசேஷம்.
1: எங்கேருந்து?
2: அசேஷம், திருவாரூர் மாவட்டம் மன்னாருடைய அசேஷம்.
1: சரி, மன்னார்குடியிலேருந்து யார் பேசுகிறீங்க?
2: விவேகானந்தன்.
1: விவேகானந்தன், ஓகே. உங்களுக்கான கேள்வியை கொடுத்துட்றேன் விவேகானந்தன், விவேகமாக பதிலை சொல்லி முடிச்சிருங்க. கங்கை எங்கு உற்பத்தி ஆகிறது?
2: கங்கை.
1: ம், அதேதான்,
2: இமயமலை.
1: இமயம்னு சொல்லியிருக்கீங்க. சரி, சரியான பதில் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க விவேகானந்தன். நன்றி நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: திருவாரூர் மாவட்டம் வலங்கை மான் ஆட்டோதுறை.
1: வலங்கைமான் ஆட்டோதுறை, சொல்லுங்க சார்.
2: ஆமா, இது உத்தரகாண்ட் மாநிலத்துலங்க, இமயமலையில.
1: சரி,
2: கங்கோத்ரி. கங்கோத்ரி,
1: கங்கோத்ரி, கரெக்ட் கரெக்ட்.
2: உத்தரகாண்ட் பன்னாட்டு பகுதியின் ஒரு பகுதி இருக்கு, அங்க இருந்து ஒரு பஞ்சாயத்து.
1: சூப்பர், கோமுக் அப்படிங்கிற இடத்துல இருந்து. சரி, அப்படியே தான் ஆட்டோதுறை சார், நீங்க வந்து தினம் என் கேள்விக்கு என்ன பதில்ல தவறாம ஆஜர் ஆயிடுறீங்க, அப்படிதானே? கேள்வி
2: தெரிஞ்சா, கேள்விக்கு பதில் தெரிஞ்சா அட்டன் ஆவாங்க. இல்லைன்னா ஒரு நாளைக்கு வர்றது ஒரே ஒரு டன் தான், நம்ம அதையும் வீணாக்கிட கூடாதுல்ல. ஆனா தெரிஞ்சா அட்டன் முதல்ல கேட்டுட்டே இருப்பேன்.
1: கேட்டுட்டே இருப்பீங்க, சூப்பர். பாத்தீங்களா, அதை கேட்டுட்டே இருப்பீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுதான் பெரிய பெரிய பாயிண்ட்.
2: என்னோட வீட்டுல ரெண்டு வானல் இருக்கு, ஆட்டோல ஒண்ணு இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கும்.
1: சூப்பர், தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். வாழ்த்துக்கள், மிக்க நன்றி நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு. ஆட்டோதுரை சார் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, லிசனிங். நம்ம கேட்குறோம் அப்படிங்கிறதே நம்மளுடைய அறிவை நம்ம பெருசாக வளர்த்துக்கிறதுக்கான பெரிய விஷயம். ஒருத்தர் பேசும்போது கூட நம்ம கேட்கணும், காது கொடுத்து முதல்ல அவங்க என்ன சொல்ல வராங்க. அந்த விஷயம் என்ன, நாம் இடையில புகுந்து எதையாவது ஒன்று சொன்னோன்னு வைங்க,

முக்கியமான தகவல் ஏதாவது அவங்கக்கிட்டேருந்து வரப்போகிறது கூட தடைப்பட்டுலாம். அதனால் லிசனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ உங்களுக்காக, நீங்கள் கேட்குறதுக்காக அடுத்த பாடல் ரெட்ரோ படத்திலிருந்து வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 சந்தோஷ் நாராயணன் பாடியிருக்கக்கூடிய பாடலுக்கு இசையும் அவரே தான். பாடல் வரிகள் விவேக்.

0: செம்ம பீட்ல ஒரு பாட்டு கேட்டீங்க வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது என் கேள்விக்கு என்ன பதில். வித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களோட இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டுட்டு இருக்கீங்க என் கேள்விக்கு என்ன பதில். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம்.
0: மணிநகரம் மதுரையிலிருந்து ஷோ சண்முகசுந்தரம், உங்களுக்கான கேள்வியை கொடுத்துடுறேன். சோகத்துக்குரிய ராகம் எது?
1: முகாரி.
0: முகாரி, சூப்பர்.

காரி ராகம் தான் சோகமானது. ஆனால் நீங்கள் கேட்டுட்டு இருக்க பாடலாம் அடி தட்டி தூம்னு ரொம்ப பீட் உள்ள சாங்ஸ் தான் கேட்டுட்ருக்கீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு. அடுத்ததாக உங்கள் எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்குது, குட் பேட் அக்லி படத்துலேருந்து.

0: அது
1: குட் பேட் அக்லி படத்துலேருந்து பாடல் கேட்டீங்க. ஜிவி பிரகாஷ்குமார், ஆதிக் ரவிச்சந்திரன் குரலில், ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையில் இந்த பாடல். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. இது என் கேள்விக்கு என்ன பதில்? வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: திருவாரூர் மாவட்டம், அர்ஜுனன்.
1: திருவாரூர்ல இருந்து அர்ஜுனன். சரி, உங்களுக்கான கேள்வி, சாணம் கவுடங் இருக்கு இல்லையா? சாணத்துல என்ன வாயு முக்கியமாக நமக்கு கிடைக்குது? வாயு, வாயு, கேஸ். ஹைட்ரஜனா? இல்ல, இன்னும் கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா சொல்லிடலாம். திருவாரூர்ல இருந்து யார் பேசுறேன்னு சொன்னீங்க?
2: அர்ஜுனன்.
1: சரி, அடுத்த சரியான பதில் யார் சொல்றாங்க என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. வணக்கம். வணக்கம், யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: திண்டுக்கல் மாவட்டம், தர்மதுரை கோபாலகிருஷ்ணன்.
1: திண்டுக்கல்ல இருந்து கோபாலகிருஷ்ணன். ஓகே, உங்களுக்கான கேள்வி, கவுடங்கிற அந்த சாணத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான வாயு எது?
3: திரும்ப சொல்லுங்க.

0: சாணத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான வாயு எது?
1: சாணத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வாயுங்களா?
0: ஆமா,
1: லைன் கொடுத்துட்டீங்களா?
0: ஆமா சொல்லுங்க. தெரியல அப்படியா? சரி மக்களே, நீங்க எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சுட்டுருங்க, நான் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா வந்துடுறேன். விவித் பாரதி தமிழ் FM 102.3 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது என் கேள்விக்கு என்ன பதில்?

0: சரி, விளம்பரம் முடிஞ்சிருச்சு. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இது என் கேள்விக்கு என்ன பதில். ஓகே, கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, சாணத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான வாய்வு என்ன அப்படிங்கிறது. இது நம்மளோட தினசரி வாழ்க்கையோட ரொம்ப தொடர்புடைய ஒரு வாய்வு, அது நமக்கு ரொம்ப தேவையானதும் கூட. யார் சரியான பதிலை சொல்கிறான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வாழ்த்துக்கள்,
0: ரொம்ப அருமையான பதில் கரெக்டா குடுத்துட்டீங்க. மீத்தேன்ங்கிறது இந்த சாணத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான வாயு. இது கூட என்னெல்லாம் வருது அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுமே சேர்ந்து கலந்து ஒரு பயோகேஸ், அதான் கோபர் வாயு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது கிடைக்குது. மீத்தேன் அப்படிங்கிறது எவ்வளோ அளவில் இருக்குது அப்படிங்கிறது 50-75% இதில் இருக்குது. இது வந்து நமக்கு சமையல் செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான எரிபொருளாக இருக்குது. அது கூடவே மின்சாரமும் இதிலிருந்து தயாரிக்க முடியும். சூப்பர் இல்லையா? இந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க. 10:27 ஆக போகுது. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அடுத்ததாக நீங்கள் கேட்க போகிற பாடல் வேட்டையன் படத்திலிருந்து. மலேசிய வாசுதேவன், யுகேந்திரன் வாசுதேவன் இவங்க அவங்களோட குரலில், அனிருத் ரவிச்சந்தர், தீப்தி சுரேஷ் இவங்க எல்லாருமா சேர்ந்து பாடியிருக்காங்க. அனிருத் ரவிச்சந்தரோட இசையில் இந்த பாடல்.

ஜூட்டுக்குன்னா வந்தாரு, ஜூட்டுக்குன்னா வந்தாரு, ஜூட்டுக்குன்னா வந்தாரு.

0: 10:31 ஆகுது. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க என் கேள்விக்கு என்ன பதில். கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் இணைந்து கேட்டுட்டு இருக்கீங்க என் கேள்விக்கு என்ன பதில். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: அரியலூர் மாவட்டம் உதயநத்தத்திலேருந்து குமரகுரு பேசுகிறேன் மேடம்.
0: அரியலூர் குமரகுரு. ஓகே.
1: ஆ ஆமாங்க மேடம்.
0: உங்களுக்கான கேள்வியை கொடுத்துட்றேன்.
1: ஆ சரி.
0: குமரகுரு, நீங்க கிரிக்கெட் விளையாடி இருக்கீங்களா?
1: ஆ விளையாண்டிருக்கேன் மேடம்.
0: எதில் விளையாடுவீங்க? பேட் வச்சிருக்கீங்களா? இல்லை நம்ம ஊரில் அந்த தென்னை மட்டையெல்லாம் இருக்கு.
1: அது இப்போ 5 வருஷம் ஆகுது மேடம்.
0: சரி, தென்னை மட்டையில் விளையாடி இருக்கீங்களா?
1: தென்னை மட்டையில் விளையாடிருக்கேன் மேடம்.
0: விளையாடி இருக்கீங்க. உண்மையான பேட்டில் விளையாடி இருக்கீங்களா இல்லை தென்னை மட்டை தான் உண்மையான
1: பிளேயர்? பச்சை பிள்ளையில தென்னை மட்டையில் விளையாண்டுருக்கேன் மேடம். அதுக்கப்புறம் 6வது படிக்கும் போது பேட்டில்
0: விளையாண்டுருக்கீங்க. சூப்பருங்க, சூப்பர். சரி, அந்த பேட்டு எந்த மரத்தில் செய்யப்படுது அதான் கேள்வியே. நான் விளையாடி இருக்கேன், இதெல்லாம் யோசிச்சதே இல்லை. இப்பெல்லாம் கேள்வி கேட்கலாமா அப்படிங்கிறீங்களா குமரகுரு? இல்ல, கேட்டது
1: நல்லதுதான்.
0: நீங்க சமத்தான ஆள் தான் குமரகுரு. நான் தான் கொஞ்சம் வேற மாதிரி பதில உங்ககிட்ட இருந்து. சரி, சூப்பர், வாழ்த்துக்கள்.
1: 35
0: ரொம்ப சந்தோஷமா இருக்கே. 35 வருஷம் கழிச்சு ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. 35 வருஷமா முயற்சி எடுக்கிறீங்க இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னு. வாழ்த்துக்கள் குமரகுரு. நீங்க இன்னைக்கு உங்களுக்கு இணைப்பு கிடைச்சது, நீங்க பேசினதே ஒரு பெரிய விஷயம். சரியா?
1: 35 வருஷம் ஆகுது மேடம்.
0: சரி, நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்த நேருக்கு போயிடலாம். நன்றி. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம், வாழ்த்துக்கள் மேடம். மேடம் சொல்லிட்டாங்க அந்த பேட்டு?
0: இல்ல இல்ல, சொல்லல, பே சொல்லிருங்க முதல்ல. யார், எங்கிருந்து பேசுறீங்க
2: மேடம்? இங்கிலீஷ் வில்லோ, அப்புறம் அது காஷ்மீர் வில்லோவும் இருக்கு மேடம்.
0: கரெக்ட், அது இருக்கட்டும். முதல்ல உங்க பேரை சொல்லுங்க, ஊரை சொல்லுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம்.
2: எம்டி ரவிச்சந்திரன், விஸ்வநகர் அம்பத்தூர் மேடம்.
0: பாத்தீங்களா, எம்டி ரவிச்சந்திரன். பாருங்க என்னன்னா, இன்னைக்கு இந்த நம்ம எஃப்எம்ல ஒரு புது ரூல் இருக்கு இல்லையா, ஒரு நேயர் ஒரு நாளைக்கு ஒரு நிகழ்ச்சியில பங்கெடுக்கணும்னு, அதான் ரொம்ப முக்கியம். சரி ரவிச்சந்திரன், இப்ப இப்ப ஆன்சருக்கு வந்துருங்க.
2: இங்கிலீஷ் வில்லோ மேடம்.
0: இங்கிலீஷ் வில்லோ, அதுக்கு அடுத்து காஷ்மீர் வில்லோன்னு சொன்னீங்க. சூப்பர், சரியான பதில சொல்லிருக்கீங்க.
2: ஜெஃப்ரி பாய்காட் அந்த இங்கிலீஷ் வில்லோ தான் யூஸ் பண்ணுவார் மேடம் உலகத்துல.
0: ஆமா, இங்கிலீஷ் வில்லோ வந்து ப்ரொஃபஷனலா எங்கெல்லாம் ஆடுறாங்களோ, இன்டர்நேஷனல் நேஷனல் வைஸ் இந்த மாதிரியான போட்டிகளில் அதை வந்து பயன்படுத்துகிறோம் இங்கிலீஷ் வில்லோவை இல்லையா பேட்டு. காஷ்மீர் வில்லோ வந்து நம்ம வந்து சும்மா சாதாரணமான ஒரு பயிற்சி கொடுக்குறதுக்கு, உள்ளூரில் நடக்கிற போட்டிகளுக்கு, இதுக்கெல்லாமுமே அதை பயன்படுத்துகிறோம். காரணம் ஒன்றே ஒன்று தான், அது காஷ்மீர் வில்லோ கொஞ்சம் பேட்டு வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், அதான். அதனால நம்ம வந்து பயிற்சிகளுக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம். சூப்பர், சரியான கேள்விக்கு பதிலை சரியாக மக்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இவ்வளோ எந்துவா நீங்கள் கலந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதே சந்தோஷத்தோட உங்களுக்காக அடுத்த பாடல் தங்கலான் படத்திலிருந்து.

0: தங்கலான் படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. சிந்துரி விஷாலோட குரலில் பாடல் வரிகள், உமாதேவி பாடலுக்கு இசை ஜிவி பிரகாஷ்குமார். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க என் கேள்விக்கு என்ன பதில். வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நான் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர்லேருந்து விஸ்வ ராமதாஸ் பேசுகிறேன் மேடம்.
0: திருவிடைமருதூர் விஸ்வ ராமதாஸ், ஓகே. உங்களுக்கான கேள்வியை கொடுத்துடுறேன். பின்கோடு அப்படிங்கிறதோட விரிவாக்கம் என்ன?
1: பின்கோடாமா? பின்கோடு தெரியலமா நான்.
0: சரி, கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் முயற்சி எடுத்ததே பெரிய வெற்றி தான். நன்றி நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு. வணக்கம் வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
0: சாம்பல்பட்டியில இருந்து கோபால் சார், பதில் சொல்லுங்க.
2: பின்கோடு நம்பராமா?
0: ஆமா, பின்கோடு அப்படிங்கிறதுக்கான விரிவாக்கம் என்ன? பெரிய அமைதியா இருக்கு. நன்றி நன்றி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இது என் கேள்விக்கு என்ன பதில். வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: அரியலூர் மாவட்டம் செந்தூரை வட்டம் கிராமம்.
0: யாரு?
3: பாமுகுல் தருண்.
0: தருண், ஓகேயா? தருண், சரி. பதில் தெரியுமா உங்களுக்கு? பின்கோடு அப்படிங்கறதுக்கான விரிவாக்கம் என்ன?
3: தெரியாது மேடம்.
0: தெரியல, என்ன படிக்கிறீங்க நீங்க?

0: ஐந்தாம் வகுப்பு. ஒன்றும் பிரச்சனை இல்லை தருண், நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, உங்கள் கையில் மொபைல் இருந்துச்சுன்னா தட்டி பாருங்க. பின்கோட் அப்படின்னா என்ன, அதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னா, அதில் ஏஐ மோடே இருக்குது, அதுவே உங்களுக்கு ஈஸியாக என்ன இருக்குன்னு சொல்லிடும். இன்னைக்கு யார் சரியான பதில் சொல்ல போகிறாங்க அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரிய போகுது. தொடர்ந்து விவித் பாரதி கேட்டுகிட்டே இருங்க. நன்றி. வணக்கம்.
1: வணக்கம், மஞ்சவெளியின் ஜெபர்வால் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க சார் பதில்.
1: போஸ்டல் இண்டெக்ஸ் போர்ட்.
0: சூப்பருங்க, சூப்பர் சார், நன்றி.
1: ஆனால் தமிழாக்கம் பண்ணி சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்களே இப்போ சொல்லிங்க தமிழில்.
0: தமிழ்லையா? ஏன் என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, எனக்கே கேள்வி வச்சுட்டீங்க நீங்க. போஸ்டல் இண்டெக்ஸ் கோடு அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன கேட்டிங்கன்னா நான் அப்படியே தடுமாறிடுவேன். நன்றி நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு. வாழ்த்துக்கள் மக்களே. பாருங்க, எனக்கே ட்விஸ்ட் வைக்கிறீங்க. நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு இதிலேருந்து ஒரு புது கேள்வியை கொடுத்து நீங்கள் இதுக்கு பதிலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. எனிவே, ரொம்ப ரொம்ப உற்சாகமாக நீங்கள் எல்லாரும் கலந்துக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்காகவும் அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது. பாட்டை கேளுங்க, பாட்டுக்கு அப்புறம் சந்திக்கலாம்.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இப்போ நீங்கள் கேட்ட பாடல் கூலி படத்திலிருந்து. என் கேள்விக்கு என்ன பதில் கேட்டுட்ருக்கீங்க? 10:44 ஆகுது. விவித் பாரதி

0: தமிழ் எஃப்எம் 102.3 நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டுட்ருக்குது. என் கேள்விக்கு என்ன பதில்? வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வாழ்க வளத்துடன், கேள்வி ஜெயசீலன் கொடமாண்டப்பட்டிமா.
0: கொடமாண்டப்பட்டி ஜெயசீலன். ஓகே, என்ன கேள்வி கொடுத்துடலாமா?
1: பின்கோட் நம்பர் சொல்லிட்டாங்களாம்மா?
0: ஆமாம் சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் சொல்லலாம்.
1: அஞ்சல் குறியீட்டு எண்.
0: சூப்பருங்க, தமிழில் அதுதான் அஞ்சல் குறியீட்டு எண். அதுக்கான ஆங்கிலத்தில் போஸ்டல் இண்டெக்ஸ் கோட். அதான் பின்கோடு அப்படிங்கிறது கூட விரிவாக்கம் அதுதான். சரியா? நன்றிங்க. நன்றி. வணக்கம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: மணப்படையூர் பிரபு மேடம்.
0: எங்கேருந்து?
2: மணப்படையூர்.
0: மணப்படையூர், அது எங்கே இருக்குங்க?
2: அது வந்து கும்பகோணத்துல மேடம்.
0: ஆ சொல்லுங்க.
2: கும்பகோணத்துக்கு பக்கத்துல சாமிமலை இருக்கு. சாமிமலை.
0: சரி, அதுக்கு பக்கத்துல இருக்கு.
2: ஆமா மேடம்.
0: சூப்பருங்க, எங்க இருந்தெல்லாம் பேச முடியுது பாருங்க. விவித் பாரதி. நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா?
2: எல்லாரும் நல்லா இருக்காங்க மேடம்.
0: சரி, பேர் என்ன சொன்னீங்க? மணப்படையூர்ல இருந்து.
2: மணப்படையூர் பிரபு.
0: பிரபு. ஓகே, சரி, உங்களுக்கான கேள்வியை கொடுத்துடலாம். ஆக்டோபஸ் பாத்திருக்கீங்களா? ஆக்டோபஸ் பாத்திருக்கீங்களா?
2: எனக்கு வந்து மேடம் பார்வை தெரியாது மேடம்.
0: சரி சரி பிரபு, ஆக்டோபஸ் பார்க்காட்டியும் பரவாயில்ல, உங்களுக்கெல்லாம் அதீதமான அந்த ஆற்றல் இருக்கும். ஆக்டோபஸ்க்கு எத்தனை இதயம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால? தெரியல. சரி, வாய்ப்பை கொடுத்துடலாம். நன்றி பிரபு, வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
3: வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க. ரேடியோ விட்டு கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. பேர் சொல்லுங்க.
3: மயிலாடுதுறை மாவட்டம். குற்றாலம் கே சிவசுப்பிரமணியன்.
0: குற்றாலம் சிவசுப்பிரமணியம். ஓகே, கேள்விக்கு பதில் தெரியுமா? ஆக்டோபஸ்க்கு எத்தனை இதயம் இருக்கிறது?
3: இரண்டு இதயங்கள்.
0: இல்ல, சரியான பதில் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. மிக்க நன்றி. வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
4: மாதவரத்திலிருந்து பேசுறேம்மா. வீரராகவன்.
0: மாதவரம், வீரராகவன். சொல்லுங்க.
4: காலை வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம்.
4: கரெக்ட் மேடம். இப்போ ஆக்டோபஸ்க்கு மூணு இதயம் இருக்குது. ரெண்டு வந்து பம்ப் பண்றதுக்கு.
0: சரி.
4: ஒன்னு வந்து உயிர் அந்த துடிக்கிறது.
0: சூப்பர் சூப்பர், சரியான பதில சொல்லிட்டீங்க. மிக்க நன்றி.
4: கேட்டுக்கீங்கம்மா பண்பலையில வந்து.
0: அப்ப பாருங்க, திருப்பி ஒரு நினைவூட்டல் தான். எவ்வளவு பேருக்கு சரியா தெரிஞ்சிருக்கு?
4: அது அறிவூட்டல், நினைவூட்டல், மகிழ்வூட்டல்.
0: ஓகே, நன்றிங்க. நன்றி, சூப்பரா சொல்லிட்டீங்க. மூணு பஞ்சோட ஒரு வேர்டை. தேங்க்யூ. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததா நீங்க கேட்கறதுக்காக பாடல் இந்தியன் 2 படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. அனிருத் ரவிச்சந்தர், ஸ்ருதிகா சமுத்திரலா இவங்க பாடி இருக்கக்கூடிய பாடலுக்கு பாடல் வரிகள் பா விஜய், இசை அனிருத் ரவிச்சந்தர்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது என் கேள்விக்கு என்ன பதில். கிட்டத்தட்ட நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற நேரத்தை நெருங்கிட்டோம். நிறைவான கேள்வி யாருக்கு? வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: கும்பகோணம், பாபுராஜபுரம், முகமது இக்பால்.
0: பாபு ராஜபுரம், முகமது இக்பால். ஓகே, உங்களுக்கான கேள்வி, ஒரு தேனியால் எத்தனை முறை கொட்ட முடியும்?
1: ஒரே
0: ஒரு முறைதான் அதால கொட்ட முடியும். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்கு, அந்த முக்கியமான விஷயம் யார் சொல்ல போறான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. தேனி ஏன் ஒரே ஒரு முறை மட்டும் கொட்டுது அப்படின்னா, தேனியோட வந்துட்டாங்களே இணைப்புல. வணக்கம், யார் எங்கன்னு பேசுறீங்க? வணக்கம்.
2: அதோட கொடுக்கு வந்து நம்ம கொட்டின இடத்துல நம்ம கையில ஒட்டிடுறோம்.
0: சூப்பர்.
2: அது அப்புறம் அதுக்கு மேல அதால ஒண்ணு செய்ய.
0: சரி, நீங்க சரியான பதில சொல்லிட்டு இருக்கீங்கிறனால நான் இடையில குறுக்கிடல. உங்க பேரையும் ஊரையும் சொல்லிருங்க.
2: நான் திருவான்மீர் மீராம்மா.
0: சூப்பர்மா, மீராமா, சூப்பரான பதில சொல்லிட்டீங்க, மிக்க நன்றி. அதான் உண்மை என்ன அப்படின்னா, அதனுடைய கொடுக்கு மனிதனுடைய தோலில் வந்து மாட்டிக்கும். அதை பிக்கும்போது அதனுடைய வயிற்று பகுதியும் சேர்ந்து இழுபட்டு கொஞ்ச நேரத்தில் அது வந்து இறந்து போயிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால தான் ஒரு தேனியால் ஒரு முறை மட்டும்தான் கொட்ட முடியும். அதனுடைய கொடுக்கு நம்ம தோலில் மாட்டிக்கும், அதான் பிரச்சனையே. ஆனால் குளவிகளால் அந்த மற்ற வேறு சிறு பூச்சிகள்லாம் பல முறை கொட்ட முடியும். ஆனால் தேனீக்கு மட்டும் கொடுக்கு ஒரு முறை கொட்டும் போதே அது வந்து மனிதனுடைய தோலில் மாட்டிக்கிறதுனால, அதை விடுவிக்கிறதுக்காக அதை எடுக்கக்கூடிய முயற்சியில் அதனுடைய வயிற்று பகுதியும் சேர்ந்து பியப்படுது. அதனால் அது என்ன செய்து இறந்துடுது கொஞ்ச நேரத்துக்குள்ளே. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. 10:55 ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் கேட்குறதுக்காக பாடல் கோட் படத்திலருந்து வந்துகிட்டே இருக்குது. யுவன் சங்கர் ராஜா, செண்பகராஜ், வேலு இவங்க எல்லாரும் பாடியிருக்காங்க. சேம் நாராயணன், ரவிசங்கர் இவங்க எல்லாரோட குரல்லையும் விவேக்கோட பாடல் வரியில், யுவன் சங்கர் ராஜாவோட இசையில் பாடல் இதோ கோட் படத்திலருந்து.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்ருக்கீங்க. கும்பகோணம், வேலூர், திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் இணைந்து கேட்டது என் கேள்விக்கு என்ன பதில். இனி கேட்ட கேள்வியெல்லாம் சிம்பிளாக பொது அறிவு சார்ந்து இருந்தது, ஆனால் ஆன் த ஸ்பாட்லேயே நிறைய பேர் சூப்பராக பதில் சொல்லிட்டீங்க. உங்களுடைய ஆர்வமும் உற்சாகமும் தான் இது மாதிரி புது புது நிகழ்ச்சிகளை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்கள் இதுவரை கேட்டது என் கேள்விக்கு என்ன பதில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 11 மணி.
2: என்றும் இனிய

காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் என்றும் இனியவை அன்றைய நினைவுகள். இன்றைய பாடல்கள் உங்களுக்காக விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. முதல் பாடல் நீங்கள் கேட்க போறீங்க அடிமை பெண் படத்திலிருந்து.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல் நீங்கள் கேட்ட பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா குரலில். பாடல் வரிகள் புலமை பித்தன், பாடலுக்கு இசை கே வி மகாதேவன். அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து. என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். அஞ்சல் பெட்டி எண் 520 படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் எல்ஆர் ஈஸ்வரி குரலில். பாடல் வரிகள் வாலி, இசை கோவர்தனன். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: பதினாறு முத்தம் முத்தம்
2: முத்தம் முத்தம்
1: தொட்டு தரும் பாவை பட்டு கண்ணம்
2: செம்பவளம்
1: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
2: கட்டி தங்கம்
1: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
2: சொர்க்கம் சொர்க்கம்.

0: attention, national recognition for your hard work, for those making outstanding contributions to the animal husbandry and dairy sector and embracing innovative practices. The Department of Animal Husbandry and Dairy in Government of India invites nominations for the prestigious National Gopal Ratna Awards 2026. The awards recognize excellence in three categories: Best Dairy Farmer, Best Dairy Cooperative Society, Best Artificial Insemination Technician. And there is more. Special provisions have been made for the Northeastern region and Himalayan states. Nomination period 10th August to 10th September 2026. So what are you waiting for? Apply today at www.awards.gov.in or visit your nearest CSC center to submit your nomination. National Gopal Ratna Awards 2026. Issued in public interest by the Department of Animal Husbandry and Dairy, Government of India.
1: என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3ல நீங்க கேட்க போற பாடல் மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்திலிருந்து. பி சுசீலா, பி பி ஸ்ரீனிவாஸ் குரலில், வாளியின் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில்.

துடிக்கும் நாணத்தில் மேனியை மறைக்கும், நாணத்தில் மேனியை மறைக்கும் அந்த நாட்களை ஒரு முறை நினைத்தான்.

காவிய பாடல்கள். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய கானங்கள். அடுத்த பாடல் நம் நாடு படத்திலிருந்து பி சுசீலா பாடியிருக்கும் பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் வரிகள் வாலி.

முகராசி படத்திலிருந்து பாடல் கேட்டிங்க. டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா பாடிய பாடல். பாடல் வரிகள் கண்ணதாசன், பாடலுக்கு இசை கே வி மகாதேவன். என்றும் இனியவை, காலத்தால் அழியாத

என்றும் இனியவை. காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்க போற பாடல் தெய்வ மகன் படத்திலிருந்து பி சுசீலா பாடியிருக்கும் பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் வரிகள் கண்ணதாசன்.

0: நேரம் 11:30. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இது என்றும் இனியவை.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா?
3: உண்மையில், அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும். மேலும் விவரங்களுக்கு 1800-419-1800
4: and 1097.

0: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
1: என்றும் இனியவை காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். நாடோடி படத்திற்காக பி. சுசிலா பாடியிருக்கும் பாடல், பாடலுக்கு இசை M.S. விஸ்வநாதன், பாடல் வரிகள் கண்ணதாசன்.

என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் இனியவை. இனி அடுத்த பாடல் வள்ளவன் ஒருவன் படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்கும் பாடல். பாடலுக்கு இசை வேதா, பாடல் வரிகள் கண்ணதாசன்.

0: மேஜர் சந்திரகாந்த் படத்திலிருந்து பாடல் கேட்டீங்க. பி சுசீலாவின் குரலில், வாணியோட வரிகளில், இசை வி குமார். என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள்.
1: உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல் அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. இங்க சாப்பாட்டு சாம்பியன்ஷிப் நடந்துச்சா? ஆர்பிஐ சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க என்றும் இனியவை. இனி அடுத்த பாடல் சரஸ்வதி சபதம் படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடலுக்கு இசை கே வி மகாதேவன், பாடல் வரிகள் கண்ணதாசன்.

0: மறந்து விட்ட தலைகலத்த ராணி, யானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராணி, அழகு பொம்மை போல வந்து கொலுவிருக்கும் ராணி, யானை மாலை போட்டதாலே ஆள வந்த ராணி, அழகு பொம்மை போல வந்து கொலுவிருக்கும் ராணி,
1: அழகு பொம்மை போல வந்து கொலுவிருக்கும் ராணி,
0: ராணி மகாராணி
2: ராஜ்யத்தின் ராணி,
0: வேக வேகமா

அடியரசை புதியரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா, கவியரசை புதியரசு வெற்றி கொண்டதுண்டா, கலைமகளை திருமகள் தான் வெற்றி கண்டதுண்டா, சபை அறிந்த புலவனுக்கு சிறையும் ஒரு வீடு, அறிவிழந்த அரசியற்கு நாடும் ஒரு காடு, சபை அறிந்த புலவனுக்கு சிறையும்

என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களோடு இணைந்து கும்பகோணம் வேலூர் திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டுட்டு இருக்கீங்க என்றும் இனியவை. அடுத்த பாடல் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரலில், வாலியின் வரிகளில், இசை எம் எஸ் விஸ்வநாதன். நான் ஆணையிட்டால் படத்திலிருந்து.

என்றும் இனியவை, காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இது என்றும் இனியவை. விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களோடு இணைந்து கும்பகோணம், வேலூர், திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கேட்டுட்ருக்குது என்றும் இனியவை நிகழ்ச்சியை. கிட்டத்தட்ட நம்ம நிறைவு செய்கிற நேரத்தை நெருங்கிட்டோம். நிறைவாக நீங்கள் கேட்க போகிற பாடல் ராமு படத்திலிருந்து. பி சுசிலா பாடியிருக்கும் பாடலுக்கு இசை எம்எஸ் விஸ்வநாதன், பாடல் வரிகள் கண்ணதாசன். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 ராமு படப்பாடல்.

0: ரெட்ரோ நேரம்.
1: வணக்கம் மக்களே, வெரி குட் ஆஃப்டர்நூன், வெரி குட் ஆஃப்டர்நூன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணி ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல இப்போ நீங்கள் கேட்க போகிறீங்க ரெட்ரோ நேரம்.

எஸ் உங்க கூட இணைய போறது நான் உங்க மகி விஜயகுமார். நம்மளை சுத்தி பல தடைகள் வந்தாலும் அதுல இருந்து எந்திரிச்சு வரோம் பாருங்க, அங்க நிக்கிறோம் நம்ம. தடையே நம்மளாலதான் வருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாய்ப்பில்லை ராஜா, அதையும் தாண்டி நம்ம தான் வந்துட்டே இருக்கணும். மகளே ரெட்ரோ டேரம் நிகழ்ச்சியில் உங்களுக்காக முதல் பாடலா பூவிலங்கு படத்துலேருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. இளையராஜா வாய்ஸில் அவரோட மியூசிக்கில் உங்களுக்காக இந்த சாங் வந்துட்டே இருக்கு. கேட்டடைஞ்சிருங்க, இந்த மாதிரி அட்டகாசமான சாங்ஸ்லாம் உங்களுக்காக லைன் அப் ஆகப்போகுது. ஸோ அதுக்காக ஸ்டெடினாக இருங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியை கும்பகோணம் எஃப்எம், வேலூர் எஃப்எம், திருப்பத்தூர் எஃப்எம் கேட்டு ரசிக்க போகிறீங்க.

கடல் மீன்கன் படத்துல இருந்து பாடலை கேட்டு முடிச்சிங்க. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டா 12:11 ஆகுது. கடல் மீன்கள் படத்துக்காக பிஜே சந்திரன் மற்றும் எஸ் ஜானகி குரல்ல இளையராஜா இசையில சாங் கேட்டீங்க. அட்டகாசமான சாங்ஸ்ல காயிறவையில் அப்படியே தண்ணியில் போனால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு நான் தண்ணியை தான் காட்ட முடியாது. இந்த பாட்டையாவது போட்டு நீங்கள் வந்து கூலாகுங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சாங்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ மக்களே, வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுங்கள், நிறைய தண்ணி குடிங்க, அப்புறம் இளநீர், பழங்கள் நிறைய சாப்பிடுங்க. வெயிலில் முடிஞ்ச அளவுக்கு போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் உடம்பை டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க. முக்கியமாக குழந்தைங்களை வந்து வெயில் நேரத்தில் வெளியே விளையாட அனுப்பாதீங்க. அவங்களுக்கும் தண்ணியை நிறைய குடிக்க வைங்க. இன்னும் இதை விட தாக்கம் அதிகமாக இருக்கும் வேற சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வயசானவங்க, ஏஜ்ட் பர்சன்ஸ்லாம் வந்து வெளியே போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. குடையெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. சொன்ன மாதிரி ஆஃப்டர்நூன் டைமில் வெளியே போகிறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஈவினிங் டைம் இல்லை மார்னிங்கே கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்ப பாருங்கள். தண்ணி கண்டிப்பாக உங்கள் கையில் வச்சுக்கோங்க. தண்ணி பாட்டிலோடு தான் நீங்கள் வெளியவே போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு கிளம்புங்க. ஓகே மக்களே, ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் ஈப்பாடுத்ததா உங்களுக்காக வைதேகி காத்திருந்தால் படத்துக்காக பி ஜெயச்சந்திரன் குரல்ல இளையராஜா இசையில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு அடைஞ்சிருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழகம். மனங்களில் ஏன் என்று முழுமையான கொண்டாட்டம்.

0: நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98th பிறந்த நாளை முன்னிட்டு
1: புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது அனைத்தும் அறிவோம்.
0: நடித்தி முன்பெயர் சிவாஜியா,
2: ஆறு மனமே ஆறுனு அவர் டைரக்டர் கே சங்கர், அதுதான் டைரக்டர். அவர் வந்து எம்ஜிஆர் சாரோட சம்பந்தி. சாவர் சொல்றாரு உங்ககிட்ட, என்கிட்ட ஒரு வாட்டி, யோ வாத்தியார் வந்து மூட் அவுட்டா இருந்தா எந்த பாட்டு தான் கேட்பாரு, நம்ப பாட்டதான் கேட்பாரு, எது சாருங்க நான் டைரக்ட் பண்ண உங்கள் அப்பா வச்சு ஆறு மணி ஆறு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து மூட் டவுனாக இருக்கும்போது அவர் கேட்குறது வந்து சிவாஜியோட பாட்டு. இல்லை எனிபடி இமேஜினிங் இமேஜின் பண்ணுவீங்களா, ஆறு மணி ஆறு போட்டு கேட்குறார். Select that to look at the world.
0: சிறப்பு விருந்தினர் ராம்குமார் கணேசன் அவர்கள்.
2: நடிகர் திலகத்தின் 98th பிறந்த நாள் அன்று 102.3 யுவத் பாரதி தமிழ் எஃப்எம் இல் நடிப்பே உன் பெயர் சிவாஜியா.

0: 102.3 FM.
1: 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல ரெட்ரோ நேரம் கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சூப்பரான சாங் கேட்டு முடித்தோம் நம்ம. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக வரப்போகிற பாட்டு எந்த படத்தில் இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100வது நாள் படத்தில் இருந்த பாட்டு வரப்போகுது. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி குரலில் உங்களுக்காக அந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. எந்த பாட்டு போடலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கேன். ஏகப்பட்ட சாங் லைனப்பில் இருக்கிறதுனால இந்த பாட்டு போடலாமா, அடுத்து இந்த பாட்டு போடலாமா அப்படின்னு நான் யோசிச்சிட்ருக்கேன். ஸோ மக்களே, உங்களுக்காக அந்த பாட்டு வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து கேட்டுகிட்டே இருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: பகலில் ஒரு இரவு படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடலை கேட்டு முடிச்சிங்க.
1: என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: ஆகுது 102.3 விவத் பாரதி தமிழகம்ல ரெட்ரோ நேரம் கேட்டுட்டே இருக்கீங்க. மேலும் 101.6 கும்பகோணம் எஃப்எம், 100.4 வேலூர் எஃப்எம், 100.1 திருப்பத்தூர் எஃப்எம்மும் இந்த ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க. எஸ் நிகழ்ச்சியில் இப்போ அடுத்ததான் உங்களுக்காக தம்பிக்கு எந்த ஊர் படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு அணிஞ்சிருங்க.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றி இதய நோயை தடுக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். கடல்சார் பாதுகாப்புக்கு நமது துறைமுகங்கள் உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மேலும் 5 இடங்கள் யுனெஸ்கோவின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். உலக இதய தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றி இதய நோயை தடுக்க வேண்டும் என்று

0: வலியுறுத்தியுள்ளார். இதய நோயை தடுப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருவதாக திரு நட்டா தெரிவித்தார். இந்நாளையொட்டி தமிழகத்தின் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் இதய நோய் ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மருத்துவர்கள், செவிலியர்கள், மாணவிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்த பேரணி முக்கிய சாலை வழியாக சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் உடற்பயிற்சி மூலம் இதயத்தை பாதுகாக்கலாம் என்று தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இதய மருத்துவ நிபுணர் டாக்டர் பாலமுருகன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: உலக இருதய தினத்தின் இன்றைய செய்தியானது டோன்ட் மிஸ் எ பீட். நமது இடைவிடாமல் சுற்றுக்கும் இதயத்தில் ஒரு சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதை அலட்சியப்படுத்தாமல் நம் உடனே நம் மருத்துவரை அணுகி என்ன நமக்கு பிரச்சனைங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கொள்ளணும். நமக்கு ஏற்படும் வித்தியாசமான துடிப்பு, படபடப்பு, மயக்கம், சோர்வு, நெஞ்சுவலி, தோள்பட்டை வலி, இதை அலட்சியப்படுத்தாமல் மருத்துவமனையை அணுகி உடனடியாக அதை என்னன்னு பரிசோதிச்சுக்கிட்டோம்னா ஒரு பெரிய பிரச்சனையிலிருந்து நாளைக்கு நம்ம இதயத்தை காப்பாற்றிக்கலாம். இதுக்கு நாம் கடைபிடிக்க வேண்டியது வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு, சீரான உடற்பயிற்சி, மன அழுத்தம், தூக்கமின்மையை தவிர்த்து, புகைப்பழக்கத்தை தவிர்த்து ஒரு நல்ல வாழ்க்கை முறையை நாம் கடைபிடித்துக் கொண்டால் நாம் ஆரோக்கியமான இதயத்தை பெற்று சீராக வாழ்ந்து எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக செயல்படுவோம்.
0: கடல்சார் பாதுகாப்புக்கு நமது துறைமுகங்கள் உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். ஒடிஷா பாரதீப் கடல் பகுதியில் விபத்துக்குள்ளான கப்பலை மீட்க துறைமுக அலுவலர்கள் மேற்கொண்ட நடவடிக்கையை அவர் பாராட்டினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த கப்பலில் 9000 மெட்ரிக் டன் பாமாயில் இருந்ததாக கூறியுள்ளார். அந்த கப்பலில் பயணம் செய்த 23 மாலுமிகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த கப்பல் நேற்று முன்தினம் விபத்துக்குள்ளானதை அடுத்து பாரதீப் துறைமுக அதிகாரிகளுக்கு அவசர அழைப்பு விடுக்கப்பட்டதை அடுத்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவின் மேலும் 5 இடங்கள் யுனெஸ்கோவின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பாக் குகை ஓவியங்கள், சம்பல் பள்ளத்தாக்கு கோவில்கள், உதயகிரி குகை, கினோர்கார், சத்தியாகிரகம் நடத்தப்பட்ட பகுதிகள் யுனெஸ்கோ பட்டியலில் சேர்த்துள்ளதாக கூறியுள்ளார். இதனையடுத்து இந்தியாவில் உள்ள 78 இடங்கள் இப்பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இது நாட்டின் பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை காரணமாக இந்தியாவின் பாரம்பரியம் உலக அளவில் கொண்டு சேர்க்கப்படுவதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இரு நாடுகளுக்கு இடையேயான எல்லை பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டு வருவதாக கூறினார். புதுதில்லியில் நடைபெற்ற பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் பங்கேற்றது இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தியதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். நடப்பாண்டு வரை 146,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த 2014 ஆண்டை விட 91,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது 61% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த 2015 கொண்டுவரப்பட்ட பசுமை நெடுஞ்சாலை திட்டத்தின் கீழ் தேசிய நெடுஞ்சாலைகளை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அமைக்கப்பட்டு வருவதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. காற்று மாசை கட்டுப்படுத்தும் வகையில் நெடுஞ்சாலை ஓரங்களில் மரங்கள் நட்டு சுற்றுச்சூழலை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மத்திய அரசு கூறியுள்ளது. பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் கட்சியின் மாநில பொறுப்பாளர்களின் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 65 பொறுப்பாளர்களும் துணை பொறுப்பாளர்களும் பங்கேற்றுள்ளனர். கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் திரு சந்தோஷ், உத்தரப்பிரதேச பொறுப்பாளர் திரு வினோத் தாவ்டே, திருமதி ஸ்மிருதி இரானி, திரு கஜேந்திர பட்டேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாஷியில் கலிண்டி பகுதியில் சிக்கிய 19 பேர் பாதுகாப்பு

0: பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். தொடர் மழை காரணமாக ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கிய இவர்களை மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மீட்டதாக அதன் கமாண்டன்ட் அர்பான் தெரிவித்துள்ளார். இவர்களை ஹர்சில் பகுதிக்கு கொண்டு வந்து மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். உத்தரகாஷியில் புனித யாத்திரை மேற்கொண்டு மழையால் சிக்கியவர்களை பாதுகாப்பாக மீட்க ஹெலிகாப்டரை பயன்படுத்த மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருந்தது. முன்னதாக கேதார்நாத் புனித யாத்திரையின் போது சிக்கிய 1500 மேற்பட்ட யாத்ரீகர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தொடர் கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ராமகங்கா, காக்ரா ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அயோத்தியா, பாராபங்கி உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. நாராயணி ஆற்றின் கரையோரத்தில் தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்ததால் தண்ணீர் கிராமங்களை சூழ்ந்துள்ளது. இதனையடுத்து ஏராளமான கிராமங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் உத்தரப்பிரதேச மாநில பேரிடர் மீட்புப் படையினரும் இப்பகுதியில் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. ஒடிஷாவில் தொடர் கனமழை காரணமாக மகாநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஹிராகுட் அணையிலிருந்து வினாடிக்கு 500,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. கட்டாக் அருகே முண்டாலி நீர்த்தேக்கத்திலிருந்து வினாடிக்கு 800,000 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இதனையடுத்து கட்டாக், புரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனையடுத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். தேசிய புலனாய்வு முகமை கேரளம், மேற்குவங்கம், அஸ்ஸாம் உள்ளிட்ட 16 இடங்களில் இன்று சோதனை மேற்கொண்டுள்ளது. பங்களாதேஷைச் சேர்ந்த தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்களின் அலுவலகங்களில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது. தீவிரவாத செயலில் ஈடுபட்டதாக கூறி 11 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை அடுத்து இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பிரான்சில் போராட்டத்தில் ஈடுபட்ட 160 மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆசிரியர் பற்றாக்குறை, வகுப்பறை விரிவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாரிஸில் தொடங்கிய இந்த போராட்டம் லில்லி, மார்சிலி, சேடான் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களுக்கு பரவி உள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் நீருதண்டா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் குழு பிரிவில் நீருதண்டா, மனிஷா, ஆஷிமா வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றினர். ஆடவர் குத்துச்சண்டை 90 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் நரேந்தர் பெர்வால் வெண்கலப்பதக்கம் வென்றார். அரையிறுதியில் கஜகஸ்தானின் ஐபேக்கிடம் தோல்வியடைந்ததையடுத்து நரேந்தர் பெர்வால் வெண்கலப்பதக்கத்தை கைப்பற்றி பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆடவர் கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் நாளை மறுநாள் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தான் பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இந்தியா இதுவரை 5 தங்கம், 21 வெள்ளி, 22 வெண்கலப்பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 16வது இடத்தில் உள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 83 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 120 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றி இதய நோயை தடுக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. Nadda வலியுறுத்தியுள்ளார். கடல்சார் பாதுகாப்புக்கு நமது துறைமுகங்கள் உறுதி பூண்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மேலும் 5 இடங்கள் யுனெஸ்கோ பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 1 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: 102.3 FM விபத் பாரதி தமிழ் FM-ல ரெட்ரோ நேரம் கேட்டுட்டே இருக்கீங்க. இப்போ உங்களுக்காக வரப்போற பாடல் பாத்தீங்கன்னா, நல்லவனுக்கு நல்லவன் படத்துக்காக KJ யேசுதாஸ் குரல்ல உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு நினைஞ்சிருங்க.

ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:55 ஆகுது. நிகழ்ச்சியோட இறுதி பாடலாம் உங்களுக்காக ரெட்டை வால்குருவி படத்துலேருந்து பாட்டு வரப்போகுது, கேஜே ஏசுதாஸ் குரலில். ஸோ இந்த பாடலை கேட்டு இந்த ஷோவை மட்டும்தான் வைண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த ஆர் உங்களை வந்து மீட் பண்ண போகிறேன் பாடல் உங்கள் சாய்ஸில், உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு சின்ன பிரேக் தான், டைம் இந்த பாட்டு கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். டைமுக்கு நான் டான் ஆஜராயிடும். ஓகே, ஸ்டேடியம் இருங்க. இது 102.3 வித் பாரதி, தமிழ் எஃப்எம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

வணக்கம் வணக்கம் வணக்கம் மக்களே, வெரி குட் ஆஃப்டர்நூன். டைம் பாத்தீங்கன்னா கரெக்டா 1:01 ஆகுது. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்க போறீங்க. உங்க கூட இணையிறது நான் உங்க மகி விஜயகுமார். எஸ், பாடல் உங்கள் சாய்ஸ், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான் கேட்க போறீங்க. நீங்க கால் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை சொல்லணும். அண்ட் உங்களுக்காக ஒரே ஒரு ரூல் மட்டும்தான் இருக்கு, ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் கால் பண்ண முடியும். தட் மீன்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு நேயர் மட்டும்தான். ஸோ இந்த ரூல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது நேயர்களை வரவேற்கிற விதமாக தான் இதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். ஸோ புது புது நேயர்கள் இந்த ஷோவில் இன்ட்ரோ ஆவாங்க. ஸோ அவங்களுக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், அவங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு நீங்களும் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்களும் ஒபே பண்ணுவீங்க அண்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது மாதிரி தான்

போயிட்டே இருக்கு. ஸோ மக்களே, உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அதையே இன்னும் ஃபாலோ பண்ணினா சூப்பராக இருக்கும். பாடல் உங்கள் சாய்ஸில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணும்னா கால் பண்ணுங்கள். 28 38 91 29 52 08 53 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். மேலும் கும்பகோணம், வேலூர், திருப்பத்தூர் எஃப்எம் நேயர்களும் கால் பண்ணலாம். அந்த ஊர் மக்களும் நீங்கள் கால் பண்ணலாம். 044 கோட் போட்டுட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச சாங் சொல்லுங்கள். ஸோ இந்த மூணு ஊர் நேயர்களும் கேட்டு ரசிக்க போகிறாங்க. இப்படிலாம் பாட்டு கேட்குறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ நிகழ்ச்சியோட முதல் பாடலாக உங்களுக்காக நாணயம் படத்தில் சாங் ப்ளே பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா அடுத்தடுத்து உங்கள் பாட்டு தான் வரப்போகுது. ஸ்டேடியம் ஆறுங்க.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு
1: டான்
3: பாடல் உங்கள் ஜெயஸ்தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவத் பாரதி தமிழசம்ல நிகழ்ச்சியில வந்திருக்க முதல் நேயர் பேசிடலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். சொல்லுங்க, யாருங்க வந்து பேசுறீங்க?
4: என்ன
3: பாட்டு வேணும்?
4: நெஞ்சிலே படத்துல இருந்து தங்க நேரத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டும் அந்த பாட்டு.
3: சூப்பர் சூப்பர் சாங் கேட்டிருக்கீங்க. எஸ், உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்காக.
4: ஓகே, தேங்க்யூ மேடம்.
3: தேங்க்யூ தேங்க்யூ. அவர் கேட்ட பாட்டு வரப்போது அடுத்து உங்க பாட்டு வரணும்னா என்ன பண்ணும்? 28 38 98 71 29 52 08 53 இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு ட்ரை பண்ணுங்க. லைன் கிடைச்சு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லிடுங்க.

0: 102.3 விவித் பாரதி தமிழகம்ல நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. பாடல் உங்கள் சாய்ஸ். இப்போ அடுத்ததா தனக்கு பிடிச்ச பாட்டை சொல்றதுக்காக ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இது பேசுறீங்க?
1: சென்னையில இருந்து குமார் மேடம்.
0: குமார், எப்படி இருக்கீங்க குமார்?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் குமார், நல்லா இருக்கேன். சொல்லுங்கள், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: ரஜினி படம், நான் பொல்லாதவன் மேடம்.
0: படம் பேரே பொல்லாதவன் தாங்க.
1: ஓகே,
0: ஆமா, சரி, ஓகே. உங்களுக்கு அந்த பாட்டு வேணுங்களா? ஓகே,
1: ஆமா மேடம், எல்லாருக்கும், எல்லாருக்கும் டெடிகேட் பண்றேன்.
0: எல்லாருக்கும் டெடிகேட் பண்றீங்களா? நன்றி, நன்றி, நன்றி. உங்களுக்காக அந்த பாட்டு அண்ட் எல்லாருக்காகவும் டெடிகேட் பண்ணதுக்காகவும் ரொம்ப நன்றி. சோ உங்களுக்கு அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். அவர் கேட்ட பாட்டு வரப்போதில்ல, அடுத்து உங்கள் பாட்டு வரணும்னா என்ன பண்ணும்? ஃபோன் நம்பர் தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, 2952-0853-2838-9871. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை சொல்லுங்கள். பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ண போகிறீங்க.

0: நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98வது பிறந்த நாளை முன்னிட்டு
1: புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது அனைத்து அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை, எல்லாம் எமக்கு தெரியும்.
0: நடித்தி முன்பெயர் சிவாஜியா?
2: ஆறு மனமே ஆறுன்னு அவர் டைரக்டர் கே சங்கர், அதுதான் டைரக்டர். அவர் வந்து எம்ஜிஆர் சாரோட சம்பந்தம்.

0: சாவர் சொல்கிறார் உங்கள்கிட்ட, என்கிட்ட ஒரு வாட்டி, யோ வாத்தியர் வந்து மூட் அவுட்டாக இருந்தால் எந்த பாட்டு தெரியுமா கேட்பார், நம்ப பாட்டதான் கேட்பார், எது சாருங்க நான் டைரக்ட் பண்ண உங்கள் அப்பா வச்சு ஆறு மணி ஆறு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து மூட் டவுனாக இருக்கும்போது அவர் கேட்குறது வந்து சிவாஜியோட பாட்டு, இல்லை எனிபடி மேட்ச் நீங்கள் இமேஜின் பண்ணுவீங்களா, ஆறு மணி ஆறு போட்டு கேட்குறார். It's like that too. Look at the world.
1: சிறப்பு விருந்தினர் ராம்குமார் கணேசன் அவர்கள்.
0: நடிகர் திலகத்தின் 98th பிறந்த நாள் அன்று 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் நடிப்பே உன் பெயர் சிவாஜியா.

0: 102.3 FM. பாடல் உங்கள் சாய்ஸ் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். இப்ப அடுத்ததா ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: அவளா சொன்னால் இருக்காது, அப்படி எதுவும் நடக்காது. காரணம், அந்த பாட்டு நடுவுல ஒரு வரி வரும், உப்பு கடல் நீரும் சர்க்கரை ஆகலாம், 30 நாளும் நிலவை பார்க்கலாம், ஆனா நீ சொன்னது மட்டும் எப்படி உண்மை ஆகலாம்னு வருது. ரொம்ப அருமையான வரிகளை எழுதியிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். எல்லாரும் கேட்போமே. நன்றி.
0: மிக்க நன்றி. மிக்க நன்றி கால் பண்ணதுக்கு. ரொம்ப நன்றி.
1: நன்றிமா.
0: அவர் பாட்டு வரியெல்லாம் சொல்லி பாட்டு கேட்டிருக்காரு. ஆக்சுவலி உண்மையாகவே இது சூப்பரான பாட்டு தான். நிறைய பாடல்களில் இருக்கிற வரிகள் வந்து என்றைக்குமே நம்ம மனசில் நிற்கும்னு சொல்லுவாங்களே. சில நேரங்களில் சில சந்தர்ப்பத்தில் நம்ம அந்த ஒரு பாட்டு கேட்கும்போது அந்த வரிகள் வந்து நம்ம மைண்டில் நின்றுச்சுன்னா அது எப்போவுமே மறக்கவே முடியாது. அந்த மாதிரி நிறைய பாடல்கள் நிறைய பேர் மைண்டில் இருக்கும். அதுவே ஒரு நாள் ஒரு ஷோவாக பண்ணிடலாம் போல இருக்கே. பட் அவர் சொன்ன மாதிரி இப்போ அவருக்காக அந்த பாட்டு வந்துகிட்டே இருக்கு. நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 28 38 98 71 29 52 08 53 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாட்டை சொல்லுங்கள்.
2: அவளா சொன்னாள் இருக்காது,

0: 102.3 FM. வெல்கம் பேக் டு பாடல் உங்கள் சாய்ஸ். 102.3 விபத் பாரதி தமிழ் எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்ததா வந்திருக்க நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க வந்து பேசுறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் குடாசூர் தாலுகா மஞ்சக்குடியிலிருந்து எம் பாபு பேசுறேன்.
0: பாபு, எப்படி இருக்கீங்க பாபு?
1: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் பாபு. சொல்லுங்க.
1: புது கலர் மேடம்.
0: வெல்கம் வெல்கம், வாங்க வாங்க. இந்த மாதிரி புது நேர்களை தான் நாங்க வரவேற்கிறோம். வாங்க, வெல்கம். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: விவசாயி படத்துல இருந்து விவசாயி சாங்.
0: விவசாயி படத்துல இருந்து அந்த பாட்டு. ஓகேங்க, உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. மிக்க நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு.
1: நன்றி மேடம்.
0: நன்றி நன்றி.
2: விவசாயி விவசாயி கடவுள் என்னும்

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இப்போ அடுத்ததா ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க வந்து பேசுறீங்க?
1: என்ன
0: பாட்டு வேணும்? பாசமலர் படத்துல இருந்து. ஓகேங்க, உங்களுக்காக அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு. ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணதுக்கு.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. அவர் கேட்ட பாட்டு வரப்போகுது. உங்களுக்கும் இந்த பாட்டு இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 2952085328389871 இந்த எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள்.

தனிமை. ஸோ பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட இறுதிக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ கால் பண்ண நேயர்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து டடா பாபாய் சொல்லிக்கிறது. நான் உங்கள் மங்கு விஜயகுமார், மீண்டும் உங்கள் எல்லாரையும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டேடியா இருங்க. இது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய மூன்றாவது பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியா உருவெடுப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் உயர்நிலை கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. ஆசிய விளையாட்டு மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற இந்தியாவின் நீருவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் சமூக நல்லிணக்கத்தை உறுதி செய்யும் வகையில் அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். உலகளாவிய மூன்றாவது பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியா உருவெடுப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 2027 ஆசிய வான்வழி பாதைகள் தொடர்பாக இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2047 ஆண்டு வாக்கில் விமான பயணிகளின் எண்ணிக்கையை 130 கோடியாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 2014 ஆண்டு 74 இருந்த விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 166 அதிகமாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். உதான் திட்டம் அனைவருக்குமான விமான போக்குவரத்திற்கு வகை செய்ததாக அவர் கூறினார். ஆசிய வான்வழி

0: பாதை 2027 23வது நிகழ்வை இந்தியா ஏற்று நடத்தும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றி முன்கூட்டியே இதய நோய்களை கண்டறிந்து உரிய சிகிச்சைகளை மேற்கொள்ள மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வலியுறுத்தியுள்ளார். உலக இருதய தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி அமைச்சர் வெளியிட்டுள்ள செய்தியில் இதய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். இதய துடிப்புகளை தவறவிடாதீர்கள் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இதுகுறித்து திருச்சி இதய நோய் நிபுணர் டாக்டர் சுரேஷ்குமார் பேசுகையில்,
1: நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய ஒவ்வொரு இருதய துடிப்பையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். புகைப்பிடித்தல், மது அருந்துதல் மற்றும் அதிகமாக கோபப்படுதல், ஸ்ட்ரெஸ் ஆக்குதல் போன்ற கெட்ட பழக்கங்களை குறைத்துக் கொள்வதன் மூலம் அல்லது விட்டுவிடுவதன் மூலம் இருதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும். இருதயத்திற்கு ஆகாத உணவுப் பொருட்கள், ஜங்க் ஃபுட்ஸ், அதிக மாமிச உணவுகள், இதையெல்லாம் குறைத்துக் கொள்வதோ அல்லது தவிர்த்துக் கொள்வதன் மூலம் இருதயத்தின் ஆரோக்கியத்தை பேண முடியும்.
0: பிஜேபியின் உயர்நிலை கூட்டம் கட்சியின் தேசிய தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. கட்சியின் அமைப்பு சார்ந்த உரிமைகள் குறித்து இதில் ஆராயப்பட்டது. உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 6 மாநிலங்களுக்கு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல்களில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நிலைப்பாடுகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே புதுதில்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டத்தில் உரையாற்றிய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் பிரச்சனையில் தலைமை தேர்தல் ஆணையர் பதவி விலக வேண்டும் என்று கோரினார். வாக்காளர் பட்டியலில் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் தொடர்பான அனைத்து தரவுகளும் வெளியிடப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். யுனெஸ்கோ உத்தேச பட்டியலில் இடம்பெற்றுள்ள இந்திய பாரம்பரிய சின்னங்களின் எண்ணிக்கை 78 அதிகரித்துள்ளது. பண்டைய பஹ குகை ஓவியங்கள், சம்பல் பள்ளத்தாக்கு கோவில்கள், குப்தர் காலத்தின் உதயகிரி குகைகள், கின்னோர்கர் பழங்குடியினரின் பாரம்பரியம், சத்தியாகிரகம் நடந்த முக்கிய பகுதிகள் உள்ளிட்டவை இதில் புதிதாக இணைக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் நம் நாட்டின் சிறப்பான பாரம்பரிய பன்முக கலாச்சாரம் புலப்படுவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தமது சமூக வலைதள பதிவில் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். உலக அளவில் நம் நாட்டின் பாரம்பரிய கலாச்சாரங்களை முன்னெடுத்து பாதுகாத்து பராமரிக்கும் பிரதமரின் தொலைநோக்கு பார்வையை இந்நிகழ்வு பிரதிபலிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சீனாவின் ஷாங்காய் நகரில் அண்மையில் முடிவடைந்த 48வது உலகத்திறன் போட்டிகளில் தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் 2 வெள்ளி பதக்கங்களையும் அறிவுசார் திறன் விருதுகளையும் வென்றுள்ளன. ஆடை வடிவமைப்பு, ஊடக கலந்துரையாடல், சில்லறை விற்பனை, காணொலி வர்த்தகம் உள்ளிட்ட 4 பிரிவுகளிலும் நிப்ட் மாணவ மாணவிகள் அறிவுசார் திறனில் விருதுகளை கைப்பற்றினர். உலக அளவில் இந்தியாவின் ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்பம் விரிவடைவதையும் படைப்பாற்றல் திறன், மின்னணு தொழில்நுட்ப திறன்களில் மேம்பட்டு திகழ்வதையும் இது புலப்படுத்துவதாக மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 23ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற்ற இப்போட்டிகளில் 68 நாடுகளைச் சேர்ந்த 1400 மேற்பட்ட இளம் போட்டியாளர்கள் 64 பிரிவுகளில் களமிறங்கினர். இந்தியா 6 வெள்ளி பதக்கங்கள், 20 திறன்சார் விருதுகளை வென்று 10வது இடத்தை வென்று சாதனை படைத்துள்ளது.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக வஃப் சட்டம் 2025 தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பாரம்பரிய சொத்துக்கள் மீதான மகளிரின் உரிமையை உறுதி செய்யும் வகையிலும் வஃப் வாரியத்தின் சொத்துக்களை முறையான மேலாண்மைக்காகவும் வஃப் சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. வஃப் சட்ட திருத்த மசோதாவும் முசல்மான் வஃப் ரத்து மசோதாவும் நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது மிக முக்கிய நிகழ்வாகும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இஸ்லாமிய மகளிர் மற்றும் அச்சமூகத்தின் சிறுபான்மையினருக்கு எதிரான அநீதிகளை களையும் வகையில் தாவூதி போக்ரா சமுதாயத்துடன் கலந்துரையாடிய பின்னர் இந்த சட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். வஃப் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதன் மூலம் மகளிருக்கு சொத்துரிமை உறுதி செய்யப்பட்டதாக திருச்சியை சேர்ந்த டாக்டர் எம் ஏ அலீம் எமது செய்தி பிரிவிடம் தெரிவிக்கையில்,
3: நம் பாரத பிரதமர் பொறுப்பேற்ற 25 ஆண்டுகளில் வஃப் சட்டம் நிறைவேற்றப்பட்டதன் வாயிலாக பல நன்மைகளை இஸ்லாமிய சமுதாயம் அடைந்து வருகின்றது. இதில் எல்லவும் சந்தேகமில்லை. குறிப்பாக முஸ்லிம் மகளிருக்கான சொத்துரிமைகள் நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது. அதற்காக பிரதமருக்கு நன்றியும் கூறிக்கொள்கின்றேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் நீரு தங்கப்பதக்கத்தை வென்று புதிய சாதனை படைத்ததற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டு தெரிவித்துள்ளார்.

டிராப் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் தேசிய கொடி உயர பறந்த நிகழ்வு நாட்டின் பெருமையான தருணம் என்றும் அவர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். நேருவின் சாதனை இளைய தலைமுறையினருக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும் கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோரும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ஆசிய போட்டிகளில் இந்தியா 5வது தங்கம் பெற்றுள்ள நிலையில் பதக்கப்பட்டியலில் 11வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி மத்திய அரசிற்கும் கர்நாடகாவிற்கும் உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை அமையவுள்ள இடத்தை மத்திய நிபுணர் குழு ஆய்வு செய்ய உள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் திரு சிவகுமார் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், இது தொடர்பாக தமிழக அரசு சார்பில் எந்த செய்தியும் வரவில்லை என்றும் குறை கூறியுள்ளார். கர்நாடக

0: எந்த செய்தியும் வரவில்லை என்றும் குறை கூறியுள்ளார். கர்நாடக காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து தமிழக அரசு விவசாயிகளை வஞ்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் சமூக நல்லிணக்கத்தை உறுதி செய்யும் வகையில் அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். பொள்ளாச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆனைமலையில் நடைபெற்ற தாக்குதல் தொடர்பாக காவல்துறையினர் தகவல் அறிந்தவுடன் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கூறினார். பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினருக்கு அரசு சார்பில் 6 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார். கொங்கு மண்டலத்தில் தொழில்துறையினருக்கு புதிய வாய்ப்புகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியிருக்கிறார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக்கா ஆட்சியில் தொழில்துறையினர் சுதந்திரமாக செயல்படுவதாக கூறினார். விருதுநகர் அருகே சத்திர ரெட்டியாப்பட்டி ஊராட்சியில் மத்திய புள்ளியியல் அலுவலகம் சார்பில் தூய்மையே சேவை விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. குப்பைகளை தரம் பிரித்து வழங்குவது குறித்து மத்திய புள்ளியியல் அலுவலகத்தின் உதவி இயக்குநர் திரு ரத்னம் எடுத்துரைக்கையில்,
1: மத்திய அரசின் சார்பாக அனைத்து துறை அலுவலர்களும் ஆங்காங்கே பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சத்திரெட்டிப்பட்டியில் எங்க துணை மண்டல அலுவலகம் சார்பாக இங்கே ஒரு சின்ன ஏற்பாடு பண்ணி குப்பையெல்லாம் செக்ரிகேட் பண்ணி தனித்தனியாக பிரித்து சேகரித்து உங்களுக்கு நீங்கள் எப்படி உள்ளாட்சித்துறை அமைப்புகளுக்கு எப்படி நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நாங்கள் இன்றைக்கு எடுத்து சொன்னோம். அதன் மூலம் மக்களும் நல்லா தெரிந்து கொண்டாங்க. அவங்களுக்கு எங்கள் துறையின் சார்பாக ஒரு சில பரிசு ஒன்று கொடுக்கப்பட்டது.
0: பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் அமைக்கும் விவகாரத்தில் முதலமைச்சர் மாற்று அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று மதிமுகவின் முதன்மைச் செயலாளர் திரு துரை வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று பேசிய அவர், ஊடகங்கள் மற்றும் மக்களின் கருத்துக்களை அரசு திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, கரூர், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய 3வது பெரிய விமான போக்குவரத்து சந்தையாக இந்தியா உருவெடுப்பதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் உயர்நிலைக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. ஆசிய விளையாட்டு மகளிர் துப்பாக்கிச் சுடுதல் டிராப் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்ற இந்தியாவின் நீருவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்ட அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் சமூக நல்லிணக்கத்தை உறுதி செய்யும் வகையில் அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நெக்ஸ்ட் டாக்டர், டாக்டர்
3: சொல்லுங்க.
2: ஒரே மழக்கமா வருது டாக்டர்.
3: தப்பா இருக்கு.
2: என்ன டாக்டர் தப்பா இருக்கு?
3: அது மழக்கம் இல்ல, மயக்கம்.
2: டாக்டர் ஏற்கனவே தலை சுத்தி போய் வந்திருக்கு. நான் கிளம்புற வேற ஆஸ்பத்திரி பாத்துக்கிறேன் டாக்டர்.
3: இருப்பா.
2: என்ன டாக்டர் என் நிலைமையில போய் இந்த டைம்ல கிராமர் கரெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டீங்களே டாக்டர்.
3: சரி அதெல்லாம் இருக்கட்டும், கையை காட்டுங்க.
2: இந்தாங்க டாக்டர்.
3: எங்க கையை நீட்டுங்க.
2: திக் திக் திக் திக். என்ன டாக்டர் ஒரே ஹாரர் படம் மாதிரி திக் திக் திக் திக்ன்றீங்க.
3: யோ இதே துடிப்பீங்க, எனக்கு தெரிஞ்ச சவுண்ட் அதாயா
2: டாக்டர். அது லப்பு டப்புல துடிக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன டாக்டர் புதுசா சொல்றீங்க?
3: ரொம்ப டென்ஷன் ஆவீங்க போல இருக்க.
2: ஆமா டாக்டர், இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருந்துச்சு, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் கூடிருச்சு டாக்டர்.
3: சரி நான் எழுதுற பிரிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணுங்க, எல்லாம் சரியாயிரும்.
2: சரி டாக்டர். என்ன டாக்டர் சவுண்ட் இது?
3: பேப்பர் கிளிக்கிற சவுண்டியா
2: டாக்டர்? ஆமா. இதுல என்ன டாக்டர் ஒண்ணுமே புரியல, ஜாங்கிரி பிச்சு போட்ட மாதிரி இருக்கு. என்ன எழுதிருக்கீங்க எனக்கு?
3: நல்லா படிச்சு பாருங்க.
2: முத 3 வரியில புரியல டாக்டர், கடைசி 2 வரி மட்டும் புரியுது. 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் டியூன் பண்ணுங்கன்னு போட்டிருக்கீங்க. புரியல டாக்டர், கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்க டாக்டர்.
3: ஆமாப்பா, அடிக்கடி நீ டென்ஷன் ஆகுற. வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 டியூன் பண்ணி அதுல பாட்டை கேட்டினா, அதுல வர ஷோஸ் எல்லாம் கேட்டினா டென்ஷன் ஃப்ரீயா இருக்கலாம்.
2: ஓகே டாக்டர், கேட்டு பாக்குறேன்.
4: இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஐயர் சாரோட சம்பந்தி. சாவர் சொல்கிறார் உங்கள்கிட்ட, என்கிட்ட ஒரு வாட்டி, யோ வாத்தியார் வந்து மூட் அவுட்டாக இருந்தால் எந்த பாட்டு தெரியுமா கேட்பார், நம்பப்பட்டதை கேட்பார். எது சாருங்க, யோ நான் டைரக்ட் பண்ண உங்கள் அப்பா வச்சு ஆறு மணி ஆறு. மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து மூட் டவுனாக இருக்கும்போது அவர் கேட்குறது வந்து சிவாஜியோட பாட்டு. இல்லை எனிபடி இமேஜின், நீங்கள் இமேஜின் பண்ணுவீங்களா, ஆறு மணி ஆறு போட்டு கேட்குறார். It's like that too. Look at the world.
1: சிறப்பு விருந்தினர் ராம்குமார் கணேசன் அவர்கள்.
0: நடிகர் திலகத்தின் 98வது பிறந்த நாள் அன்று 102.3 யுவத் பாரதி தமிழ் எஃப்எம் இல் நடிப்பே உன் பெயர் சிவாஜியா.

0: நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98th பிறந்த நாளை முன்னிட்டு
1: புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது அனைத்து அறிவோம்.
0: நடித்தி முன்பெயர் சிவாஜியா,
2: ஆறு மனமே ஆறுன்னு அவரு டைரக்டர் கே சங்கர், அதுதான் டைரக்டர்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2:40. அனைவருக்கும் இனிமையான மகிழ்ச்சியான மதிய நேர வணக்கம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பறை. மனங்களில் நின்று முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கும் நேர்களின் வேளையில் உங்களோடு பயணிக்க இருப்பது உங்களின் அன்பறிவிப்பாளர் கே மோகன சுந்தரி. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
1: வான் அலைகளில் தவழ்ந்து வரும் இனிமையான கானங்கள் தேன் அலைகளாக நம் செவிகளோரும் சொய் சேர்க்க வலம் வரையிருப்பது எங்கள் ஸ்டைல். இளைஞர்களே, ஒவ்வொரு நாளும் எங்கள் ஸ்டைல் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒவ்வொரு வகையான பாடல்களை நாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வகையில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பாடல்கள் எல்லாம் வளமரப்பு இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு காத்துட்ருப்பீங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்க, நாம் பார்க்கும் இடங்களிலாகட்டும், கலைகளிலாகட்டும், இயற்கையிலாகட்டும், குழந்தையின் சிறப்பிலாகட்டும், இனிமையான பேச்சிலாகட்டும், அழகு என்பது முதலிடத்தை பிடிக்கும் இல்லையா நேர்களே. அப்படி அந்த அழகு என்ற சொல்லை கொண்டு கவிஞர்கள் தங்கள் கற்பனையில் உருவாகி தந்திருக்கும் பாடல்கள் பல பலவென்றாலும், அதில் சில பாடல்களைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். என்ன பாடல் முதல் பாடலாக வரப்போகுது அப்படின்னு மாறுதோட காத்திருப்பீங்க இல்லையா. இதோ உங்களுக்கான முதல் பாடல்.

நேர்களை நாம் கேட்ட ரசித்த பாடல் ராஜபார்வை திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியது. அழகு என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமே இருப்பதில்லை, அது பிரபஞ்சம் முழுவதிலும் பார்ப்பவரின் பார்வையிலும் நிறைந்திருப்பதுதான் நாம் காணும் அழகு என்பது. அந்த அழகு என்ற ஒரு சொல்லை கொண்டு அந்த அழகில் மலரும் பல அற்புதங்களையெல்லாம் கவிஞர்கள் தங்கள் கற்பனை கண்களால் படம் பிடித்த அழகான பாடல்களை நமக்காக கொடுத்திருக்கிறார்கள். அதில் சில பாடல்களை தான் நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மனதவிருக்கும் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக.

ஒருவருக்குள் ஒருவர் இந்த அழகிய எண்ணங்கள் அதனை அழகாய் பரிமாறிக்கொள்ள இனிதொரு பாடலை இவ்வேளையில் கேட்டு ரசித்தோம். நேயர்களே, திறமை திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் உமாரவனன் பாடிய பாடலை கேட்டோம். அடுத்து வரும் பாடல்தான் என்ன கேட்போம். அதற்கு முன்னதாக

ரசித்துக் கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். அழகு என்பது சொல்லில் அடங்காதது. நாம் காணும் பொருள்களிலும் கண்ணும் கை வண்ணங்களிலும் பார்க்கும் பார்வை எந்த இடங்களிலெல்லாம் பதிகிறதோ அந்த இடங்களிலெல்லாம் அந்த அழகு நம்மை கவர்ந்திழுக்கும். அத்தகைய அழகான ஒரு அந்த அழகினை கொண்டு, அந்த அழகான சொல்லை கொண்டு கவிஞர்கள் தங்கள் கற்பனையில் வடித்திருத்துக்கும் பாடல்கள் ஆயிரம் ஆயிரம். அதில் சில பாடல்களைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்து மலரவிருக்கும் பாடல்

உதிரி பூக்கள் இந்த திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். இளைஞர்களே, அழகு என்னும் சொல்லில் உருவான பாடல்கள் தான் எத்தனை எத்தனை பார்க்கும் இடங்களிலெல்லாம் நாம் காண்பவை அனைத்துமே அழகாக தெரியும். அந்த அழகையெல்லாம் ஒரு கற்பனையாக வடிவெடுத்து வார்த்தெடுத்து அழகிய பாடல்களை கவிஞர்கள் நமக்காக கொடுத்திருக்கிறார்கள். அதை கேட்கும் பொழுதுதான் எத்தனை எத்தனை இனிமை நமக்குள் இல்லையா? அழகு என்பது பொருளில் மட்டுமில்லை, அதை பார்க்கும் ரசிப்பவரின் கண்களிலும் மனதிலுமே உள்ளது என்ற தத்துவம்தான் நமக்கு இங்கு நினைவுக்கு வருகிறது இல்லையா? அதுபோல் அடுத்து மலரும் பாடல்தான் என்ன? இது உங்களுக்கான அடுத்த பாடல்.

கேட்டது கிளைஞர்கள் இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல். இளைஞர்களே, அழகு இதில் மலர்ந்திருக்கும் பாடல்கள்தான் எத்தனை எத்தனை. அதாவது, நாம் ஒரு கலாச்சாரத்தில் அழியாத தன்மை கொண்ட மிகச்சரியான அம்சங்களை கருத்தில் கொண்டுள்ளதாக அமைகிறது தான் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அத்தனை அழகான ஒரு அந்த சொல்லை கொண்டு எத்தனை எத்தனை பாடல்கள் நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மலரும் பாடல்கள் இன்றைய எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் வலம்பெற நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். நேர்களே, இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். நேர்கள் என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புதிய நேர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் என்ற ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டுமே. எங்கள் ஸ்டைல் தரும் அடுத்த பாடல் இதோ.

நேற்றை நாம் கேட்டு ரசித்த அந்த பாடல் டார்லிங் டார்லிங் டார்லிங் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடிய பாடல் அது. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாடத்தோடு இருந்திருக்கிறோம் நீர்களே. இன்று எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்களில் அழகு என்ற சொல்லை கொண்டு மறந்துள்ள பாடல்களைத்தான் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கவி அழகு, மொழி அழகு, நீ பேசும் தமிழ் அழகு, நெறிவழகு, கழிவழகு, உன் கால்களில் சிலம்பழகு, நனி அழகு, நகை அழகு, பொன்னகையாய் உன் சிரிப்பழகு, அலையழகு, கடல் அழகு, கடல் போன்ற உன் மனமழகு, இத்தனை இத்தனை அழகுகள் ஒவ்வொரு உணர்வுகளிலும் நமக்கு மலரும். அப்படி மலர்ந்துள்ள பாடல்களைத்தான் இன்று நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த மலரும் பாடல்தான் என்ன கேட்போம். நேரம் 2:29 இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. பலம் வந்து கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள்.

தேவராகம் திரைப்படத்திலிருந்த சித்ரா குழுவினர் பாடிய பாடலை கேட்டோம். இளைஞர்களே, இனிமையான பாடல்களோடு இதமாய் வேளையில் உலாவர நாம் கேட்டு கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். அதுவும் அழகு, இந்த அழகோடு கூடிய அந்த இனிமையான பாடல்கள் இதமான இவ்வேளையில் கேட்டு ரசிக்கும் பொழுதுதான் எத்தனை எத்தனை இனிமை நமக்குள் தூணழகு, துரும்பழகு, குறும்பான உன் குணமழகு, இரவழகு, கனவழகு, இணைவாட்டும் உன் நினைவழகு, மனமழகு, சினமழகு, நீ வசிக்கும் என் உள்ளமழகு, நதியழகு, மதியழகு, நீ பாடும் ஜதியழகு, இப்படியெல்லாம் சொல்ல தோணுது இல்லையா? அந்த அழகு என்ற வார்த்தைக்குத்தான் எத்தனை எத்தனை ஒரு புதுமை. சரி, அடுத்து மலரும் பாடல்தான் என்ன? இதோ உங்களுக்காக.

இரணியர்களே, உல்லாச பறவைகள் இந்த திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். நிலவின் அழகை கண்டேன் விண்ணில், நிலவை விட அழகை கண்டேன் உன் கண்ணில். அழகு என்பது வேறு சொல் மட்டுமில்லை, நீ இல்லை என்றால் அழகென்ற சொல்லே இல்லை. இப்படியெல்லாம் கவிதைகள், எத்தனை எத்தனை அழகான கவிதைகள். இதற்கெல்லாம் சான்றாகத்தான் இப்பொழுது நாம் கேட்டு சித்து கொண்டிருக்கும் பாடல்களும் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. எங்கள் ஸ்டைல் இதில் அழகு இந்த சொல்லில் மலர்ந்து வரும் பாடல்களை கேட்டு சித்து கொண்டிருக்கிறோம். அடுத்து வரும் பாடல் தான் என்ன? இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

தாய் வீடு திரைப்படத்தில் இருந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம் நேர்களே. நேரம் 2:46. விவித் பாரதி தமிழ் பண்பலை எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை எஃப்எம் 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பலம் வந்து கொண்டிருப்பது எங்கள் ஸ்டைல் தரும் பாடல்கள். அடுத்து வரும் பாடல், என் அழகு பதுமையே, தேவதை போல் பூமியில் நீ நடந்து வர, வானத்து நிலவும் உன் அழகில் மயங்கி தன் அழகினை வெளியே காண்பிப்பதற்கு தயக்கம் கொண்டு அவசரம் அவசரமாக ஓடிச்சென்று மேகத்தின் பின்னால் ஒளித்து கொண்டதோ என்று என்ன தோன்றுகிறது இதோ வரும் இந்த பாடலை கேட்கும்போது.

சமுத்திரம் திரைப்படத்திற்காக ஷங்கர் மகாதேவன் கங்கா பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். அழகு என்ற ஒற்றை சொல்லுக்குத்தான் எத்தனை எத்தனை கற்பனைகள், கனவுகள், காவியங்கள், கவிதைகள் அப்படின்னு மலர்ந்து கவிஞர்களின் கற்பனையில் எனும் தேரில் பாடல்களாக ஒரு விடத்து மலம் வர கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லையா நேர்களே. அந்த வகையில் மலர்வருக்கும் அடுத்த பாடல் ரோஜா மலரே திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம்

0: அழகு எனும் ஒற்றை சொல்லை கொண்டு கவிஞன் எனும் கற்பனை தேரேறி வலம் வந்த பாடல்களை இதுவரை நாம் கேட்ட சித்துக்கு சித்தோம். இதுவரை நாம் கேட்ட சித்த இந்த நிகழ்ச்சி
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
0: நேரம் 2:55. 20 நேர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று கேட்கலாம்.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று ஸ்வநிதி திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம்.
4: தெரு வியாபாரிகள் நகர்ப்புற முறைசாரா பொருளாதாரத்தின் மிக முக்கியமான அங்கமாக உள்ளனர். நகர்ப்புறங்களில் மலிவு விலையில் பொருட்கள் மற்றும் சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்வதில் குறிப்பிடத்தக்க பங்கு வகிக்கின்றனர். கொரோனா நெருக்கடி தொடங்கிய போது ஏராளமான சிறு வியாபாரிகள் வணிகர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். அவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. எனவே சிறு வியாபாரிகள் வணிகர்களுக்கு மூலதனத்துக்கான கடன் உதவி வழங்குவதற்காக 2020 ஜூன் மாதம் பிரதமர் தெரு வியாபாரிகள் ஆத்ம நிர்பர் நிதி திட்டம், PM ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஆத்ம நிர்பர் நிதி எனப்படும் பிரதமர் ஸ்வநிதி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. சிறு வியாபாரிகளுக்கு 10,000 ரூபாய் வரை மூலதன கடன் வழங்குவது, கடனுக்கான வட்டிக்கு மானியம் வழங்குவது, கடனை திருப்பி செலுத்துவதை ஊக்குவிப்பது, டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு பரிசளிப்பது ஆகியவை இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். 2020 March 24 முன்னதாக நகர்ப்புறங்களில் தெரு வியாபாரிகளாக தொழில் செய்தவர்கள் அனைவரும் இந்த திட்டத்தில் பலன் பெற தகுதியானவர்கள். நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு வழங்கிய அடையாள அட்டை உள்ளவர்கள் கடன் பெறுவதற்கு தகுதியானவர்கள். மாநிலம், யூனியன் பிரதேசம், ULB வாரியாக அடையாளம் காணப்பட்ட தெரு வியாபாரிகளின் பட்டியல் அமைச்சகம், மாநில அரசு, ULBகளின் இணையதளம் மற்றும் வலைபோர்ட்டல் ஆகியவற்றில் கிடைக்கின்றன. நகர்ப்புற தெருவோர வியாபாரிகள் 10,000 ரூபாய் வரையிலான செயல்பாட்டு மூலதன கடனை பெற தகுதியுடையவர்கள் மற்றும் 1 வருட கால அவகாசத்துடன் மாத தவணைகளில் திருப்பி செலுத்த வேண்டும். இந்த கடனுக்காக கடன் வழங்கும் நிறுவனங்களால் பிணை எடுக்கப்படாது. சரியான நேரத்தில் அல்லது முன்கூட்டியே திருப்பி செலுத்தினால் விற்பனையாளர்கள் மேம்படுத்தப்பட்ட வரம்புடன் கூடிய செயல்பாட்டு மூலதன கடனின் அடுத்த சுழற்சிக்கு தகுதி பெறுவார்கள். திட்டமிடப்பட்ட தேதிக்கு முன்னர் திருப்பி செலுத்துவதற்கு விற்பனையாளர்களிடமிருந்து முன்கூட்டியே செலுத்துதல் அபராதம் விதிக்கப்படாது. வங்கிகள், சிறுநிதி வங்கிகள், மண்டல கிராமப்புற வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், சுய உதவிக்குழு வங்கிகளில் கடன் பெற்றால் ஏற்கனவே இருக்கும் வட்டிக்கு கடன் வழங்கப்படுகின்றன. திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விற்பனையாளர்கள் 7% வட்டி மானியம் பெற தகுதியுடையவர்கள். வட்டி மானிய தொகை காலாண்டுக்கு 1 முறை கடன் பெறுபவர் கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. இந்த திட்டம் கேஷ்பேக் வசதி மூலம் விற்பனையாளர்களால் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கிறது. இந்த திட்டமானது 2024 டிசம்பர் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. முதல் தவணை கடனை முழுமையாக திருப்பி செலுத்திய அனைத்து பயனாளிகளும் 2வது தவணையாக 20,000 ரூபாய் வரை கடன் பெற தகுதியுடையவர்கள். விண்ணப்பம் செய்ய தொடங்குவதற்கு முன்

0: அனைத்து தகவல்களையும் தயாராக வைத்திருக்க வேண்டும். உங்கள் மொபைல் போன் உங்கள் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆன்லைன் விண்ணப்ப செயல்முறையின் போது உங்கள் eKYC ஆதார் சரிபார்ப்பிற்கு இது தேவைப்படும். ULB-யிலிருந்து அதாவது தேவைப்படும் பட்சத்தில் பரிந்துரை கடிதத்தை பெறவும் இது உதவுகிறது. அரசின் நலத்திட்டங்களின் கீழ் எதிர்கால பலன்களை பெறவும் இது உதவுகிறது. போர்ட்டலில் உள்ள சர்வே பட்டியலில் உங்கள் பெயரை சரிபார்த்து உங்கள் சர்வே குறிப்பு எண்ணை SRN-ஐ குறித்துக் கொள்ளுங்கள். விண்ணப்ப செயல்பாட்டின் போது பதிவேற்றுவதற்கு உங்கள் COV அல்லது அடையாள அட்டையின் நகலை தயாராக வைத்திருக்க வேண்டும். பிறகு https://pmsvanihi.mohua.gov.in/login என்ற இணைய பக்கத்திற்குள் சென்று விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து சமர்ப்பிக்க வேண்டும்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று ஸ்வநிதி திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
2: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் இதை பற்றிய தகவல்களை கேட்டு மகிழ்ந்த உணர்களே,

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 3:40 நொடி. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறீர்களே. இவ்வேளையில் மலரவிருப்பது
2: விவித் பாரதி தமிழகமே வர்ணஜாலம்.
1: இதமான இவ்வேளையில் இனிமையான பாடல்களை அள்ளிக்கொண்டு வலம் வர இருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

நேர்களே, வெற்றி விழா இந்த திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில் பாடிய பாடலை கேட்டோம். பொங்காற்றாது அவர்கள் இருவரின் பெயரும் சொல்லி வாழ்த்துக்கள் கூறி செல்ல இணையதொரு பாடல் இவ்விடையில் உலாவரை கேட்டு ரசித்தோம். நேர்களே, அடுத்து மலர்விருக்கும் பாடல்

இனிமையான இவ்வேளையில் தென்றல் வந்து அவர்கள் மனம் தன்னை தொட்டுச் செல்ல இனியொரு பாடல் இவ்வேளையில் உலாவரக் கேட்ட சித்தோம் நேர்களை. தென்றலே என்னை தொடு திரைப்படத்திலிருந்த கேஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி பாடியிருந்தாங்க. நாம கேட்ட சித்த அந்த பாடலை. நேரம் 3:10. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கும் நேர்களை. அடுத்து மலரவிருக்கும் பாடல்

தனக்குள் மலர்ந்த எண்ணங்களை எல்லாம் பல வண்ணங்களாக இவர்களுக்குள் இவர்கள் பரிமாறிக்கொள்ள இனிதொரு பாடலை இவ்வேளையில் உலா வர கேட்ட சித்தோம் நேர்களே. தளபதி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் அது. உலாவர நாம் கேட்ட சுத்துக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் நின்றென்றும் முழுமையான கொண்டாடத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள்.

தனிமையாய் மலர் பறந்து வந்த பறவையது. இனிமையான நினைவுகளை நமக்காக பாடலாய் அள்ளி கொண்டு வர கேட்டு ரசித்தோம் தம்பிக்கு எந்த ஒரு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் அது. உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணஜாலம் அளிக்கும் பாடல்கள். நேர்கள் பதிவுகளை கொஞ்சம் பார்த்து வந்துடலாம். பர்வதவதன் இனிய மதிய வணக்கம். இது எங்கள் செய்ய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒலிக்கு முதல் பாடலாக ஒழித்த ராஜபார்வை படத்தில் ஒழித்த அழகே அழகு தேவதை பாடல் மிகவும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் ஏழுக்கிணர் தேவா மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு. நானும் நிகழ்ச்சியுடன் அழகான தலைப்பிடம் அழகான பாடல்களை தந்த அசத்தை கொண்டிருக்கிறோம். தங்களுக்கு அருமையான வாழ்த்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. எம்ஜி செல்வகுமார் கேஎம் கார்டன்லேருந்து அவரும், அடுத்து வந்து கமலாவரதன் இவங்களும், மேட்டுப்பட்டி கண்ணன் அவங்களும், விழுப்புரம் முரளிதரன் இவங்களும் வந்து வாழ்த்துக்கள். சகோதரி அருமை பாடல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரபாகரன் அழகு என்ற ஒரு சொல்லே ஒரு கவிதை. ஒவ்வொரு வரியிலும் அழகு மிளர்கிறது. பாடல்களின் இசை விதயம் வருடுகிறது. பகல் நேரத்தில் அழகான தொகுப்பு கேட்க கேட்க இருக்கிறது. இணைந்திருக்கிறோம் நிகழ்ச்சியின் நாங்களும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜி வேணுங்க கோபால் இவங்களும் வந்து மிக மடம் வருக வருக வணக்கம் வாழ்த்துக்கள். இனிமையான நிகழ்ச்சி தந்து கொண்டிருக்கிறீர்கள், நன்றி பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கேவிஜே குடமாண்டப்பட்ட கே ஜெயசீரன் எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் அழகு பாடல்கள் மிக அழகு வாழ்த்துக்கள் அம்மா அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து நேர்கள் பதிவுகளை பார்க்கலாம். அடுத்து மலரும் பாடல் இதோ உங்களுக்காக.

நினைவேனும் வானலைகளில் தங்கள் கனவுகளை அழகாய் இவர் தூது அனுப்ப, இனிதொரு பாடலை வேளையில் உலாவரை கேட்ட சித்தம் மௌனராகம் திரைப்படத்திலிருந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் அது. உலாவரை நாம் கேட்ட சித்தம் கொண்டிருப்பது வர்ணச்சாலம் அளிக்கும் பாடல்கள். இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறீர்களே. முகமது மியான், ரங்கராஜன், ஜி கதிரவன் வாரியங்காவிலிருந்து, குளஞ்சிநாதன், அந்தோராஜ் காட்டுப்பக்கத்திலிருந்து, நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து, புவனகிரி சுமதி பாப்பு, இவங்கெல்லாம் வந்து எங்கள் செயல் நிகழ்ச்சிக்கும் வர்ணச்சாலம் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்களை வரவேற்பினையும் கொடுத்துருக்காங்க. ராமகிருஷ்ணன், கோவிந்தராஜன், தங்கம் சரவணன் அரசடி குப்பத்திலிருந்து, முகமது பிலால் அயனாவரத்திலிருந்து, செல்வகுமார் வாடிப்பட்டி எடப்பாளையம் அங்கிருந்து, அப்புறம் வந்து வைத்தியநாதன், இவங்கள்லாம் கூட எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சிக்கும் வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து மலரவர்க்கும் பாடல் இதோ.

0: கண்ணனின் வரவை எதிர்பார்த்து ராதை இங்கு கத்திருக்க இனிதொரு பாடல் இவ்வேளையில் உலாவரை கேட்டு ரசித்தோம் நேர்களே. நாமும் உனக்காகவே வாழ்கிறேன் திரைப்படத்திற்காக அமர்ந்து வந்த பாடலது எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் உலாவரை கேட்டு ரசித்தோம். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு நினைத்திருக்கிறோம் நேர்களே.
1: நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98வது பிறந்த நாளை முன்னிட்டு
2: புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது அனைத்து அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை, எல்லாம் எவக்கு தெரியும்.
1: நடிப்பி முன் பெயர் சிவாஜியா?
3: ஆறு மனமே ஆறுனு அவர் டைரக்டர் கே சங்கர், அதுதான் டைரக்டர். அவர் வந்து எம்ஜிஆர் சாரோட சம்பந்தி. அவர் சொல்கிறார் உங்ககிட்ட என்கிட்ட ஒரு வாட்டி, யோ வாத்தியார் வந்து மூட் அவுட்டாக இருந்தால் எந்த பாட்டு திரும்ப கேட்பார், நம்ப பாட்டாக கேட்பார், எது சாருங்க டைரக்ட் பண்ண அவங்க அப்பா வச்சு. ஆறு மணிமே ஆறு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து மூட் டவுனாக இருக்கும்போது அவர் கேட்குறது வந்து சிவாஜியோட பாட்டு. இல்லை எனிபடி இமேஜினிங் இமேஜின் பண்ணுவீங்களா, ஆறு மணிமே ஆறு போட்டு கேட்குறார். Select that to look at the world.
1: சிறப்பு விருந்தினர் ராம்குமார் கணேசன் அவர்கள்.
3: நடிகர் திலகத்தின் 98வது பிறந்த நாள் அன்று 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் இல் நடிப்பே உன் பெயர் சிவாஜியா.

0: அக்டோபர் 1ஆம் தேதி முற்பகல் 11 மணியிலிருந்து 12 மணி வரை. கேட்க தவறாதீர்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை எஃப்எம் 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது வர்ணசாலம் அளிக்கும் பாடல்கள்.

நம்மை வாழ வைக்கும் இறைவனுக்கு வார்த்தைகளை தேடி இந்த கவிஞன் நன்றியுரையை அழகாய் பாடலாய் எடுத்துச் சொல்ல கேட்டு ரசித்தோம் நேர்களை. மனு பி சுசீலா பாடிய பாடல் அது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சார் ஐ லவ் யூ. நேரம் 3:42. இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களை. இவ்வேளையில் மலர்ந்து கொண்டிருப்பது வர்ணச்சாலம் அளிக்கும் பாடல்கள்.

நெஞ்சம் எனும் கூட்டுக்குள் அன்பு எனும் சிறகை விரித்து உலா வந்த பறவைகள் நமக்காக கொண்டு வந்த அந்த பாடல் உன்னை நான் சந்தித்தேன் திரைப்படத்திலிருந்த கே ஜே யேசுதாஸ் ஃபானி ஜெயராம் பாடியது. உலாவரை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்ணச்சாலம் அளிக்கும் பாடல்கள்.

இளநேர்களே, அழகாய் இவ்வேளையில் சந்தோஷம் என்னும் வானில் பறந்து திரிந்த இளம் சிட்டுக்கள் நமக்காக கொண்டு வந்து தந்த அந்த பாடல் உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சுத்ரா.

பாடியிருந்தாது. நேர்கள் வாரியங்காவல் கதிரவன் கொளஞ்சிநாதன் அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து, புரசைவாக்கம் ரீச்சா மனோகரன் சூளையிலிருந்து, நிவேதா ராஜு கன்னாரப்பாளையத்திலிருந்து, அப்புறம் வந்து குடிக்கால் பாளையம் சாகுல் அமித் இவங்களும், நடராஜ சுப்பையா புத்தகத்திலிருந்து, புவனகிரி சுமதி பாபு, தங்கம் சரவணன் அவங்க, அடுத்து வந்து முகமது பிலால், மேலப்பேடு தயாளன், அடையாளப்பட்ட

பொருள் இருந்த பன்னீர்செல்வம், செங்கல்பட்டில் இருந்த ஹரிஹரன் அவரும், அப்புறம் ரெடில்ஸ் ஹயாத் பாஷா, அமராவதி புதூர் பிரேம்நாத், அப்புறம் வந்து புரசைவாக்கம் அரியலூர் மாவட்டம் அங்கிருந்து அமர்தயராயன் கோட்டை அவர் அங்கிருந்து பாரிவள்ளல், வாரியங்காவல் கதிரவன், புரசைவாக்கம் ரீச்சா மனோகரன், பிரபாகரன், அடுத்து கதிரவன், இவங்கள்லாம் வந்து வர்ணச்சாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பாடல்களுக்கும் இனிமையான பதிவுகளையும் போட்டிருக்காங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இணைந்த நிகழ்ச்சிகளை விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு. நிகழ்ச்சி தர இருக்கும் அடுத்த பாடல்

0: மழலை செல்வத் வருவத் எதிர்பார்த்து காத்திருந்த இந்த தந்தையின் ஈக்கம் அழகியதொரு பாடலாய் உலாவரக் கேட்ட சித்தம் நேர்களை, எங்கு மாமா திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடுது. இதுவரை உலாவர நாம் கேட்டது
1: வர்ணஜாலம், விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
0: நேரம் 4 மணி. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களை. இவ்வேளையில் மலரவிருக்கிறது
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
0: நேர்களே, மலர்விருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இதில் வழக்கம் போல பாடல்களிலிருந்து உங்களுக்கான கேள்வி ஒளிந்திருக்கிறது. ஆம் நேர்களை, கேள்விகளை நாங்கள் தொடுக்க, பதில்களை நீங்கள் கொடுக்க இனிமையாக இவ்வேளையில் வரவிருக்கிறது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-0853-2838-971. இந்த எண்களில் வாங்க. முன் இணைப்பு எண்ணாக 044 என்ற முன் இணைப்பு எண்ணோட டயல் செய்யுங்க. உங்களோட பதில்களை எங்களோட பகிர்ந்துக்கங்க. நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது வித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும், சரிங்களா? இதை நினைவில் கொண்டு பேச வாங்க. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் என்ன? பாடலை முழுவதுமாக கவனிங்க. பாடலில் இருந்தால் உங்களுக்கான கேள்வி.

0: நேர்களை, நாம் கேட்ட சித்தாந்த பாடல் கோடை மழை. இந்த திரைப்படத்திற்காக சித்ரா பாடியது. நேர்களெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நேர்களே, பாடலை முழுவதுமாக கேட்டிங்களா? வாங்க, வணக்கம். வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நான் நாகூர்லேருந்து பாண்டியன் பேசுகிறேன்.
0: பாண்டியன் சார், பாடலை முழுவதுமாக கேட்டிங்களா?
1: ஏகப்பட்ட வார்த்தைகள் மட்டும் இல்லை, கதியாகவும் இருக்கு. ட்ரை பண்ணி பார்ப்போம், சொல்லுங்க.
0: சரிங்க. வானில் விளக்கேற்றி வந்தது, வானில் விளக்கேற்ற வந்தது என்று எதை குறிப்பிட்டிருந்தார் கவிஞர்?
1: இல்லை,
0: யோசிங்க, அடுத்த நேரம் கேட்போம். நேர்களே, இனிமையான பாடல்களோடு இதமாய் இவ்வேளையில் வலம் வர நாம் கேட்ட சுத்த கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். வாங்க வாங்க, யாருங்க? வாங்க யாருங்க?
2: காரைப்பாக்கம் ஜோதிக்குமார், அரியலூர் மாவட்டம்.
0: அரியலூர் மாவட்டம் ஜோதிக்குமார், சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. வானில் விளக்கேற்ற வந்தது யாரோ, வானில் விளக்கேற்ற வந்தது யார் அப்படின்னு? என்னங்க?
2: வெண்ணிலவு.
0: வெண்ணிலவா? இல்லையே, யோசிங்க, அடுத்த நேரம் கேட்போம். அதாவது பாடலை கேட்டு இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமா அப்படின்னு ஒரு தோணல். வணக்கம், வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம்
3: மேடம். சென்னையில் உங்களுக்கு ஹேமா.
0: ஹேமா மேடம், சொல்லுங்க.
3: விண்மீன்கள் மேடம்.
0: விண்மீன்கள் அப்படிங்கிறது சரியான விடை. நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: நன்றி.
0: விண்மீன்கள் அப்படிங்கிறது சரியான விடை. ரொம்ப அழகான நேயர்களெல்லாம் வந்து பாடலை கேட்டுட்டு நமக்கு அழகான ஆன்சரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து வர இருக்கும் பாடல் என்னவோ

0: ஏழாவது மனிதன் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ்,
1: பி நீரஜா பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம் நேர்களே. வாங்க பாடலில் கேள்விக்கான பதில சொல்லுங்க. வணக்கம், யாருங்க?
2: இனிய மாலை வணக்கம் சகோதரி.
1: யாருங்க, எங்க இருந்துங்க
2: சகோதரி? மாலை வணக்கம் கூறுவது ராஜேந்திரன், மணக்குடி சகோதரி.
1: சொல்லுங்க, பாடல கேட்டீங்களா?
2: பாடலை திருப்பி ஒரு பக்கம் போடுங்க.
1: மறுபடியும் ஒரு வாடி போட முடியாது, ஃபுல்லா போட்டாச்சு இல்லையா நீங்க?
2: அப்படியா?
1: ஆமா, ஒரு முறை தானே ஒரு பாடலை ஒலிபரப்ப முடியும். சரி,
2: அப்படிங்களா?
1: சரி, கேள்வி கேட்கட்டுமா? சொல்றீங்களா?
2: கேளுங்க, தெரிஞ்சா சொல்றேன்.
1: எதற்கு நிகரானது உன் புன்னகை என்று கவிஞர் குறிப்பிட்டிருந்தார். எதற்கு நிகரானது உன் புன்னகை?
2: எதற்கு நிகரானது உன் புன்னகை? உன் புன்னகை வந்து புன்னகை என்பது ஒரு
1: யோசிங்க, அடுத்த நேர கேட்போம். இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், வாங்க, யாருங்க? இளைஞர்களே, நிகழ்ச்சியில் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2952-08-53, 2838-9871 இந்த எண்களில் வாங்க உங்களோட பதில்களை எங்களோட பகிர்ந்துக்கங்க. அடுத்து வர இருக்கும் நேயர், வணக்கம், வாங்க, யாருங்க? எங்கங்க?
3: ஆறுமுகம்.
1: ஆறுமுகம் எங்கிருந்து? குடியாத்திலிருந்து. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. வணக்கம், வாங்க, யாருங்க? நேர்களே, வந்த நேர்களே வராம புதிய நேர்களுக்கு வழிவிடுங்க. தொடர்ந்து வந்து பாடலுக்குள் கேள்வி அப்படின்னு சொல்லியிருந்தோம், அதற்கு மட்டும் விடை சொன்னா போதும், சரிங்களா? வணக்கம், வாங்க, யாருங்க? ஃபோனை லைன்லேயே வச்சுட்டு மற்ற நேயர்களுக்கும் வழிபடணும், அதுதான் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நாளுமே. அதனால் வந்து அதற்கு ஹலோ ஹலோ, வாங்க, யாருங்க?
4: உஷா கேளம்பாக்கம்.
1: உஷா கேளம்பாக்கத்தில் இருந்து சொல்லுங்க. உஷா, நீங்கள் சொல்லுங்க பதில்.
4: என்ன இது கேட்டீங்க மேடம்?
1: எதற்கு நிகரானது உன் புன்னகை?

0: அப்படின்னு கவிஞர் சொன்னார். எதற்கு நிகரானது உன் புன்னகை அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் அழகாக அப்படியா, சரி சரி யோசிங்க யோசிங்க, அடுத்ததே சொல்றாங்களான்னு கேட்டுட்டு நாமளே சொல்லிடலாம். சரிங்களா, நன்றி. அதாவது அழகானது ஒரு பாடல், ஒவ்வொரு வரிகளும் அப்படியே வந்து நம்ம வந்து ரசிக்க வைக்கும் ரொம்ப அழகான ஒரு பாடல். வணக்கம் வாங்க, யாருங்க?
1: ஹலோ.
0: வணக்கம், யாருங்க, எங்க இருந்துங்க? முல்லைக்கு நிகரானது உன் புன்னகை, ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி சார், நன்றி சார், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: அதாவது எவ்வளோ அழகாக ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு வரிகளையும் வந்து கேட்டுட்டு நமக்கு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளே விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு.

0: தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
2: இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சியிலிருந்து பாடலிலிருந்து உங்களுக்கான கேள்விகள் உலாவர இனிமையான பாடல்களும் வரம் வந்து கொண்டிருக்கிறது. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. அடுத்து மலரவிருக்கும் பாடல் தான் என்ன? இதோ உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: பனிமலர் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் ஜென்சி பாடிய பாடலை கேட்டோம். உலவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். பாடல்களிலிருந்து இனிமையான கேள்விகள் பிறக்க பதில்களை நீங்கள் அழகாய் கொடுக்க கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்களே. பாடலை முழுவதுமா கேட்டீங்களா? வாங்க பதில சொல்லுங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாருங்க, எங்க இருந்தீங்க?
1: கும்பகோணம் தோரக்குறிச்சி எம்ஜிஆர் காலனி ஞானி ஜிஆர் சரவணன்.
0: சரவணன் சார், எப்போ வந்தீங்க?
1: எப்போ வந்தேன் நான்? இருங்க, இப்போ வந்த நேரம் கடந்த ஒரு மூணு நாளாக இந்த நிகழ்ச்சியை கலந்துக்கல. என்ன சிறப்பாக இருக்குன்னு கலந்துக்கலங்க. தலைப்பு நல்லா இல்லைங்க.
0: கேள்வியை கேட்குறேன், பதில் சொல்லுங்க சரிங்களா? இன்பம் பொங்க உலா வந்த நதியின் பெயர் என்ன? யோசிங்க, அடுத்த நேரம் கேட்போம். வணக்கம் வாங்க, யாருங்க? ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, திருவாரூர் மாவட்டம் இரவாஞ்சேரியிலேருந்து பேசுகிறோம்.
0: இரவாஞ்சேரியிலேருந்து உங்கள் பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க.
2: பேர் ரத்னா.
0: ரத்னா மேடம் சொல்லுங்க, இன்பம் பொங்க உலா வந்த நதியின் பெயர் இந்த பாடலில் எது?
2: தெரியல மேடம்.
0: தெரியலையா? அடுத்த நேரம் கேட்போம். நன்றி. வணக்கம் வாங்க, யாருங்க?
3: கங்கை நதி மேடம்.
0: கங்கை நதி யாருங்க? கங்கை நதி
3: சைதப்பட்டிலிருந்து ஆனந்த்.
0: எப்போ வந்தீங்க?
3: வெள்ளிக்கிழமை வந்த மேடம்.
0: நேற்று வரலையா?
3: வரல, மூணு நாளா வரல.
0: நன்றி நன்றி நன்றி.
3: கங்கை கங்கை.
0: நன்றி. அதாவது அதாவது இடைவெளி விட்டு வாங்க அப்படின்னு சொல்றது எதுக்கு அப்படின்னா, மற்ற நேர்களும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இடைவெளி விட்டால் எல்லா புதிய நேர்களும் வந்து கலந்துக்க ஏதுவாக இருக்கும் அப்படிங்கிறது தான். கங்கை நதி அப்படிங்கிறது சரியான விடை. தொடர்ந்து இணைந்திருக்கிற நேர்களே, விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை எஃப்எம் 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வரம் வந்து கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அடுத்து மலர்விருக்கும் பாடல் தான் என்ன? இது உங்களுக்கான அடுத்த பாடல்.

0: மனிதரில் இத்தனை நிறங்களா திரைப்படத்தில் இருந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ்பி ஷைலஜா பாடிய பாடலை கேட்டோம். உலாவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அடுத்து வர இருக்கும் நேயர் வணக்கம் வாங்க யாருங்க? ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: யாருங்க எங்கிருந்துங்க?
1: மாணிக்கம்.
0: மாணிக்கம் சொல்லுங்க, பாடலை கேட்டீங்களா? சின்னஞ்சிறிய பறவை ஒன்று இந்த பாடலில் வரம் வந்தது, அது எந்த பறவை? யோசிங்க. அடுத்த நேர கேப்ப. வணக்கம் வாங்க யாருங்க? ரமாரவி மேடம் சொல்லுங்க. இல்லையே,
2: தேனி
0: மட்டும் இல்ல, இன்னொரு பறவையும் பேரையும் வந்து. இல்லை இல்லை, இன்னொன்னு சொல்லுங்க. சரி யோசிங்க, அடுத்த நேரம் கேப்போம். வணக்கம் வாங்க யாருங்க? ஹலோ ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்.
0: ஹலோ
3: வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் ரெய் சிட்டி ஆடுதுறை மாணிக்க அற்புதராஜ்.
0: சொல்லுங்க சார். தேனி வண்டு சொல்லியாச்சு, இன்னொரு அண்ணம்ங்கிறது சரியான விடை. ரொம்ப அழகாக சொன்னீங்க, அண்ணம்ங்கிறது சரியான விட. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். தேனி வண்டு அதை சொன்னாங்க, இதையும் சொல்லியிருந்தாங்கன்னா சரியாக இருந்திருக்கும். அண்ணம் அப்படிங்கிறது சரியான விடை. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு. இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் 98th பிறந்த நாளை முன்னிட்டு
1: புரிந்தது புரியாதது தெரிந்தது தெரியாதது பிறந்தது பிறவாதது அனைத்து அறிவோம். அது பற்றி உமது அறிவுரை தேவையில்லை, எல்லாம் எமக்கு தெரியும்.
0: நடித்தே முன்பெயர் சிவாஜியா?
2: ஆறு மனமே ஆறுனு அவர் டைரக்டர் கே சங்கர், அதுதான் டைரக்டர். அவர் வந்து எம்ஜிஆர் சாரோட சம்பந்தி. அவர் சொல்கிறார் உங்ககிட்ட, என்கிட்ட ஒரு வாட்டி, யோ வாத்தியார் வந்து மூட் அவுட்டாக இருந்தால் எந்த பாட்டு தெரியுமா கேட்பார், நம்ப பாட்டை கேட்பார். எது சாருங்க, நான் டைரக்ட் பண்ண அவங்க அப்பா வச்சு ஆறு மணி ஆறு மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வந்து மூட் டவுனாக இருக்கும்போது அவர் கேட்குறது வந்து சிவாஜியோட பாட்டு. இல்லை எனிபடி இமேஜினிங் இமேஜின் பண்ணுவீங்களா, ஆறு மணி ஆறு போட்டு கேட்குறார். Select that too. Look at the world.
0: சிறப்பு விருந்தினர் ராம்குமார் கணேசன் அவர்கள்.
2: நடிகர் திலகத்தின் 98th பிறந்த நாள் அன்று 102.3 யுவத் பாரதி தமிழ் எஃப்எம் இல் நடிப்பே உன் பெயர் சிவாஜியா.

0: அக்டோபர் 1 தேதி முற்பகல் 11 மணியிலிருந்து 12 மணி வரை. கேட்க தவறாதீர்.
1: இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இதில் அடுத்து மலரவிருக்கும் பாடல் தான் என்ன கேட்போம் நேர்களே. அதற்கு முன்னதாக
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

0: பகலில் ஒரு இரவு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலை கேட்டோம். என்ன நேர்களே, பாடலை முழுவதுமா கேட்டீங்களா? வாங்க பதில் சொல்ல. வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: யாருங்க, எங்க இருந்தீங்க?
1: சரவணா கமலேஷ்.
0: ஆ, சரவணா கமலேஷ் சார், பாடலை கேட்டீங்களா?
1: கேட்டம்மா,
0: சொல்லுங்க. நான் தான் சொல்லணுமா? சரி சரி. அதாவது என்னன்னா, அந்த பாடலில் உலவி வந்த ஒரு நதி
1: கங்கை
0: நதி தான்மா. கங்கை நதியா?
1: கங்கை நதி வருதா?
0: வருதா? சரி, அடுத்த நேரத்தை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம். வாங்க, யாருங்க?
2: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க. வணக்கம், யாருங்க, எங்க இருந்தீங்க?
2: அருணாச்சலம் குறுக்குப்பேட்டையில.
0: எங்க?
2: அருணாச்சலம் குறுக்குப்பேட்டையில்.
0: குறுக்குப்பேட்டை அருணாச்சலம்.
2: கங்கை நதி தான் மேடம்.
0: அப்படியா?
2: ஆமா.
0: சரி, இருவரும் சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பா அதுதான். வாழ்த்துக்கள் இருவருக்கும். நன்றி
2: நன்றி
0: நன்றி. இளைஞர்களே, கங்கை நதி அப்படிங்கிறது சரியான முறை ரொம்ப அழகாக சொன்னாங்க. அடுத்து வரும் பாடல் தான் என்ன கேட்போம் நேயர்களே.

0: கண்ணில் தெரியும் கதைகள் திரைப்படத்திலிருந்த எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம் நேர்களே. வணக்கம் வாங்க யாருங்க? வணக்கம் வணக்கம் வாங்க யாருங்க? அருணாச்சலம் கொருக்குப்பேட்டையிலேருந்து ஒருத்தர் அருணாச்சலம் வந்திருந்தாங்க இல்லையா?
1: வேற ஆள்.
0: சரி சரி சரி, சொல்லுங்க பாடலை கேட்டீங்களா? இந்த பாடலில் வலம் வந்த ஒரு இசைக்கருவியின் பெயர்
1: நாதஸ்வரம்மா.
0: நாதஸ்வரம்மா, அதுவா வந்தது?
1: ஆமா.
0: சரி யோசிங்க, அடுத்த நேரம் கேட்போம். வணக்கம் வாங்க யாருங்க?
2: வணக்கம்.
0: பாடல் யாருங்க, எங்கிருந்துங்க?
2: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: ராமநாதபுரம் முருகன், சொல்லுங்க. சாத்தன்குடி, சரி சரி, சொல்லுங்க முருகன் சார். என்ன இசைக்கருவியின் பெயர்? இந்த பாடலில் வளம் வந்த இசைக்கருவியின் பெயர். பாடலை மறுபடியும் பிளே பண்ண முடியாது, ஒரு பாடல் ஒரு முறைதான் போட முடியும். நன்றி, அடுத்த முறை கேட்டுட்டு சொல்லுங்க. வணக்கம் வாங்க யாருங்க?
3: வணக்கம் மேடம். மேடம், நான் பானு பேசுறேன், ஆவடியிலிருந்து.
0: ஆவடியிலிருந்து பானு?
3: ஆமாங்க மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம், சொல்லுங்க பானு.
3: சொல்லுங்க மேடம்.
0: இந்த பாடலில்
3: பெயர் கேட்டீங்களா?
0: ஆமா.

0: மெல்லிசை நூதனம் சரியா?
1: இசைக்கருவியின் பெயர்
0: நூதனம். நூதனம் சரியா?
1: இல்லையே இல்லையே.
0: தனியாக
1: கேட்போம். வணக்கம், வாங்க. யாருங்க?
2: ஹலோ,
1: யாருங்க? எங்க இருந்து?
2: வணக்கம் மேடம், கும்பகோணத்திலிருந்து இந்திரா காந்தி சிலை BM7 பேசுறேன் மேடம்.
1: கும்பகோணம் சரவணன். சொல்லுங்க சரவணன், இசைக்கருவி என்ன இசைக்கருவி வளம் வந்தது?
2: இசைக்கருவி வந்து வீணை மேடம்.
1: வீணை?
2: வீணை.
1: வீணையா?
2: ஆமா மேடம்.
1: இல்லையே, யோசிங்க.
2: இல்ல, நாதஸ்வரம்.
1: நம்மளாவே சொல்லக்கூடாது. வணக்கம், வாங்க. யாருங்க?
3: வணக்கம், வாழ்க வளமன் வைப்பாக்கம் கோபாலன். சேமா இருக்கா?
1: நல்லா இருக்கும் சார்.
3: ரொம்ப கழிச்சா வரேன். நாதஸ்வரம்ங்கிறது
1: சரியான விடை. முதலே நேயர் சொன்னாங்க, நீங்களும் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. இருவருக்கும் வாழ்த்துக்கள்.
3: நன்றி, தேங்க்யூ.
1: நன்றி, நன்றி. நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு. நாதஸ்வரம் அப்படிங்கிறது சரியான விடை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேயர்களே. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே அடுத்து வரும் பாடல்தான் என்ன கேட்போம் நேயர்களே. அதற்கு முன்னதாக,
4: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

0: நெற்றிக்கண் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். அடுத்து வர இருக்கும் நேயர் யார்? வணக்கம், வாங்க. யாருங்க, எங்கிருந்துங்க? வணக்கம், யாருங்க?
1: வணக்கம் மேடம்.
0: யாருங்க, எங்கிருந்துங்க?
1: ராயப்பேட்டை இஸ்மாயில்.
0: ராயப்பேட்டை இஸ்மாயில் சார், சொல்லட்டுமா உங்களுக்கான கேள்வி என்னன்னு?
1: கேட்டேன், நெட்டிகன் பாட்டு போட்டீங்க.
0: ஆமா,
1: சொல்லுங்க.
0: இந்த பாடலில் வர வந்த கவிஞனின் பெயர் கேட்கலாம். வணக்கம், வாங்க. யாருங்க?
1: வணக்கம்.
0: யாருங்க?
1: வணக்கம், உடையார் பாளையம் அஜீம் கம்பன்.
0: உடையார் பெயர் அஜீமா?
1: உடையார் பாளையம்.
0: சரி சரி,
1: உடையார் பாளையம் அஜீம்.
0: சரி சரி, சொல்லுங்க.
1: கம்பன், கம்பன்,
0: கம்பன், கம்பன் அப்படிங்கறது சரியான விடை. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதாவது நேர்கள் வந்து அந்த பாடலை கேட்டுட்டு அது உள்ள ஒளிஞ்சிருக்கும் அந்த பதிலை தேடி எடுத்து நமக்கு சொல்லும் பொழுது ஒரு சந்தோஷம் தான் இல்லைங்களா? தொடர்ந்து இணைந்திருக்கிற நேர்களை விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு அடுத்த மலர் வரைக்கும் பாடல்.

0: நேர்களே, நாம் கேட்ட சொத்த அந்த பாடல் மூடுபனி இந்த திரைப்படத்திற்காக வலம் வர கேட்ட சித்தோம். பாடலை பாடியிருந்தார் கே ஜே யேசுதாஸ். வணக்கம், வாங்க. யாருங்க, எங்கிருந்துங்க?
1: வணக்கம்மா.
0: வணக்கம், வாங்க. யாருங்க?
1: நான் திருப்பாச்சூர்ல இருந்து எட்டயபுரம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். எப்போ வந்தீங்க?
1: நான் முந்தான வந்தேன்மா, நேத்துலாம் வரல.
0: சொல்லுங்க, பாடலை கேட்டீங்களா?
1: கேட்டமா, கேட்டமா.
0: எந்த பாடலில் வளம் வந்த ஒரு மலரின் பெயர்?
1: மலர்.
0: மலர். ஆமா, எந்த மலர்? யோசிங்க, யோசிங்க, யோசிங்க, யோசிங்க. அடுத்த நேரம் கேப்போம். வணக்கம், வாங்க. யாருங்க?
2: ஹலோ,
0: யாருங்க, எங்க இருந்துங்க?
2: திருவாரூர் மாவட்டம் விஷ்ணுபுரத்துல இருந்து அன்புராணி பேசுறோம்.
0: அன்புராணி மேடம், சொல்லுங்க, மலரின் பெயர் என்ன? இந்த பாடலில் வளம் வந்த மலரின் பெயர்?
2: செங்காந்தல்.
0: இல்லையே, நன்றி. யோசிங்க. வணக்கம், யாருங்க?
3: வணக்கம்,
0: யாருங்க, எங்கிருந்துங்க?
3: அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியம் காரைப்பாக்கம் கிராமத்தில்.
0: உங்க பெயர் சொல்லுங்க.
3: ரவி. ரவிச்சந்திரன்.
0: ரவிச்சந்திரன். சொல்லுங்க சார், என்ன மலர் அது? இல்லையே, நன்றி. வணக்கம், வாங்க. யாருங்க?
4: ஹலோ,
0: யாருங்க, எங்க இருந்துங்க?
4: செல்வயானி. பம்மல்.
0: பம்மல், சொல்லுங்க. ரோஜா. ரோஜாங்கிறது சரியான விடை. நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி. ரோஜா அப்படிங்கிறது தான் சரியான விடை. ரொம்ப அழகா சொன்னாங்க அந்த நேயர். சரி, தொடர்ந்து ஒரு பாடலை கேட்கலாமா?
5: நீங்காத எண்ணம் ஒன்று நெஞ்சோடு உண்டு.
6: என்னங்க அது?

0: விடியும் வரை காத்திரு இந்த திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடியிருந்த பாடலை கேட்டு ரசித்தோம் நேர்களே. இனிமையான பாடல்களோடு இதமான இவ்வேளையில் வலம் வர நாம் கேட்டது
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

வணக்கம் நேயர்களே, இது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 5:45 ரொடியாயிட்டு இருக்குது. நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல்.

வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆர்ஜே செங்கமலம் ஷரத். எல்லாருமே நல்லா இருக்கீங்களா? நாங்களும் சூப்பராக இருக்கிறோம். புந்துன்ற நிகழ்ச்சியில் நாம் இணைந்து உங்களுக்காக சில கருத்துக்களும் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் நாம் கேட்டுட்ருக்கிறது பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். வாங்க என்ஜாய் பண்ணலாம். கால் பண்ணுங்க இந்த நம்பருக்கு 0444 அப்படிங்கிற எஸ்டிடி கோடு பயன்படுத்தி 2952085328389871 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. காலை பண்ணிய நேயர்களாக நாளைக்கு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கலாம். ஒரு நேயர் ஒரு நாளைக்கு ஒரு தடவை பங்கேற்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் உங்களுக்குலாம் தெரியும் இல்லையா? அதனால் வாங்க, புது நேயர்கள் நிறைய நேயர்கள்லாம் பங்கெடுக்கலாம். இது பூந்தென்றல். ஓகே, சூப்பரான பாடல் ஒன்று நாம் கேட்டுட்டு வந்துடலாம். என்ன பாடல் அப்படிங்கிறது உன்னை தாண்டி வருவாய் அப்படிங்கிற படத்திற்காக கேட்கலாம். ஓகே, ஆனால் இன்னைக்கு பூந்தென்றல் என்ன தலைப்பு கொடுக்க போகிறீங்க, நாங்கள் வெயிட்டிங்காக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக உங்களுக்காக தலைப்பு சொல்லிட்டு தான் பாடல் கேட்க போகிறோம். நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்பவே பிடிக்கும். சில விஷயங்கள்லாம் வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம வச்சுருப்போம், இல்லைன்னா நம்ம வீடுகளில் அது ஆல்ரெடி இருந்திருக்கும். நம்ம பிறக்கும்போது அதுக்கு முன்னோர்கள்லாம் பயன்படுத்துகிற மாதிரி சில பொருட்கள்லாம் இருந்திருக்கும் இல்லையா? ஆமாம், இப்போ என்ன அப்படிங்கிறீங்களா? அந்த மாதிரி ஆண்டுகள் நிறைய கடந்தும் உங்கள் வீட்டில் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற பொருள், லாங்காக ரொம்ப வருஷங்களாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சில பொருட்கள் இருக்கும், இல்லை நீங்களே பயன்படுத்தலாம், இல்லை யாராவது பயன்படுத்தி அது அப்படியே ஒரு ஸ்டாண்டர்டாக அந்த இடத்துல இருக்கும், இல்லை வீடு மாற்றினா கூட அது கண்டிப்பாக அந்த இடங்களுக்கும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும். அப்படி நீங்கள் வந்து ஆண்டுகள் நிறைய கடந்தாலும் உங்கள் வீட்டில் பயன்படுத்தும் பொருட்கள் என்ன அப்படிங்கிறதா இன்றைக்கு நிகழ்ச்சியில் நேயர்கள்லாம் ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ வாங்க கால் பண்ணுங்கள், சொல்லுங்கள். 2952085328389871 04444

கோடு பயன்படுத்தி 2952 0853 2838 9871 இந்த இணைப்பில் வாங்க, சொல்லுங்க. மீண்டும் தலைப்பு சொல்லிடுறேன். ஆண்டுகள் கடந்தும் உங்கள் வீட்டில் பயன்படுத்தும் பொருட்கள் என்ன? ஓகே, பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா?

விண்ணை தாண்டி வருவாயா இந்த படத்திற்காக நாம் அந்த பாடல் கேட்டிருந்தோம். பெண்ணிதயால் பாடியது, உடன் பாடியவர் கல்யாணி மேனன், இசை ஏ ஆர் ரஹ்மான்.

0: சூப்பரான பாடல் கேட்டாச்சு. நாம் இப்போ நேயர்கள்ட்ட பேசலாம். ஆண்டுகள் கடந்தும் உங்கள் வீட்டில் பயன்படுத்தும் பொருட்கள் என்ன அப்படிங்கிறதான் கேட்க போகிறோம். சில பேருக்கு சென்சிட்டிவான விஷயமா கூட இருக்கும். ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், கோயம்புலேருந்து பார்த்துப்பேன் மேடம். நல்லமா இருக்கீங்களா மேடம்?
0: நலமா இருக்கிறோம்.
1: அதாவது பொருள் வந்து அந்த காலத்தில் வந்து கட்டில் இருக்கும், எங்கள் காலத்தில் அது வந்து அப்புறம் இருந்தது, இப்போ கூட இருக்குது மேடம். இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
0: இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை ஆண்டுகளாக இருக்கும் அது?
1: அது ஒரு 60-70 வருஷமா மேடம்.
0: 60-70 வருஷமா அந்த கட்டில் பயன்படுத்திட்டு இருக்கீங்க?
1: ஆமா ஆமா. அப்புறம் கடிகாரம் ஒண்ணு.
0: கடிகாரம்?
1: ஆமா. அப்புறம் அம்மி, உரல்,
0: அது
1: உனக்க
0: ஒண்ணு சொன்னா போருமானது.
1: ஓகே மேடம்.
0: கோயம்பேட்ல இருந்து
1: பார்த்திபன்.
0: சரி,
1: நன்றி
0: நன்றி
1: மேடம்.
0: அடுத்து யார் சொல்ல வராங்க? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், கவி சுந்தரமூர்த்தி, சென்னை குளத்தூர்ல இருந்து பேசுறேம்மா.
0: சொல்லுங்க.
2: நான் இரண்டு நாட்களுக்கு பிறகுதான் நான் பேசுறேன்.
0: சரி, ஓகே.
2: இது 102.3 இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே செவிட்டாதேன்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவுடைய படம் அப்படியே வச்சிருக்கு. நாங்க வீடு மாறினா கூட அவரு பயன்படுத்திய மிருதங்கம் ஒண்ணு இருக்கு.
0: மிருதங்கம்?
2: ஆமா. அவர் வந்து இந்த ஜாதகத்துல எல்லாம் ரொம்ப இதுவா இருப்பாரு. பஞ்சாங்க பண்ணிருக்கு அவரு, 40-50 பஞ்சாங்க வச்சிருக்க, அதெல்லாம் அப்படியே வச்சிருக்கேன். அவரு காலையில் எழுந்த உடனே விபூதி வைப்பாரு, ஒரு டப்பா ஒண்ணு இருக்கும் உடன்ல, அந்த விபூதி டப்பா பணம் வச்சிருக்கா ஒரு பெட்டி வச்சிருப்பாரு. அதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ அவருடைய ஊன்றுகோள், 150 வருட வீடுகளுடைய பத்திரங்கள் வந்து அப்படியே சேமித்து வச்சிருக்கோம். இன்னும் வீடும் இருக்கு, அந்த பத்திரமும் ஜாகிரதையா ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சிருக்கோம்.
0: சரி, ஓகே, நன்றி.
2: அவர் கடைசியா கையால் எழுதிய எங்க அனைவரு 6 பேருடைய ஜாதகமும் என்கிட்ட வச்சிருக்கேன். நான் அந்த ஹேண்ட் ரைட்டிங் பார்த்தே இருப்பேன். அப்பா கையெழுத்து சொல்லிட்டேன்.
0: சரி, நன்றி.
2: வாய்ப்புக்கு நன்றி.
0: கண்டிப்பா, இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே அப்படின்னு நம்ம பொருள் அப்படின்னு சில நேரம் நினைப்போம். ஆனா அது நமக்கு வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு இஷ்யூவாக இருக்கும். அது எங்கே போனாலும் நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு மட்டும் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அது பயன்படுத்துகிறோம் அப்படின்றத விட பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களும் மிகச்சில இருக்கும். சில பேருக்கு தெரியாது அது எவ்வளோ நல்லா இருக்குது, அது நம்மக்கிட்ட இருக்குன்னு கூட தெரியாது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்கள் வீட்டில் இருக்கிறதா? ஆண்டுகள் கடந்தும் நீங்கள் பயன்படுத்தும் பொருள் என்ன? அதை தான் இப்போ நாம் கேட்டுட்ருக்கோம். ஸோ வாங்க தொடர்ந்து பேசலாம். இது பவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அடுத்து நேயர் யாரு? ஹலோ, வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் ஆறுமுகம் மேடம். திருவாரூர் மாவட்டம் கருமிக்கடையிலிருந்து பேசுறேன் மேடம்.
0: திருவாரூர் மாவட்டம்?
3: திருப்பத்தூர் மாவட்டம் மேடம்.
0: திருப்பத்தூர்? திருப்பத்தூர்ல இருந்து?
3: திருப்பத்தூர்ல இருந்து. ஆறுமுகம்.
0: ஆறுமுகம் சொல்லுங்க.
3: எங்கிட்ட பொருள்னு பார்த்தா பழைய பொருள், 96 ஒரு டிரான்ஸ்மிஷன் வாங்கணும் மேடம், 600 ரூபாய் கொடுத்து. அந்த ரேடியோ இன்னமும் அப்படி வச்சுக்கிறோம் மேடம்.
0: அந்த ரேடியோவும் இன்னும் வச்சிருக்கீங்க?
3: அது மத்திய பிரதேசத்துல வாங்கணும் மேடம். ஒரு கட்சின்ற ஒரு ஊர்ல அங்க வேலைக்கு போயிருந்தோம் அப்ப.
0: சரி,
3: அங்க வாங்கணும் மேடம். அது இன்னமும் ஞாபகமா அப்படி வச்சுக்கிறோம் மேடம்.
0: சரி, ஓகே, சூப்பர், நன்றி.
3: ஓகே.
0: சின்ன சின்ன பொருட்களாகவும் இருக்கலாம், பெரிய பொருளாகவும் இருக்கலாம். அது கண்டிப்பாக மனசுக்கு ரொம்பவே ஒரு நெருக்கமான பொருளாக இருக்கும். அடுத்து யார்? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?

0: ஜெயங்கொண்டம் பக்கம் ஆயுத காலத்துல இருந்து பிரசாத், குட்டி பிரசாத் பேசுறேன் மேடம்.
1: பிரசாத் ஜெயங்கொண்டம்
0: மேடம். ஆயுத காலம் ஜெயங்கொண்டம்ல.
1: சரி ஓகே.
0: எங்க ஆயாவோட பெட்டி நாங்க என்ன வச்சிருக்கோம் மேடம், எங்க ஆயா பொண்ணு வந்த பெட்டி. எங்க ஆயாவுக்கு சீதனமா பொண்ணு வரப்ப எடுத்துட்டு வந்த பெட்டியை என்ன வச்சிருக்கோம், அதெல்லாம் நிறைய காசி போனா அது நிறைய வச்சிருக்கேன் மேடம்.
1: அந்த பெட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்குது.
0: ஆமா மேடம், ஆமா மேடம். அதோட எங்க தாத்தா கடை வச்சிருந்தாரு, அந்த கல்லா பெட்டி இன்னும் வச்சிருக்கேன் மேடம்.
1: கல்லா பெட்டி. ஓகே சூப்பர்,
0: நன்றி மேடம், நன்றி மேடம். இணைப்புக்கு வந்தது, தேங்க்யூ.
1: நமக்கு இதெல்லாம் கேட்கும்போது அப்படியா இப்படிலாம் கூட இருக்குமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு சில பொருட்கள்லாம் சொல்கிறாங்க. சரி, உங்கள் வீட்டில் என்ன பொருள் இருக்குது, ஆண்டுகள் கடந்தாலும் நாங்கள் இந்த பொருள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிற வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இருந்தால் சொல்லுங்கள். சரி வாங்க தொடர்ந்து பேசலாம். இது பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 5:15.
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

அடுத்ததாக நாம் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இது எந்த படத்துலேருந்து வரக்கூடிய பாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எங்கேயும் எப்போதும் அப்படிங்கிற படத்திற்காக மதுஸ்ரீயின் குரலில் ஒலிக்கக்கூடிய பாடல், நாமத்துக்குமார் எழுதிய பாடலுக்கு இசை சத்யா.

0: எங்கேயும் எப்போதும் அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம்.
1: என்னம்மா 11 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு வந்திருக்கீங்க, எப்போ தான் ஷாப்பிங் போகிறது?
2: உங்கள் அப்பாவுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வரதுக்குள்ளே அப்பாப்பா. சரி கிளம்பலாமா?
1: ஒரு 10 மினிட்ஸ்மா வந்துடுறேன்.
2: என்ன குழலி, சாதம் பொங்கி கேஸ் அடுப்பே ஆஃப் ஆயிடுச்சு, என்ன தான் பண்ணுறியோ? நாங்கள்லாம் அந்த காலத்தில்
1: அம்மாம்மா போதும்மா, உன் புராணத்தை ஆரம்பிச்சிடாத.
2: அன்னைக்கும் ஷாப்பிங் போனப்போ காரை ஆஃப் பண்ணாம ஃபியூல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு காருக்குள்ள உட்காந்துட்டு இருந்த.
1: ஏசி ஓடணும்னா கார் ஓடிதானே ஆகணும்.
2: கடைக்குள்ள வந்திருந்தேன்னா ஏசியும் கிடைச்சிருக்கோம்ல, நம்ம ஃபியூலும் வேஸ்ட் ஆயிருக்காது. கேஸ் லீக் ஆனா வீட்டுக்கு கேடு, ஃபியூல் வேஸ்ட் பண்ணா அது நமது நாட்டுக்கே கேடு.
1: ஓகேம்மா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இனிமேல் எந்த ஃபியூலையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எரிசக்தி பாதுகாப்பு நம்ம வீட்டிலும் தொடங்கட்டுமே.
3: இன்றைய சேமிப்பே நாளைய தலைமுறையின் வாழ்வு.
0: இணைந்திருக்கின்றோம். இது விவத் பாரதி, தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், செவிகளை குளிர்விக்கும் விதமான பாடல்களோடு நாம் கேட்டுட்டு இருக்கிறது பூந்தென்றல் நிகழ்ச்சி. இன்றைக்கு நாம் பேசிக்கிட்டு இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து நிறைய பயன்பாடுகள் நமக்கெல்லாம் பொருட்களாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்கள் நிறைய வருஷங்கள் நம்ம வீட்டில் இருக்கும். ஆண்டுகள் கடந்தும் உங்கள் வீட்டில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லாம் என்ன அப்படிங்கிறதா கேட்டிருக்கோம். ஸோ சொல்லுங்கள், இந்த நம்பருக்கு வாங்க 2952-08532-89-7104 அப்படிங்கிற ஸ்டடி கோட சேர்த்து பயன்படுத்துங்க. ஹலோ வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ வணக்கம்.
4: வணக்கம் மேடம்,
0: உங்கள் குரல் தெளிவாக கேட்கலங்க. இல்ல சரியாக கேட்கவே இல்ல. நன்றி.
4: எப்படியா?
0: வணக்கம்.
4: ஹலோ.
0: ஹலோ வணக்கம்.
4: அன்பான சரிக்கு அன்பு வணக்கம். மதுரையில இருந்து வந்திருக்கீங்க.
0: மதுரையில இருந்து ஆண்டனி சொல்லுங்க.
4: ரொம்ப ரேரா தான், ரொம்ப ரேரா தான். 2 டேஸ்க்கு வருது, ஏன்னா ரூல் ரெகுலேஷன் கடைபிடிக்கணும்.
0: கண்டிப்பா கடைபிடிக்கணும்,
4: அதற்காக நன்றி. சார், என்னுடைய ஜோஸ்மின், என் அக்கா வந்து ஜோஸ்மின் ரிமிசி மெர்சிட்டாகல, எனக்கு 12 வயது. அப்ப எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, திண்ணையில தான் உட்கார வச்சு பச்சைக்கிடு கட்டிடுவாங்க கிராமமா. அப்ப வந்து என்ன, அந்த பல்லாங்குழியும் தாயமும் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்ப எல்லாம் சோவி அவங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும், அந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும், 16 நாள் 21 நாள் ஒதுக்கி அத சோவியும் இது பல்லாங்குழி வாங்கி கொடுத்துருவாங்க அந்த நாளையில. அப்ப வந்து அந்த சோவி விளையாண்ட 12 வயதுல எங்க அக்காவுக்கு ஜோஸ்வின் ரமேஷுக்கு, ஜோஸ்வின் ரமேஷுக்கு வாங்கி கொடுத்த அந்த சோவி வந்து இன்னும் வச்சிருக்கேன். சோவி அந்த அவங்க எங்க அக்கா ஒரு மெர்சிட்டு எங்க அக்கா சொன்னா சந்தோஷப்படுவாங்க. அந்த சோவி விளையாட்டு சோவி வந்து அப்பெல்லாம் வந்து இப்ப எல்லாம் கருப்பு கலர்ல எல்லாமே டிசைன்ல வருது, ஆனா அப்பொழுது வெள்ளை கலர்ல இருக்கும் அந்த சோவி. அந்த சோவிய வந்து அந்த 6 சோவியுமே எங்க அக்காவோட ஜோஸ்வின் ஒரு மலரும் நினைவுகளாக இன்னும் வைத்திருக்கேன் சார். நீங்க டைட்டில் வைத்த போது அந்த மலர் நினைவு தான் வச்சிருக்கேன் சார். இன்னும் பத்திரமாவே வச்சிருக்கேன் சார். 40 ஆண்டு.
0: நன்றி நன்றி.
4: தேங்க்யூ சார். தேங்க்யூ.
0: வணக்கம். ஹலோ வணக்கம்.
5: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: திருவெற்றியூர்
0: பத்மாவதி. ரொம்ப நல்லா இருக்கும், சொல்லுங்க.
5: எனக்கு வந்து எங்க மாமியார் பீரோ குடுத்துட்டு போச்சுமா.
0: மாமியார் பீரோ குடுத்த

0: 60 வருஷமா அந்த பீரோவை பத்திரமா வச்சுக்கிறேன்.
1: 60 வருஷமா?
0: ஆமா. அப்புறம் எங்க அப்பா வந்து வெத்தல போட்டி போடுவாரு சித்தலையில.
1: சரி,
0: ஒரு பக்கம் வெத்தலை, ஒரு பக்கம் பாக்கு இருக்கலாம், வெத்தலை பொட்டி. அதையும் பத்திரமா 60 வருஷமா நான் வச்சேன்.
1: அது மரத்தால் ஆனதா எதால் ஆனது? அது
0: பீரோ வந்து மரம், வெத்தலை பொட்டி வந்து பித்தளை.
1: பித்தளை நல்லா வெயிட்டா இருக்கும்ல?
0: ஆமாங்க.
1: சரி, ஓகே, நன்றி.
0: நன்றி.
1: எல்லாருமே சூப்பராக சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு இவ்வளோ வருஷம்லாம் ஒரு பொருள் வருமா அப்படின்றவங்களுக்கு கூட இப்போ உள்ளவங்களுக்குலாம் கூட தோணலாம். ஆனால் கண்டிப்பாக இருக்கின்றது அப்படின்றது இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு உண்மையாக தான் இருக்குது. சரி, தொடர்ந்து ஒரு பாடல் கேட்கலாம். அதற்கு முன்
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமல்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

ஃபேஸ்புக் பேஜிலும் நிறைய நேயர்கள் அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதையும் படிச்சிடலாம். ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. முகமது மியான் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. கும்பகோணம்லேருந்து குமரன் இனிய மாலை வணக்கம் பூந்தன்றல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பொன்னியம்மன்மேட வண்ணை கணேசன் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. செந்தில் கண்ணன் பேரளம்லேருந்து வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமத் அவங்களும் இனிய மாலை வணக்கம். எங்கள் வீட்டில் வந்து ஒரு பீரோ 30 வருஷமாக இருக்குங்க, அதை இன்னும் நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. வினைத்தாண்டி வருவாயா பாடல் வழங்கிய நன்றி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. வீட்டில் இன்றும் நீங்காத நினைவில் வீட்டில் இருக்கும் பொருள், எனது மனைவி 40 ஆண்டுக்கு முன்பாக சீதனமாக வாங்கிய ட்ரங்க் பெட்டி இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. வீரராகவன் மாதவரம்லேருந்து, புவனகிரி அப்படிங்கிற இடத்துலேருந்து சுமதி பாபு அவங்க வந்து, ஆழக்கரண்டி என்று சொல்வார்கள் எங்கள் வீட்டில் இருக்கின்றது, அதில் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிப்புகள் செய்வார்கள். அந்த கரண்டியை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்தியதால் தொலைக்காமல் இன்னும் பத்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்னும் நாங்கள் பத்திரமாக வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன பொருளாக இருந்தாலும் அது உழைக்குது அப்படிங்கிறது தான். பொன்னியம்மன் மேடலேருந்து வண்ணை கணேசன் அவங்க வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. நாங்கள் அன்று முதல் இன்று வரை உபயோகப்படுத்த பொருட்கள் அம்மி குழவி, ஆட்டுக்கள், பாய்லர் மற்றும் ரெக்கார்ட் பிளேயர், இதெல்லாம் வந்து நாங்கள் இன்னும் பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டிலேருந்து ஆசீர்வாதம் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. இன்பா இலக்கிய அப்படிங்கிறவங்க போட்டிருக்காங்க. எங்கள் வீட்டில் சாவி போட்டு திருகுனா சுவரில் மாட்டியிருக்கும் கரிகாரம் இருக்குது, அது இப்போது வரைக்கும் நாங்கள் பயன்படுத்திகிட்ருக்கோம். தாத்தா வாங்கியது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆனால் நாங்கள் இப்போ வரைக்கும் அதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த கடிகாரத்தை குறிப்பிட்டிருக்காங்க. மேட்டுப்பட்டியிலேருந்து கண்ணன் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. பிரபாகரன் பிரியதர்ஷன் அப்படிங்கிற நேயர் போட்டிருக்காங்க. விடுமுறை என்றால் பழமைக்கு திரும்பும் பழக்கம், அம்மி ஆட்டுக்கள், மண்பானை, விறகு அடுப்பு பயன்படுத்துகிறோம், பித்தளையில் நீர் சேமிக்கும் பழக்கம், பித்தளை தட்டு உணவு அருந்துவதற்கு பயன்படுத்துகிறோம், இவைகள் அனைத்தும் என் பாட்டி வகையறாக்கள் பயன்படுத்தியது. கயிற்றுக்கட்டில் விருந்தினர்கள் வந்தால் ஜம்காலை விரித்து அமர வைக்கும் பழக்கமும் எங்களுக்கு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் அவங்க வந்து பூந்தன்றல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா திருமணம் ஆகி வரும்போது கொண்டு வந்த தோசைக்கள் இப்போதும் நாங்கள் பல ஆண்டுகள் கடந்தும் உபயோகப்படுத்தி வருகிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நிறைய நேயர்களோ குறிப்பிட்டு சொல்கிறபோது பார்த்தா ஒவ்வொரு வீட்டிலும் கண்டிப்பாக ஒரு பொருள் கண்டிப்பாக நாங்கள் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் இருக்குது. இணைந்திருப்போம். இது பாரதிய தமிழ் பண்பலை 102.3 மடங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
1: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க? இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
1: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு

0: இருக்கும்.
1: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
2: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
1: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம்.
3: நான் உங்கள் பின்னணி பாடகர் வி. பிரசன்னா.

திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

0: அது சூப்பரான சாங். நாம் கேட்டிருச்சோம் துப்பாக்கி அப்படிங்கிற படத்துக்காக ஒலித்தது. யாருடைய குரல்கள்னு தெரிஞ்சுக்கலாம். ஜாவித் அலி, சைனோரா, ஃபிலிப் ஷர்மிளா பாடியது. பாவிஜய் எழுதி பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ். காற்றலையில் சுகராகம் சேர்த்து நம்மை கொண்டாட வைத்துக் கொண்டிருக்கின்றது விவத் பாரதி. தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். என்ன நிகழ்களை இணைந்து கேட்டுட்ருக்கிறோம். நிகழ்ச்சியாக நீங்கள்லாம் பங்கேற்றிருக்கீங்க. கால் பண்ணுங்கள் 2952-0853-283-8-9-8-7-1 இந்த நம்பருக்கு வாங்க. நம்ம தலைப்பில் உங்களோட கமெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். என்ன தலைப்பு அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஆண்டுகள் கடந்தும் நீங்கள் வீட்டில் பயன்படுத்தும் பொருள் என்ன அப்படிங்கிறத தான் நாம் வந்து நேயர்கள்ட்ட கேட்டுட்ருக்கோம். அவங்களும் சூப்பராக அவங்களோட கருத்துக்கெல்லாம் ஷேர் பண்ணி என்னென்னலாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கிறாங்க. நாமளும் கமெண்ட்ஸ்லாம் படித்தாச்சு. அடுத்த நேயர்களும் கால் பண்ணிகிட்ருக்கிறாங்க. நேயர்கள் என்றுமே புதுமை படைக்கும் நமது விவத் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். ஸோ நிறைய பகுதிகளில் இருந்துள்ள நேயர்கள்லாம் கேட்டுட்ருக்கிறாங்க, ஆன்லைன் மூலமாகவும் கேட்டுட்ருக்காங்க. நாம் இப்போ கேட்டுருக்கிறது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசித்துக்கிட்டு இருக்கிறோம். நேரம் 5:36 நொடியாயிற்றுக்கு. அடுத்து வரக்கூடிய நேர் ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம். அரியலூர் மாவட்டம் புளியக்குடி. பேர் ரோஹித்.
0: ரோஹித்,
1: ஆமா.
0: நீங்க என்ன பண்றீங்க?
1: நாங்க படிச்சுட்டு இருக்கோங்க.
0: என்ன படிக்கிறீங்க? என்ன பொருள் யூஸ் பண்றீங்க? ரொம்ப வருஷமா உங்க வீட்டுல என்ன இருக்கு? உங்க அப்பா வண்டி ரொம்ப பிடிக்குமா? எவ்வளவு நாளா இருக்குது அது?
1: தெரியல.
0: இதுக்கெல்லாம் ஆன்சர் உங்க அப்பா அம்மா தான் சொல்லணும். ஓகேவா? சரி, ஓகே, வாழ்த்துக்கள், சூப்பர், நன்றி. தலைப்பு வந்து நிறைய ஆண்டுகள் கடந்து வீட்டில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்.
2: நிறைய ஆண்டுகள் கடந்து பயன்படுத்தப்படுது,
0: ரொம்ப நாளா இருக்கும் இல்லையா வீட்டுல பயன்பாட்டுல இருக்கும் இல்லையா பொருட்கள்லாம்?
2: ஆமா, அந்த பொருள் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா பழமையான பொருட்கள் இன்னைக்கு ஏர்கலப்பை வச்சிருக்கோம்.
0: ஏர்கலப்பை?
2: ஆமா, ஏர்கலப்பை. அதே மாதிரி பத்தாயம்.
0: பத்தாயமும் ஏர்கலப்பையும் வச்சிருக்கீங்க?
2: ஆமா, ஏன்னா நாங்க வந்து டெல்டா மாவட்டத்துல இருக்கிறதுனால அந்த பத்தாயிரமும் ஏற்கலப்பை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து அந்த வண்டி இருக்கு, கூண்டு வண்டி.
0: அது மாடு கட்டுறதா?
2: ஆமா, மாடு கட்டு கூண்டு வண்டி. பாத்தீங்கன்னா அந்த வண்டி வில்லு மாதிரி வளைஞ்சிருக்கோம்ல, அதுல மாட்டு வண்டி, ரெண்டு மாடு கட்டுற வண்டி.
0: இரட்டை மாட்டு கட்டுற வண்டி.

0: இது ஓகே. பத்தாயம் அப்படிங்கிறது சூப்பரான ஒரு விஷயம். அந்த ஏர் கலப்பை அப்படிங்கிறது கண்டிப்பாக அதை பார்க்கும்போது நமக்கு வந்து நம்மையும் அறியாமல் ஒரு மகிழ்ச்சி வரும். அடுத்து ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம். ஹலோ ஹலோ, இணைப்பில் இருக்கீங்க, பேர் சொல்லுங்க.
1: ஹலோ
0: கேக்குது, சொல்லுங்க.
1: பா முகில்தரும்.
0: யாருங்க?
1: பா முகில்தரும்.
0: சரி, உங்க பெயர் எனக்கு தெளிவாக கேட்கல.
1: முகுல்.
0: முகுல், ஓகே. எந்த ஊர்ல இருந்து பண்றீங்க?
1: அரியலூர்.
0: அரியலூர். நிறைய பேர் இப்ப கொஞ்சம் மணி நேரம் முன்னாடி கூட அரியலூர்ல இருந்து ஒருத்தங்க பேசினாங்கல்ல.
1: ஆமா.
0: நீங்க என்ன என்ன பண்றீங்க?
1: படிக்கிறேன்.
0: படிக்கிறீங்களா? எல்லாரும் படிக்கிறவங்க எல்லாம் போன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன படிக்கிறீங்க?
1: 8வது.
0: பர்ற, பெரிய பெரிய ஆள்லாம் பண்ணுறாங்க. 7th ஒருத்தங்க, 8th ஒருத்தங்க. லீவா? லீவா, அதான் கால் பண்ணுறீங்களா? ஸ்கூல் லீவுனால கால் பண்ணுறீங்க. சரி சொல்லுங்க, என்ன பொருள்லாம் உங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க?
1: கோடாரி.
0: கோடாரியா? எவ்வளோ வருஷமாக அதை பயன்படுத்துகிறாங்க?
1: ஒரு 20 வருஷம்.
0: 20 வருஷமாக அந்த கோடாரி பயன்படுத்துகிறாங்க. அதை நீங்களெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் யூஸ் பண்ணதில்லை. சரி ஓகே, நன்றி இணைப்பில் வந்ததற்கு. முகுல் அரியலூர்லேருந்து, ஓகேவா? நன்றி.

பாரதி தமிழ் FM நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952 0853 53, மற்றொரு எண் 2838 98 78 71. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் FM.

0: இது பவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 இணைஞ்சிருக்கிறோம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இணைந்து கேட்டுட்ருக்கோம் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிக்கிட்டு இருக்கோம். வாங்க கொண்டாடலாம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். பூந்தண்ட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். ஆண்டாண்டுகளாக கடந்தும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? கால் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு 2952085328389871. நேரம் 5:47:50 ரெடி ஆகிட்டுருக்கு. நிறைய நேர்கள் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் அவங்களோட கருத்துக்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, ஃபோன்லேயும் வந்துட்டுருக்காங்க. அடுத்து வரக்கூடிய நேயர் யார்? ஹலோ, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: நாங்கள் விருதாச்சலம் காந்தி நகர்லேருந்து செந்தகுள்ளி ரங்கநாதன் பேசுகிறேங்க மேம்.
0: சொல்லுங்க.
1: எங்கள் வீட்டிலங்க மேம், எங்கள் அம்மாவுக்காக சீதனமாக கொடுத்த பெட்டி, மரப்பெட்டி ஒன்று இருக்குங்க மேம்.
0: மரப்பெட்டி?
1: மரப்பெட்டிங்க மேம். அது வந்து எங்க தாத்தா அம்மாவுடைய அப்பா வந்து பர்மாவுக்கு போய் வியாபாரம் பண்ணும் போது வியாபாரத்துக்காக வந்துட்டு வந்தாங்க சார், பர்மாவில இருந்து. அங்க இருந்து எடுத்துட்டு வந்தது. அது வந்து எங்க அம்மா கல்யாணம் ஆனோடனே அவங்களுக்கு சீதனமா கொடுத்தாங்க. அதை இன்னும் பத்திரமா வச்சிருக்காங்க மேம்.
0: ஆனா அதுல அந்த பூச்சிகள் அந்த மாதிரி இல்லாம இருக்குது இல்ல?
1: அதெல்லாம் இருக்குதுங்க மேம். ஆனா அதுல ஒரு மேல ஒரு டிராயர் மாதிரி ஒண்ணு இருக்குங்க மேம், அது வந்து வீணாயிடுச்சுங்க மேம்.
0: சரி.
1: படிக்கும் போதே அதை எங்க தாத்தா வாங்கிருக்காங்க மேம்.
0: ஓ பரவாயில்ல.
1: அதுலே இருக்குங்க மேம்.
0: நன்றி நன்றி.
1: அப்புறம் எங்க அப்பா

0: இந்த ஒரு உதிரி மடிச்சு வைக்கிற பை ஒண்ணு இருக்கு மேம்.
1: நிறைய அடுத்து நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். நன்றி.
0: சரி மேம், தேங்க்யூ மேம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: திருபுவனம் சேவியர்மா. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோங்க, சொல்லுங்க.
2: எங்க பாட்டி ஒரு விளக்கு ஒண்ணு வச்சிருந்தா கொடுத்தாங்கம்மா, அது எங்க அம்மா எங்களுக்கு ஏதாவது சிதனமா வச்சிருந்தாங்க. அதாவது நாங்க சொல்றது வந்து 60 வருஷத்துக்கு
1: முன்னாடி, 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி.
2: ஆமா, அந்த விளக்கு, அந்த விளக்க பங்கன்னா நாங்க எங்க அம்மா எனக்கு குடுத்தாங்க. அதாவது 4 ஆண்டுகள் எனக்கு அந்த விளக்கு, அந்த விளக்க மட்டும் என்கிட்ட கொடுத்தாங்க. அந்த விளக்க வந்து பத்திரமா அவங்க அந்த கடவுள், அவங்க கடவுள் போய் சேர்ந்துட்டாங்க. இருந்தாலும் அந்த விளக்க அவங்க ஞாபகம், அதாவது ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் அன்னைக்கும் ஜனவரி அன்னைக்கும் அதை அவங்களை ஏற்றி அதை அவங்கள வணங்கிட்டு இருக்காம இருக்கிறோம். அதை ஏன்னா அவங்க ஞாபகமா கொடுத்ததுனால அவங்க ஏற்றி வணங்கிட்டு இருக்கமா. அதே மாதிரி ஒரு டேபிள் ஒன்று இருக்குமா, அப்பா வந்து வாங்கினாங்கம்மா, அப்பா வாங்கினாங்க. அந்த டேபிள்ல தான் இப்போ பணம்லாம் வச்சுக்கிறோம். அது பூட்டிக்கிறது திறக்கிறது பூட்டிக்கிறது. எங்க அப்பாவும் அம்மா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்கம்மா. அம்மா பேரு அந்தாஸ் மரியம்மா, அப்பா பேரு தம்பி தம்பி துறையம்மா. இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் கடவுள் தான்மா, கடவுளும் அதை என்னை பெற்றெடுத்த ஒரு
1: நன்றிங்கம்மா.
2: நன்றி.
1: வணக்கம். ஹலோ.
3: அன்பு அறிவிப்பாளருக்கு மாலை வணக்கம்.
1: வணக்கம்.
3: மாலை வணக்கம். அடையாளம் மட்டும்தான் ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம். மேடம், நாங்க செவர்கேடி வர 12 வருஷமா இருக்குது. அப்புறமா ஒரு பாட்டு புக் வச்சுக்கிறேன் மேடம். நம்ம ரேடியோவுக்கு எழுதி போறதுக்கு வாங்கியாந்து வச்சுக்கிறேன் மேடம். வாங்கியாந்து 40 வருஷம் ஆயிடுச்சு மேடம். இது
1: நன்றி. நிறைய பேர்லாம் சொல்லும்போ நமக்குலாம் இப்படிலாம் பொருட்கள் வந்திருக்கு வச்சுருந்துருக்குறாங்க அப்படின்றது நமக்கு ஆசையாகவும் இருக்குது, அதே சமயம் ஆச்சரியமாகவும் இருக்குது இல்லையா? இது மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு வந்து கேட்கும்போது புதுமையாக இருக்கும். ஆனாலும் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து யார் வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஃபேஸ்புக் பேஜில் நிறைய நேயர்கள் அவங்களோட கருத்துக்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நாம் அதையும் படிச்சுக்கலாம். நிறைய பேர் டைப் பண்ணியிருக்கிறாங்க.

மீரா வெங்கட்ராமன் அப்படிங்கிறவங்க எங்கள் திருமணத்தின் போது எனக்கு எடுக்கப்பட்ட புடவை 56 வருஷங்கள் கடந்து முழைச்சிட்டு இருக்கேங்க என்ன போல அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. மீரா வெங்கட்ராமன் அப்படிங்கிறவங்க ராமகிருஷ்ணன் குழம்பு கொண்டான் அவங்க வந்து இனிய மாலை வணக்கம் பூந்தண்ட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. முகமது பிலால் அப்படிங்கிறவங்க முகமது பிலார் பாடல்கள்லாம் அருமை அப்படின்னு போட்டிருக்காங்க. பொர்சேவாக்கம் சௌந்தரராஜன் அவங்களும் நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் மேடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சேது செல்வி செல்வன் பெங்களூர்லேருந்து அவங்க வந்து 1986 வாங்கின வாட்ச் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. கலீல் அகமத் பொன்னேரியிலேருந்து பாடல்கள்லாம் அருமை சூப்பர் வேறு லெவல் அப்படின்னு போட்டிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. பொர்சேவாக்கம் சௌந்தரராஜன் பல ஆண்டுகளாக எங்கள் வீட்டில் பயன்படுத்தி வரும் பொருள் காப்பி கொட்டை உடைக்கும் ஒரு பொருள் இருக்குங்க, இன்னும் ஞாபகமாக சமையல் வேலைக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. வீட்டிலே காஃபி உடைத்த அந்த தூள் அதோட வாசனை எப்படி இருக்கும் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியும், அவ்வளோ அருமையாக இருக்கும். திருமணிச்சிலேருந்து அஸ்வினி நாகராஜ் பூந்தண்ட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் மேடம் வாழ்த்துக்கள். எங்கள் வீட்டில் தாத்தா துணி துவைத்து பயன்படுத்தி இரும்பு பெட்டி பாட்டி திருமணத்திற்கு தந்த காமாட்சி விளக்கு அந்த குத்து விளக்குலாம் இன்றைக்கும் நாங்கள் பயன்படுத்திகிட்ருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. கமலாவர்தன் இன்றைக்கி ஒரு நாள் நிகழ்ச்சியில் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டுட்டு பீரோவும் அம்மி உரல் தையல் மிஷின் இதெல்லாம் புழக்கத்தில் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் சங்கர் டெய்லர் சேந்தமங்கலம் இவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. வாரியங்காவல்லேருந்து கதிரவன் குழந்தைநாதன் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. சூளை ரீஜா மனோகரன் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. நடராஜன் சுப்பையா புத்தகம்லிருந்து வணக்கம் வாழ்த்துக்கள். தலைப்பு அருமை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. தஞ்சை மகர் நோம்புச்சாவடி அப்படிங்கிற இடத்துலேருந்து ஞான தேனி பிரகாஷ்குமரன் அப்படின்றவங்க போட்டிருக்காங்க. 1982 வாங்கிய மிதிவண்டி பயன்பாட்டில் உள்ளது, தொலைபேசி இணைப்பு கிடைக்கவில்லை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ராஜா கணேஷ் அப்படிங்கிறவங்க மாரியம்மன் கோவில் தஞ்சாவூர்லேருந்து, எங்கள் வீட்டில் பழைய பொருள் என்றால் அப்பா வந்து நான் பிறக்கும்போது ஒரு மரக்கட்டில் செஞ்சுருந்தாங்க, எனக்கு இப்போ 35 வயசு ஆகுது, அது இன்னும் இருக்குது மேடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. மணலி மாறன் அவங்க வந்து பூந்தண்ட நிகழ்ச்சிக்கு

காலத்துக்கள் நான் பழைய காலத்து ஆம்ப்ளிஃபையர் என்று சொல்லக்கூடிய வானொலி பெட்டி இன்னும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோவும் நமக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக சூப்பராகவே இருக்குது, அதெல்லாம் இன்னும் உழைக்குது அப்படிங்கும்போது இன்னும் ஒரு கூடுதல் ஆச்சரியமான தகவல். புரசேவாக்கம் அவங்க ரீஜா மனோகரன் அவங்க வந்து, எங்கள் வீட்டிலும் என் அங்காடியிலும் 40 ஆண்டுகளாக சுவற்றில் ஓடிக்கொண்டிருக்கும் சுவர் கடிகாரம் இருக்குது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் மாம்பழம் மேற்கு மாம்பழம்லேருந்து வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து, எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா உபயோகித்த ஓலைச்சுவடி மிகவும் பாதுகாப்பாக வச்சுருக்கிறோம். நினைவு சின்னமாக வானொலி பெட்டி பல்லாங்குழி இதெல்லாம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பன்னீர்செல்வம் அப்படிங்கிற நேர் செங்கல்பட்டுலேருந்து, பழைய பொருட்கள் என்றும் எனினும் இன்றும் பயன்பாட்டில் உள்ள பொருட்கள் மரபிரவும் சாவி கொடுக்கும் பெண்டுலம் உள்ள கடிகாரமும் ரெண்டுமே 50

வரபிரவும் சாவி கொடுக்கும் பெண்டுலம் உள்ள கடிகாரமும் ரெண்டுமே 50 வருஷங்களுக்கு மேலே பயன்பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கொரநாட்டு கற்பூர் பிரபாகரன் மறந்து போன விஷயங்களை நினைவுபடுத்திருக்கேன், என் உயிர் மேலான பண்பலைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் இப்போ இணைப்பில் கூட வந்தாங்க. நாங்கள் வந்து புகைப்படம் ஒன்று வீட்டில் மாட்டியிருக்கிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. திருவாரூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம்லேருந்து நாகராஜன் அவங்க வந்து ஆட்டுக்கல் அந்த குடக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் இன்னும் நாங்கள் பயன்படுத்திகிட்ருக்கோம். சைக்கிள் 26 வருஷமாக வச்சுருக்குறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் மாலை வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹரிஹரன் அப்படிங்கிற நேர் ஆண்டுகள் கடந்தும் எங்கள் வீட்டில் இருக்கும் உபயோகப்படுத்தும் பொருள் ஆட்டுரலும் குழவிக்கல்லும் அதில் அரைத்த தோசை மாவு மெல்லியதாக சௌகரியமாக இருக்கும், தோசை ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. பூந்தட்டல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். தஞ்சாவூரிலிருந்து ஜெய கிருஷ்ணராஜ். எங்கள் வீட்டில் சுமார் 50 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் தாயார் வழங்கிய மண் விளக்கு இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அந்த பழைய பொருட்கள் அப்படின்னு ஒன்று எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மகிழ்ச்சி வந்துடுது அப்படின்னு நினைக்கிறேன். ரெடில் சையாத் பாஷா என் பாட்டியின் அம்மை குழுவை 80 ஆண்டுகளாக இன்னும் இருக்குது பயன்படுத்திகிட்ருக்கோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. மணக்குடி ராஜேந்திரன் நிகழ்ச்சியில் 2 முறை கடந்து கொண்டார் அப்படின்னு நேர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக இன்னும் நம்ம சீரியஸாக பார்க்கணும். வைத்தியநாதன் மாலை வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நேர்கள்லாம் அவங்களோட பொருட்களை என்னென்ன அப்படின்னு ஷேர் பண்ணிட்டாங்க, நிறைய நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த நிகழ்ச்சி நிறைவாக நாம் ஒரு பாடல் கேட்டுட்டு முடிச்சிடலாம். 6 மணிக்கு பக்தி மாலை நிகழ்ச்சி தரும் பாடல்கள் கேட்கலாம். ஸோ இதோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பூந்துன்றல். நிகழ்ச்சி நிறைவாக ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்திற்காக அழகே அழகே அப்படிங்கிற பாடல் கேட்கலாம். முகேஷ் ஸ்ரீ மதுமிதா பாடியது, இசை ஹாரிஸ் ஜெயராஜ், பாடல் ஆசிரியர் நாமத்துக்குமார்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இப்பொழுது கேட்கலாம்
2: பக்தி மாலை.
1: தெய்வீக கானங்களோடு வலம் வர இருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.

சேவா சதனம் திரைப்படத்திற்காக எம்எஸ் சுப்புலக்ஷ்மி பாடிய பாடலை கேட்டோம். தெய்வீக கானங்களோடு வரம்பரை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பக்தி மாலை.

நீலகிரி எக்ஸ்பிரஸ் திரைப்படத்தில் இருந்த சோழமங்கலம் ராஜலக்ஷ்மி பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். வலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை தரும் பாடல்கள்.

கை கொடுப்பாள் கற்பகாம்பாள். திரைப்படத்திலிருந்து பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 6:14:20. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. வலம் வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை தரும் பாடல்கள்.

ஜெகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடலை கேட்டோம். உலா வந்து கொண்டிருப்பது பக்தி மாலை தரும் பாடல்கள்.

செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய்மையே சேவை இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற மாநில அரசுகள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கேட்டுக் கொண்டுள்ளார். உலக திறன் போட்டிகளில் தமிழகத்திற்கு ஒரு வெள்ளிப்பதக்கம் உட்பட 5 பதக்கங்கள் கிடைத்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஈரோடு, திண்டுக்கல், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வேளாண் மாநாட்டில் பேசிய அவர், அரசியல் வேறுபாடுகளை கடந்து விவசாயிகளின் முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றார். வேளாண் துறையின் வளர்ச்சி வீதம் ஆண்டுக்கு 3 முதல் 4.5% அளவிற்கு உள்ளதாக கூறிய அவர், உணவு தானிய உற்பத்தியும் அதிகரித்து தற்போது 205 லட்சம் டன்னை எட்டியுள்ளதாக கூறினார். இந்த சாதனைக்கு அரசு துறைகள், விஞ்ஞானிகள் மற்றும் விவசாயிகளின் கூட்டு முயற்சியே காரணம் என்றும் அவர் பாராட்டு தெரிவித்தார். வேளாண் துறையின் நீடித்த வளர்ச்சிக்கு இயற்கை விவசாயம் மற்றும் மாற்றுப்பயிர் சாகுபடியை பின்பற்றுவது அவசியம் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். தூய்மையே சேவை இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றுமாறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு மனோகர்லால் கேட்டுக் கொண்டுள்ளார். இம்மாதம் 17ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 17ஆம் தேதி வரை சுமார் 1 மாத காலம் நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக அக்டோபர் 1ஆம் தேதியன்று 1 நாள் 1 மணி நேரம் ஒன்றிணைந்து தூய்மைப் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை ஆய்வு செய்த அமைச்சர், இந்த இயக்கத்தை வெற்றிகரமானதாக மாற்ற தூய்மைப் பணியில் மக்களை அதிக அளவில் ஈடுபடுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். அனைத்து மாநிலங்களிலும் நாளை மறுதினம் பெருமளவில் தூய்மைப் பணியை மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்பதோடு உள்ளாட்சி அமைப்புகள், பொதுநல அமைப்புகள், குடியிருப்போர் நலச்சங்கங்கள், இளைஞர் மற்றும் சமூக அமைப்புகளைச் சேர்ந்தவர்களையும் இப்பணியில் ஈடுபடுத்துமாறும் திரு மனோகர்லால் அறிவுறுத்தினார். கோவை மாவட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று தடை செய்யப்பட்ட பொருட்களை கடத்திச் சென்றவர்களை துணிச்சலாக சென்று பிடித்த கோவில்பாளையம் காவல் நிலையத்தின் தலைமை காவலர் திரு வேல்முருகனை முதலமைச்சர் திரு விஜய் இன்று தலைமைச் செயலகத்திற்கு நேரில் அழைத்து பாராட்டினார். விளாங்குறிச்சியிலிருந்து அவினாசி வரை 40 கிலோமீட்டர் தூரத்திற்கு கடத்தல்காரர்களை காரின் மேற்கூரையில் படுத்தபடி சென்று அவர்களை பிடிக்க திரு வேல்முருகன் சிறப்பாக செயல்பட்டார். பணியின்போது கவனமாகவும் பாதுகாப்பாகவும் செயல்படுமாறு முதலமைச்சர் அவரை கேட்டுக்கொண்டார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசை மத்திய அரசு அனுமதிக்கக் கூடாது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேகதாதுவில் அணை கட்டப்பட்டால் தமிழகத்தில் உள்ள காவிரி டெல்டா பகுதி பாலைவனமாகிவிடும் என்றும் விவசாயமும் கால்நடைகளும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் கூறியுள்ளார். இந்த அணை கட்டும் முயற்சியை தடுத்து நிறுத்த தமிழக அரசும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரதமரிடம் உச்சநீதிமன்றம் வழங்கி தீர்ப்பை தமிழக தரப்பில் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகத்தின் உரிமைகளும் இரு மாநிலங்களுக்கு இடையிலான நல்லுறவும் பாதிக்கும் என்றும் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். சீனாவின் ஷாங்காய் நகரில் இம்மாதம் 22ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை நடைபெற்ற உலக திறன் போட்டிகளில் தமிழ்நாடு ஒரு வெள்ளிப்பதக்கம் உட்பட 5 பதக்கங்களை வென்றுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல் மருத்துவத்துறையில் சாதனை படைத்த திரு முகமது சலாம் இந்த வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளார். இந்த போட்டியில் தமிழ்நாடு 4 சிறப்பு பதக்கங்களை பெற்றுள்ளது. ஒட்டுமொத்த இந்திய அணியும் இப்போட்டிகளில் 6 வெள்ளிப்பதக்கங்களையும் 20 சிறப்பு பதக்கங்களையும் வென்றுள்ளது. இதனையடுத்து உலக தரவரிசையில் 10ஆம் இடத்திற்கு இந்தியா முன்னேறியுள்ளது. மாவட்ட மற்றும் மாநில அளவிலிருந்து திறமையான போட்டியாளர்களை கண்டறிந்து அவர்களை தயார்படுத்தியதன் மூலம் சர்வதேச போட்டியில் தமிழ்நாடு வெள்ளிப்பதக்கம் பெற முடிந்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாகாமல் சிறந்த அறிவை பெற்று வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை தமிழ்நாடு வேளாண்

0: பல்கலைக்கழகத்தின் இளங்கலை முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர், கிராமப்புற மாணவர்கள் உத்வேகத்துடன் கல்வி கற்க வேண்டும் என்றும், வாழ்வில் வெற்றி பெற கடின உழைப்பு அவசியம் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தூய்மையே சேவை விழிப்புணர்வு இயக்கப்பணிகள் நாடு முழுவதும் காந்தியடிகள் பிறந்தநாள் அக்டோபர் 2 வரை முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. காந்தியடிகளின் கனவை நனவாக்கும் வகையில் இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்றி மத்திய அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டம் சத்திர ரெட்டியாப்பட்டி ஊராட்சியிலும் தூய்மையே சேவை விழிப்புணர்வு இன்று நடைபெற்றது. இதில் மத்திய புள்ளியியல் துறையின் விருதுநகர் அலுவலக உதவி இயக்குநர் திரு ரத்னம், நாட்டிலும் வீட்டிலும் தூய்மையையும் சுகாதாரத்தையும் காப்பதற்கு ஒத்துழைப்பு தருமாறு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார்.
2: மத்திய அரசின் அனைத்து துறைகளின் சார்பாக நாடு முழுவதும் செப்டம்பர் 17 பிரதம மந்திரி பிறந்த நாளிலிருந்து அக்டோபர் 2 மகாத்மா காந்தி பிறந்த நாள் வரை நாடு முழுவதும் தூய்மை இயக்கம் அனுசரிக்கப்படுகிறது. அனைத்து துறை அலுவலர்களும் ஆங்காங்கே பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதன் ஒரு தொடர்ச்சியாக நம்ம வந்து இந்த சத்திரெட்டிப்பட்டியில துணை மண்டல அலுவலகம் சார்பாக மக்களோட ஒரு இன்டராக்ட் பண்ணி அவங்களை எப்படி குப்பையெல்லாம் தனித்தனியாக பிரித்து சேகரித்து உள்ளாட்சித்துறை அமைப்புகளுக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக நாங்கள் இன்றைக்கு எடுத்து சொன்னோம். அதன் மூலம் மக்களும் நல்லா தெரிந்து கொண்டாங்க. அவங்களுக்கு எங்கள் துறையின் சார்பாக ஒரு சில பரிசு ஒன்று கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து நீங்கள் இதை கடைபிடித்து நம்மளும் நம்ம வீடும் நாடும் சுகாதாரமாக சுத்தமாகவும் இருக்க உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்பதை நான் இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன்.
0: தமிழகத்தில் ஈரோடு, திண்டுக்கல், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரம் வரை வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு கடலோர ஆந்திரா பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு தெலுங்கானாவில் இருந்து மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் வடக்கு தமிழகம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். முன்னாள் மேயர் சிவராஜின் 135வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னையில் உள்ள அவரது சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு வெங்கட்ரமணன், திரு ராஜ்மோகன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 76வது பிறந்தநாளை முன்னிட்டு ராமேஸ்வரம் கடற்கரையில் மத்திய அரசின் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை விளக்கும் வகையில் சிறப்பு மணல் சிற்ப கண்காட்சி இன்று நடைபெற்றது. பெரம்பலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. நாமக்கல்லில் மாவட்ட நீதித்துறை சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் சமரசமலம் தீர்வு, சுமூகமான தீர்வு, விரைவான தீர்வு என்ற நோக்கத்தை பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழிற்கல்லூரிகளில் அரசு இடஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினர் மாணவர்கள் இந்த கல்வியாண்டிற்கான மேற்படிப்பு உதவித்தொகை அடுத்த மாதம் 21ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். சென்னை பூம்புகார் விற்பனை நிலையத்தில் நடைபெற்று வரும் நவராத்திரி கோல பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்திய மகளிர் அணி பதக்கத்தை கைப்பற்றியது. தமிழகத்தைச் சேர்ந்த வித்யா ராமராஜ், பூவம்மா மற்றும் பிராச்சி, கிரண் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய்மையே சேவை இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற மாநில அரசுகள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கேட்டுக் கொண்டுள்ளார். உலகத்திறன்

0: போட்டிகளில் தமிழகத்திற்கு ஒரு வெள்ளிப்பதக்கம் உட்பட 5 பதக்கங்கள் கிடைத்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஈரோடு, திண்டுக்கல், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:40. இது 102.3 வெவத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் இன்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இப்பொழுது கேட்கலாம் இது என் விருப்பம்.

என்ன நேர்களே, ஆதவனும் அழகிய நிலவும் வான் மேகம்தனை தூதாக அனுப்ப இனியதொரு பாடல் இவ்வேளையில் உலாவர கேட்டு ரசித்தோம். மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடலது புதிய வார்ப்புகள். இந்த திரைப்படத்திற்காக வலம் வர கேட்டோம். உலா வந்து கொண்டிருப்பது என் விருப்பமான பாடல்கள்.

இனிய கதைகளை தங்களுக்குள் பரிமாறிக்கொள்ள அழகானதொரு பாடலை வேளையில் வலம் பெற கேட்ட சித்தமிழர்களே, சுவர் இல்லாத சித்திரங்கள் இந்த திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடுறது. நேர்கள் பதிவுகளை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். ஏழு கிணறு தேவா மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு நானும் அழகான தலைப்புடன் அழகான பாடல்களை தந்து அசத்தி கொண்டிருக்கும் தங்களுக்கு வாழ்த்துக்கள் கொடுத்துருக்காரு. எம்ஜி செல்வகுமாரும் அதை தான் பதிவு பண்ணியிருக்காங்க. கமலா வர்தனும் வந்து வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அன்புராணி மனம் தொடும் மென்மையான மௌனராக மர்ணஜாலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கமலாவர்தன் கண்ணாவனை தேடுகின்றேன் அந்த பாட்டு வந்து இனிமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பர்வதவதனி அருமையான பாடல் விடியும் வரை காத்திரு படத்தில் ஒழித்த நீங்காத எண்ணம் ஒன்று அந்த பாடலை பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து மேட்டுப்பட்டிக்கான இனிய பிற்புகள் வணக்கம் நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்துக்கள். பிரபாகரன் அழகு என்ற சொல்லே ஒரு கவிதை அந்த பாடலுக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ஒவ்வொரு வரியிலும் அழகு மிளர்கிறது பாடல்களின் செய் இதையும் வருடுகிறது பகல் நேரத்தில் அழகான தொகுப்பு கேட்க கேட்க இருக்கிறது இணைந்திருக்கிறோம் நிகழ்ச்சியில் நாங்களும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முரளிதரன் விழுப்புரத்திலிருந்து மகிழ்வான மதிய வணக்கம் அழகிய பாடல் அருமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பாடல்கள் எக்ஸலண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேணுகோபால் மோகன மேடம் வருக வருக இனிமையான நிகழ்ச்சியை நடத்துவீர்கள் நன்றி மேடம் தயவுசெய்து எல்லார் பெயரும் சொல்லணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி நன்றி. நம் அடுத்து வந்து கே சிவசுப்ரமணியம் குத்தாலத்திலிருந்து அவரும் வந்து மயிலாடுதுறை மாவட்டத்திலிருந்து அவரும் பதிவு பண்ணியிருக்காங்க பாடல்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி. சிக்கேன் வேப்பேரியிலிருந்து மாலை வணக்கம் அப்படின்னு அவங்களும் வாழ்த்துக்களை சொல்லி. கேவிஜே கொடமாட்டப்பட்டு ஜெய் ஜெய்சீலன் அழகு பாடல்கள் மிக அழகு வாழ்த்துக்கள் அம்மா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரசைவக்கம் சௌந்தரராஜ வண்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. தங்கம் சரவணன் அவர் வந்து தி கனகராஜ் அந்தோனிராஜ் முகமது பிலால் துரைசாமி ஸ்ரீ காற்றினி செய்தியினாக்கி எங்கள் கதைகளை ஊற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கு என் இனிய மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து இணைந்திருக்கிற நேயர்களே விவித் பாரதியின் தமிழ் பண்பலையோடு அடுத்து மலரும் பாடல்

செவ்வானம் எங்கும் சிறகடித்து பறந்து சென்ற இளம் சிட்டுக்கள் நமக்காக கொண்டு வந்த அந்த பாடல் இதோ வருகிறேன் திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் வாணிஜெயராம் பாடியது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7:20. நேர்களை இப்பொழுது கேட்கலாம். திரைக்கானம்.

அங்காடி திரு திரைப்படத்திலிருந்து ரஞ்சித், வெனிஷ், ஸ்ரீனிவாஸ், ஜானகி ஐயர் இவர்கள் பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். உலவர நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திரை கானமளிக்கும் பாடல்கள்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். இந்திய பெருங்கடல் மண்டல பாதுகாப்பிற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். காடுகளை

0: பாதுகாக்க உலக அளவிலான நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளில் சிறப்பு தூய்மை இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இயற்கை பேரிடர் நிவாரணப் பணிகளுக்கு இந்தியா அளித்து வரும் ஒத்துழைப்பிற்காக நேபாள பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் பூஜாவும் 5000 மீட்டர் ஓட்டத்தில் குல்வீர் சிங்கும் வெண்கலப்பதக்கம் வென்றனர். இனி விரிவான செய்திகள். இந்திய பெருங்கடல் மண்டல பாதுகாப்பிற்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்திய கடற்படை கமாண்டர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், முப்படைகளும் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பிரச்சினைகள் தொடங்குவதற்கு முன்பே அது குறித்து ஆய்வு செய்து அதற்கான செயல் திட்டத்தை விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்திய கடற்படையின் திறமையான செயல்பாட்டிற்கு ஆபரேஷன் ஊர்ஜா சுரக்ஷா முன்மாதிரியாக திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் நாட்டின் எரிசக்தி விநியோக கட்டமைப்பை பாதுகாக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மகாசாகர் தொலைநோக்கு திட்டம் பற்றி குறிப்பிட்ட அவர், தென்சீன கடற்பகுதி, மத்திய தரைக்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் இந்திய போர்க்கப்பல்கள் கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதாகவும் அமைச்சர் கூறினார். இந்திய கடற்படை எவ்வித போர் நெருக்கடிக்கும் உடனடியாக பதிலடி கொடுக்கும் வகையில் தயார் நிலையில் இருப்பது பாராட்டுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். 2047 ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் முயற்சியில் கடற்படையின் ஒத்துழைப்பும் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் கூறினார். கடல் பகுதியில் நாட்டின் தேசிய கொடி ஏந்திய கப்பல் நிறுத்தப்படுவது நாட்டிற்கு பெருமை சேர்ப்பது மட்டுமன்றி பாதுகாப்பையும் நம்பிக்கையையும் நட்பு நாடுகளுக்கு உணர்த்துவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்தியாவின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாக சவுதி அரேபியா திகழ்கிறது என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தோஹாவில் ஆசிய கட்டமைப்பு முதலீட்டு வங்கி கூட்டத்தின் இடையே திருமதி நிர்மலா சீதாராமன் சவுதி அரேபிய நிதியமைச்சர் திரு முகமது அல் ஜடானை சந்தித்து பல்வேறு இருதரப்பு ஒத்துழைப்புகள் குறித்து விவாதித்துள்ளார். குறிப்பாக பாதுகாப்பு, வர்த்தகம், எரிசக்தி, சுகாதாரம், கல்வி மற்றும் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதேபோன்று நேபாள நிதியமைச்சர் திரு ஸ்வர்ணிம் வாக்லே உடனான சந்திப்பின் போது அந்நாட்டின் மழை வெள்ள சீரமைப்பு பணி குறித்து கேட்டறிந்த திருமதி நிர்மலா சீதாராமன், நேபாளத்தில் யுபிஐ, என்பிஐ டிஜிட்டல் பண பரிவர்த்தனை இணைப்பை செயல்படுத்துவது குறித்தும் ஆலோசனை நடத்தியிருப்பதாக நிதியமைச்சகம் கூறியுள்ளது. காடுகளை பாதுகாத்து மரங்களை சேகரிக்க உலக அளவிலான நெறிமுறைகளை பின்பற்றுமாறு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் வனம் மற்றும் வேளாண் காடுகள் சார்ந்த உற்பத்தி பொருட்களுக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளை எளிதில் அணுகுவதற்கான பிரமாண் சான்றிதழை வழங்கி அவர் பேசினார். உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள் மற்றும் வனம் சார்ந்த நிறுவனங்களுக்கு இந்த சான்றிதழ் இன்றியமையாததாக அமையும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளை தூய்மையாக பராமரிக்க ஏதுவாக சிறப்பு தூய்மை இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வருகிற அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்கப்படும் இந்த சிறப்பு இயக்கத்தின் போது நெடுஞ்சாலைத்துறை அலுவலகங்களின் ஆவண பராமரிப்பு, மின்னணு கழிவுகளை பாதுகாப்பான முறையில் அப்புறப்படுத்துதல், அலுவலக வளாகத்தில் உள்ள காலி இடங்களை முழுமையாக பயன்படுத்தும் பணிகளும் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று சுங்கச்சாவடிகளில் உள்ள கழிவறைகளை புதுப்பித்தல், சாலைகளில் ஒளி உமிழ்வு பலகைகளை பொருத்தும் பணிகளுடன் சாலைகளை சீரமைக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த சிறப்பு இயக்கத்தின் கீழ் நடைபெறும் பணிகளின் முன்னேற்றத்தை சாலை போக்குவரத்து அமைச்சக இணைச் செயலாளர் அவ்வப்போது ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்வார் எனவும் அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும்

0: வாழ்வாதார திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு பெறும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 10,88,00,000 எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த ஜூலை 1 முதல் மாற்றியமைக்கப்பட்ட இத்திட்டத்தின் மூலம் 31,69,00,000 மனித வேலை நாட்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு 61.65% உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் கிராமப்புறங்களில் வசிக்கும் 73,00,000 அதிகமான மக்களின் எதிர்கால வேலைவாய்ப்பு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பணிகளும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்ட் மாநிலங்களில் காலியாக உள்ள நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உத்தரப்பிரதேசத்தில் 10 இடங்களுக்கும் உத்தராகண்டில் 1 இடத்திற்கும் அடுத்த மாதம் 16 முதல் தேர்தல் நடைபெறவுள்ளது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் ராஜினாமா செய்ததால் ஏற்பட்ட காலி இடத்திற்கான இடைத்தேர்தலுக்கான மனு தாக்கலும் இன்று தொடங்கியது. மாநிலங்களவையின் தற்போதைய உறுப்பினர்களான பிஜேபியைச் சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் திரு ஹர்தீப் சிங் பூரி, திரு பி எல் வர்மா, சமாஜ்வாதி கட்சியின் திரு ராம்கோபால் யாதவ் உள்ளிட்டோரின் பதவிக்காலம் வரும் நவம்பர் மாதத்துடன் முடிவடைவதை அடுத்து இந்த தேர்தல் நடைபெறுகிறது. இந்த இடங்களுக்கு மனு தாக்கல் செய்ய வருகிற 6 கடைசி நாளாகும். மறுநாள் 7 வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை மேற்கொள்ளப்படும். மனுக்களை திரும்பப் பெற அக்டோபர் 9 கடைசி நாளாகும். போட்டி இருப்பின் 16 தேர்தல் நடத்தப்பட்டு அன்றே வாக்கு எண்ணிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பழங்குடியின பன்முக கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாத்து ஆவணப்படுத்தும் விதமாக மத்திய பழங்குடியினர் விவகாரங்கள் துறை இந்திரா காந்தி தேசிய கலை மையத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. இது தொடர்பாக பழங்குடியினர் விவகாரங்கள் அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பழங்குடியின மக்களின் மாறுபட்ட கலாச்சாரத்தை டிஜிட்டல் மயமாக்குவதுடன் அது குறித்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளவும் இந்த ஒப்பந்தத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பழங்குடியினர் குறித்த ஆராய்ச்சி சூழல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களின் கட்டமைப்புகளை ஒருங்கிணைக்கவும் இந்த ஒப்பந்தம் உதவிகரமாக இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்களின் போது மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் இந்தியா அளித்து வரும் ஒத்துழைப்புக்கு அந்நாட்டு பிரதமர் திரு பாலேந்திர ஷா நன்றி தெரிவித்துள்ளார். பதவிக்காலத்தை நிறைவு செய்யும் நேபாளத்திற்கான இந்திய தூதர் திரு நவீன் ஸ்ரீவஸ்தவாவிற்கான பாராட்டு விழாவில் பேசிய நேபாள பிரதமர், சமீபத்திய பெருமழை மற்றும் நிலச்சரிவின் போது இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பை வழங்கியதாக குறிப்பிட்டார். நேபாளத்தில் மழை, வெள்ளம், நிலச்சரிவு, நிலநடுக்கம் என எத்தகைய பேரிடர் ஏற்பட்ட சீரமைப்பு பணிகளில் இந்தியா முன்னணியில் இருப்பதாகவும் அவர் கூறினார். மருந்து பொருட்கள், தற்காலிக கூடாரம் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை இந்தியா உடனடியாக அனுப்பி வைத்ததுடன் உயிரிழந்தவர்களை அடையாளம் காண DNA பரிசோதனை மேற்கொள்வதிலும் இந்தியா உதவி புரிந்ததாக திரு பாலேந்திர ஷா தெரிவித்தார். வெளிநாட்டு நன்கொடை முறைப்படுத்துதல் திருத்த மசோதா தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் 2 கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இதில் உள்துறை, சட்டம் மற்றும் நீதி அமைச்சக அதிகாரிகள் கலந்து கொண்டு இந்த உத்தேச சட்டம் குறித்து நாடாளுமன்ற குழுவினருக்கு எடுத்துரைத்தனர். பாரத ஸ்டேட் வங்கியின் தலைவர் திரு சல்லா ஸ்ரீனிவாசலு செட்டி, தில்லி உயர்நீதிமன்றத்திற்கான மத்திய அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் திரு சேத்தன் சர்மா உள்ளிட்டோரும் நாடாளுமன்ற குழுவினரின் சந்தேகங்களுக்கு பதிலளித்தனர். அனைத்து தகவல்களையும் திரட்டிய பின் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினர் குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் வார இறுதியில் தங்களது அறிக்கையை தாக்கல் செய்தனர். நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் மக்களவை உறுப்பினர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் தலைமையில் மொத்தம் 21 உறுப்பினர்கள் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இதில் 10 பேர் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவர். வெளிநாட்டு பரிசுப் பொருட்களை வெளிப்படைத்தன்மையுடனும் முறையான கணக்குகள் பராமரிக்கப்பட்டு பெறப்பட வேண்டும் என்ற நோக்கத்திலும் இந்த மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் பூஜா வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் உயரம் தாண்டுதல் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 5,000 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெண்கலப் பதக்கம் வென்றார். பதக்கம் வென்ற குல்வீர் சிங்கிற்கு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய பெருங்கடல் மண்டல பாதுகாப்பிற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். காடுகளை பாதுகாக்க உலக அளவிலான நெறிமுறைகளை தவறாமல் பின்பற்றுமாறு மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் சுங்கச்சாவடிகளில் சிறப்பு தூய்மை இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. இயற்கை பேரிடர் நிவாரணப் பணிகளுக்கு இந்தியா அளித்து வரும் ஒத்துழைப்பிற்காக நேபாள பிரதமர் நன்றி தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் உயரம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் பூஜாவும் 5,000 மீட்டர் ஓட்டத்தில் குல்வீர் சிங்கும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25. நேர்களே, இப்பொழுது கேட்கலாம் திரைகானம் அளிக்கும் பாடலொன்று.

0: இதுவரை திரைக்கானம் அளித்த பாடல் கேட்டோம். நேரம் 7:30. நேர்களை இப்பொழுது கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி. சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: அன்புள்ள கிருஷ்ணகுமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல்.
1: நலம் நலமறிய ஆவல் செய்வன திருந்த செய்னு ஒரு பொன்மொழி சொல்லுவாங்க. விவசாயம் செய்வோர் பெரும்பான்மையானவர்கள் சொல்ற கருத்து ஒன்றும் கட்டுப்படியாகல அப்படிங்கிறது தான். இதில் உண்மை இருந்தாலும் ஒரு சில முன்னோடிகள் சொல்றது எதையும் ஒழுங்கா உருப்படியா காலத்தில் செய்தா லாபம் கிடைக்காம போகாது சாருங்கிறது தான். அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை பக்கத்தில் பண்ணவயல்னு ஒரு கிராமம். அங்கே இளங்கோவன் என்ற வேகமான ஒரு விவசாயி. மரப்பயிர்கள், மக்காச்சோளம், நிலக்கடலை, நெல் எல்லாம் சாகுபடி செய்யக்கூடிய பெரிய விவசாயி. இப்போது நெல் சாகுபடி செய்ய ஆயத்தமாகி இருக்கிறார். இவருக்கு முதல் குழந்தை பிறந்தவுடன் சுமார் 2000 மரக்கன்றுகளை நட்டாராம் அவர் தோப்பில். அதை வெட்ட போகிறதில்ல, ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, 100 இல்லை, 200 இல்லை, 2000 மரக்கன்றுகள். இந்த 2000 மரக்கன்றுகளில் ஒரு பாதி 1000 மரக்கன்றுகள் மரமாக மாறினா எவ்வளவு நல்லாயிருக்கும், எவ்வளவு பெரிய சூழல் பாதுகாப்பு, எவ்வளவு பெரிய சொத்து. இப்படித்தான் யோசிக்கணும். என் குழந்தை வளரும்போது இந்த மரக்கன்றுகளும் வளருது, கூடவே ஒரு முதல் வங்கியில் போடும் ஃபிக்ஸட் டெபாசிட் போல வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பெரிய சொத்தை நான் உருவாக்கிட்டேன். கண்ணுக்கு தெரியாமல் வளருதுன்னார் அன்பர். எவ்வளவு பெரிய தொலைநோக்கு சிந்தனை பார்த்தீங்களா
0: கிருஷ்ணகுமார் சார்.
1: இவர் சொன்னார், எனக்கெல்லாம் விவசாயத்தில் நட்டமே இல்லை சார்னார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் இப்படி ஒரு சில விவசாயிகள் இருக்கிறாங்க. இன்னொரு அன்பர் குருவாடிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ஆசை தம்பி. 40 வயசுலேயே பிஎஃப் டெக்னு சொல்லக்கூடிய விவசாய படிப்பு விவசாயிகளுக்கானது. கோயம்புத்தூர் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் படித்தார். குறுவை நெல் சாகுபடி செய்துள்ள வயல்களில் எலிவெட்டு பிரச்சனை உண்டு. இதை கட்டுப்படுத்த விவசாயிகள் 2 வேலை செய்யலாம்னார் அவர். ஒன்று 10 கிலோ சாணம் அன்று போட்டது அல்லது அப்போ போட்டது, அதோட ஒரு 2.5 லிட்டர் மண்ணெண்ணெயை கலந்து நல்லா பிசைஞ்சு உருண்டை உருட்டி வயலில் அங்கங்கே பரவலாக வச்சிடணும். அல்லது எலிகளின் நடமாட்டம் இருக்கும் இடங்கள் வரப்போரம்லாம் வச்சிட்டா எலிகள் இந்த வாசனைக்கு ஓடியே போயிடுமா. இன்னொரு முறை ஒரு மரக்கால் நெல், கொஞ்சம் 4-8 குருண மருந்து, ஒரு 20 கிராம் 30 கிராம் அளவுக்கு அல்லது 50 கிராம் கூட எடுத்துக்கலாம், தேவையான அளவு தண்ணி, எல்லாத்தையும் ஒரு மண் பானையில் போட்டு கலக்கி பொங்கிடணும். நெல்லிலிருந்து சோறு வந்த உடனே இதை உருண்டையாக உருட்டி எலி நடமாட்டம் உள்ள இடங்கள் வரப்போரம் இப்படி அங்கங்கே வச்சிட்டா பொங்குன சாதத்தின் வாசனைக்கு எலிகள் வந்து சாப்பிட்டு செத்து போயிடும்னார் ஆசை தம்பி.
0: கிருஷ்ணகுமார் சார்,
1: எப்படிலாம் மக்கள் யோசிச்சு புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. அனுபவமே பாடம். விஞ்ஞானிகளின் ஆராய்ச்சிகள், விவசாயிகளின் பட்டறிவு, இதையெல்லாம் ஒன்று சேர்த்து முறையாக வயலில் கடைப்பிடிச்சா நட்டம் வருங்கிறீங்க. பண்ண வயல் இளங்கோவனையா சொன்னது உண்மைதாம்பீங்க, அப்படித்தானே. இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
3: நேர்களே, இதுவரை நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.

நேரம் 7:35. பத்தனொடியே இது 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறீர்களே. இப்பொழுது நாம் கேட்டு ரசிக்கலாம்

0: பாட்டும் பயணமும்
1: லேஹ்லே பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இன்றைய பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் எந்த பாடல்களோடு பயணிக்கப் போகிறோம் என்று ஆர்வத்தோடு கத்துட்ருப்பீங்க இல்லையா? இன்றைக்கு நாம் உமாரமணன் அவர்கள் தனித்தும் பிறரோடு இணைந்தும் பாடிய பாடல்களைத்தான் கேட்டு ரசிக்க இருக்கிறோம். உமாரமணன் பாடல்களோடு இன்று பாட்டும் பயணமும் அரங்கேற இருக்கிறது. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்

இனிமையான குரலோடு இதமான இவ்வேளையில் உமாரபரன் அவர்கள் பாடிய பாடல்களைத்தான் இன்றைய பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் பவனி வர கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அடுத்து மலரும் பாடல்

இசைக்குயிலின் இனிய கானங்களோடு பரம்பரை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாட்டு பயணமும். கேட்ட பாடல் உமாரமணன் பாடியது பன்னீர் புஷ்பங்கள். இந்த திரைப்படத்திற்காக பரம்பரை கேட்டோம். நேரம் 7:45 20:00.

இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. இந்த நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் பண்பலை எஃப்எம் 100.1 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. பாட்டும் பயணமும் தரும் அடுத்த பாடல்

சித்திரை பூக்கள் திரைப்படத்திற்காக உமாரமணன் பாடிய பாடலை கேட்டோம். நேர்கள் பதிவுகளை கொஞ்சம் பார்த்துடலாம். அமராவதி புதூர் பிரேம்நாத் பாடல்கள் நினைத்தும் அருமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செல்வகுமார் வீரப்பட்டி எடப்பாளையத்தில் இருந்தோம். அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கத்தில் இருந்தோம். புவனகிரி சுமதி பாபு, முகமது மியான் பன்னீர்செல்வம் செங்கல்பட்டிலிருந்து, ரவி வந்து ரவியும் அம்பத்தூர்லேருந்து, பிரபாகரன் அவர் வந்து பிரியதர்ஷன் இவங்கெல்லாம் கூட இவங்களும், அப்புறம் நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து பர்மவர்தனமர்தினி, அடுத்து வந்து தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, முகமது பிலால், அடுத்து நிறைய நேர்கள், புருஷவாக்கம் ரிஜா மோகனோகரன், அடுத்து கதிரவன் வாரியங்காவிலிருந்து புருஷவாக்கம் ரிஜா மனோகரன், அடுத்து நிறைய நேர்கள் ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காங்க. ஹரிஹரன் நடராஜன் சுப்பையா, அடுத்து வந்து பர்வதவர்தினி, மேட்டுப்பட்டி கண்ணன், இவங்கெல்லாம் வந்து எல்லா நேர்களுமே வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் கொடுத்து நேர்கள் எல்லாம் பாடல்கள் எல்லாம் அருமை அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அனைத்து நேர்களுக்கும் வாழ்த்துக்களோடு அடுத்து நாம் கேட்ட சிகிக்கும் உமாரமணன் பாடிய பாடல். இது நாளை உனது நாள்,

0: குமார் அவனின் பாடல்களோடு வளமந்தது இன்றைய பாட்டும் பயணமும். நேரம் 7:55. நேர்களை இப்பொழுது கேட்கலாம் என்று ஒரு தகவல். வழங்கியவர் திரு தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள்.
1: அவர் ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்தவர். இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் வாரி வழங்கிவிட்டு காட்டுக்கு புறப்பட்டார். தவம் செய்கிறதுக்காக இருந்தது பூராவும் கொடுத்துட்டார். இனிமேல் எதுவுமே இல்லை கொடுக்கறதுக்கு. அப்போது கடைசியாக ஒருத்தன் வந்து கையை நீட்டினான், ஐயா ஏதாவது கொடுங்கன்னா. அவர் பார்த்தார், கட்டியிருக்கிற வேட்டியை தவிர வேறு எதுவுமே இல்லை. 8 முழம் பட்டு வேட்டி, ஜரிகை கரையோடு

0: இல்லை, 8 முழம் பட்டு வேட்டி ஜரிகை கரையோடு இருக்குது. கடைசியாக அதை தான் எடுத்து கட்டிக்கிட்டு அவர் புறப்பட்டுக்கிட்டு இருக்கிறார். அவர் பார்த்தார், எதிரில்லாமல் பரிதாபமாக நின்றுக்கிட்டு இருக்கிறான். அந்த 8 முழம் வேட்டியை ரெண்டாக கிழிச்சார். 4 முழத்தை அவங்ககிட்ட கொடுத்துட்டு மீதி 4 முழத்தை தன்னுடைய இடுப்பில் கட்டிக்கிட்டு அவர் காட்டுக்கு போயிட்டார். இவன் என்ன பண்ணான் தெரியுமா? கையில் கிடைச்ச 4 முழத்தை எடுத்துக்கிட்டு கடை வீதிக்கு போனான். பழைய பட்டு வேட்டி ஜருகை இதெல்லாம் விலைக்கு வாங்குகிற வணிகர் ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போனான், இதை விலைக்கு எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டான். அவர் வாங்கி பார்த்தார். ஆகா, ரொம்ப அருமையான வேட்டி, விலை உசந்த ஜருகை, இது ஏது உனக்குன்னு கேட்டார். அவன் நடந்ததை சொன்னான். அப்படின்னா ஒன்று செய், இந்த வேட்டியோட இன்னொரு பாதியையும் மெதுவாக வாங்கிட்டு வந்துரு, உனக்கு நிறைய பணம் தரேன் அப்படின்னார் அந்த வணிகர். இவன் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தான். கொஞ்சம் இருங்க, அதை வந்துவிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக காட்டுக்கு போனான். அவர் எங்கே இருக்காருன்னு தேடி கண்டுபிடிச்சான். அவர் ஒரு இடத்துல தவக்கோலத்தில் இருக்கிறார். கட்டியிருந்த இடைவேட்டியும் அவரை அறியாமலே நழுவி கீழே விழுந்து கிடக்குது. இவனுக்கு ரொம்ப வசதியாக போச்சு. அவரை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, மெதுவாக சத்தம் போடாமல் அடிமேல் அடி வச்சு நெருங்கினான். அவர் கண்ணை மூடிக்கிட்டு அவர் பாட்டு நின்றுக்கிட்டு இருக்கார். இவன் மெதுவாக போய் கீழே கிடந்த அந்த துணியை எடுத்துக்கிட்டு சத்தம் போடாமல் திரும்பி நடந்தான். அப்படி கொஞ்சம் தூரம் நடந்திருப்பான். அப்படி ஓட ஆரம்பிக்கிற சமயத்தில் அவன் காலில் கீழே கிடந்த முள் ஒன்று நறுக்குன்னு தச்சுவிட்டுது. வலி தாங்க முடியாமல் அம்மான்னு கத்திவிட்டான். இந்த சத்தத்தினால கண்ணை மூடி நின்றுக்கிட்டு இருந்த அவர் தவம் கலைஞ்சிது. மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறார். தன் இடையில் இருந்த வேட்டி அவன் கையில் இருக்குது. இப்போ அவர் நினைக்கிறாராம், இந்த வேட்டி மேலே நான் வச்ச ஆசை அல்லவா அவனை வந்து திருடனை ஆக்கிவிட்டது அப்படின்னு நினச்சாரான். இது எப்பேற்பட்ட மனநிலைங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தான் ஒரு பொருள் மேலே வைத்த பற்று இன்னொரு மனிதன் திருடனை ஆகிறதுக்கு காரணமாயிட்டுதே அப்படின்னு நினைக்கிறார். அப்படி நினச்ச அவர் யார் தெரியுமா? அவர் தான் மகாவீரர். இழந்துவிட்டேன் இழந்துவிட்டேங்கிறியே, நீ என்னத்தை கொண்டு வந்த இங்கே இழக்கிறதுக்கு? நீ என்னத்தை உண்டாக்குன இது அழிஞ்சுட்டுதுன்னு சொல்கிறதுக்கு? இது அவருடைய சிந்தனை. இன்றைக்கி நம்ம சிந்தனையெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஒருத்தன் நடுத்தெருவில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான். அந்த வழியாக வந்தவர் கேட்டார், ஏன்ப்பா அழற அப்படின்னு கேட்டார். 5 ரூபா சார், இந்த இடத்துல விழுந்துட்டுது, ரொம்ப நேரமாக தேடுறேன், கிடைக்காது போல இருக்கு அப்படின்னா. எப்போ தொலைஞ்சிது அப்படின்னு கேட்டார். அது எனக்கு தெரியாது சார், பணத்தை தொலைச்சவன் தேடி பார்த்துட்டு போயிட்டான், நான் அவனுக்கு பின்னாடி தேட வந்தவன் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் தேட ஆரம்பித்தானா.
1: இதுவரை நாம் கேட்டது என்று ஒரு தகவல் வழங்கியவர் திரு தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: தமிழ்எஃப்எம் 102.3 மனதில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: தமிழ்எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, இது விபத் பாரதி. தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேரம் 8:02 ஆகுது. நாம கேட்டுட்டு இருக்கிறது நீ கோரினால் நிகழ்ச்சியினை. மீண்டும் உங்களோட இணைவதில் மகிழ்ச்சி. நாம இப்ப என்ன நிகழ்ச்சி கேட்க போறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நீ கோரினால் தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய நிகழ்ச்சி. நேயர்களை என்று புதுமை படைக்கும் நமது விபத் பாரதி தமிழ் பண்பலை புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டுமா? ஸோ வாங்க நாம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்.
2: நீ கோரினால்

0: நீ போரினாய்.
1: Yes, who is it?
2: Don.
3: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இட டான்
2: டான் டான்.

நீ கோரி நாள் நிகழ்ச்சியில் இப்போ நாம் என்ன பேச போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து சரி நம்ம நினச்ச நேரம் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எல்லாருக்குமே, எனக்கு இது இப்போ கிடச்சிருந்துருக்கணும் அது அப்போ கிடச்சிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அது ஒரு டிசைட் பண்ணி வச்சுருக்கோம், இது இப்போ தான் இவங்களுக்கு சேரணும் இல்லை சேரவே கூடாது அப்படிங்கிற ஒரு பல விஷயங்கள் வந்து லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் நினச்ச ஒரு விஷயம் எனக்கு வந்து கிடைக்காது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து இதெல்லாம் இனிமேல் நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு டைம் தாண்டி இதுக்கு மேலே இது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற முடிவு வரும்போது அது அழகாக நம்ம கையில் வந்து உட்காரும். அப்போ நினப்போம், இது என்ன இது, நாம் நினைக்கும் போது இது நமக்கு கிடைக்கல, ஆனால் இப்போ வந்து இது கிடச்சிருக்குதே, சரி பரவாயில்ல இது இன்னும் பெட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் ஒன்று வரும் தெரியுமா. என்னங்க சொல்கிறீங்க புரியல அப்படின்றீங்களா, ஒரு டைலாக் சொல்லுவோம் இல்லையா, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தது அப்படின்னு ஒரு டைலாக் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். எனக்கு இது லேட்டாக வந்தது தாமதமாக வந்தது ஆனாலும் எனக்கு பெஸ்ட்டாக கிடச்சிது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக நடந்திருக்கும். அந்த மாதிரி தாமதமாக உங்களுக்கு கிடைச்சாலும் சிறப்பாக கிடச்சிது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் என்ன, அது உங்கள் லைஃப்பில் என்ன நடந்தது அப்படிங்கிறத இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். இது நீ கோரினால் சரி ஓகே என்ன அப்படி கிடச்சிது அப்படின்னு யோசிக்கிறது உங்களுக்கு டைம் வேணுமா, யோசிச்சுட்டே இருங்க. இந்த பாடலை கேட்டுட்டு நம்ம வந்துடலாம். ஸ்டே டியூன்ட், இது விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: ஒரு சூப்பரான சாங் நாம் கேட்டு ரசித்த திருமதி பழனிச்சாமி அப்படிங்கிற படத்திற்காக அந்த பாடல் கேட்டும் எஸ்பி பாலசுப்ரமணியம் மின்மினி குழுவினருடன் பாடியது வாலி எழுதிய பாடல் இளையராஜாவின் இசையில் கேட்டு ரசித்தோம். இந்த மாதிரி பாடலெலாம் கேட்கும்போது நமக்கே ஒரு உற்சாகம் வரும் இல்லையா? ஸோ வாங்க, என்ன தலைப்பு அப்படின்றதெல்லாம் இந்த மாதிரி கேட்கும்போது நம்ம மறத்தே போயிடுவோம். ஆனாலும் நம்ம இன்னைக்கு ஒரு நாள் நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் இணைப்பில் வந்து அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ண ரெடியாக இருக்காங்க. தாமதமாக கிடைத்தாலும் சிறப்பாக கிடைத்தது அப்படின்னு நீங்கள் எந்த விஷயத்த நினைக்கிறீங்களோ அதை வந்து எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்லேயும் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணலாம். ஆல்ரெடி பேசிய நேயர்கள் வந்து நாளைய நிகழ்ச்சிகளில் பங்கேற்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே பங்கேற்கணும் அப்படிங்கிற உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ நேயர்கள் வாங்க, புது நேயர்களுக்கு வழிவிடுங்க, பேசுவோம், கொண்டாடுவோம். இது மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அடுத்த நேயர் யார்? ஹலோ, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: கும்பகோணம் வட்டம் தாராசுரம் சமரசம்.
0: இன்றைக்கு நிகழ்ச்சிகள்ல நீங்க பங்கேற்றீங்களா?
1: கேட்டம்மா, உங்களுக்கு நல்ல மட்டும் இருக்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றி.
1: என் நண்பர் ஒருத்தர் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லியிருந்தாரு, ஒரு சுற்றுலா இடத்துக்கு.
0: சரி.
1: அவரு முடியாம ரொம்ப நாள தாமதம் போயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் திடீர்னு டிக்கெட் போட்டு ஊட்டிக்கு கூட்டு போய் சுத்தி காமிச்சு ரொம்ப முத முத ஊட்டி அப்பதான் பார்த்தேன்மாண்ணா.
0: முத முத அப்பதான் பாக்குறீங்க?
1: ஆமா, ரொம்ப சந்தோஷமா இருந்ததுமா. தாமதமா கிடைச்சாலும் நல்லா கிடைச்சது.
0: நல்லா கிடைச்சு, சிறப்பா பாத்துட்டு வந்தீங்க.
1: நிச்சயமா, நிச்சயமா.
0: சரி, ஓகே. லைஃப்ல ஃபுல்லா மறக்க முடியாததா இருக்கும்ல?

0: நிச்சயமா அது ரொம்ப மறக்க முடியாத சமாச்சாரம். நீங்க கேட்டவொடனே அதான் எனக்கு ஞாபகம் வந்தது,
1: டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. ஓகே சூப்பர், நன்றிங்க.
0: நன்றி நன்றி நன்றிமா.
1: நேரெல்லாம் வந்து அவங்களோட ஹாப்பியஸ்டான அந்த விஷயங்களை எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஹலோ வணக்கம்.
2: வணக்கம், பழைய வண்ணாரப்பேட்டை ஹரி.
1: பழைய வண்ணாரப்பேட்டை ஹரி சொல்லுங்க.
2: ஆமா
1: சொல்லுங்க. நீங்க ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க.
2: ஓகே இப்போ இப்போ பேசுங்க மேடம்.
1: இல்ல எனக்கு பேக்ல எக்கோ கேட்டுக்கிட்டே இருக்குது.
2: இப்போமா?
1: ஆமா
2: ஒரு நிமிஷம் மேடம்,
1: தள்ளி வந்துடுங்க, தயவு செய்து தள்ளி.
2: ஓகே இப்போ.
1: ஆ ஓகே சொல்லுங்க.
2: அதாவது மேடம், அப்பா வந்துட்டு ஒரு கவர்மெண்ட்ல அலாட் பண்ணி இடம் கொடுத்தாங்க. அதுக்கு வந்து என்ஓசி எல்லாம் வாங்கிட்டு சேல்ரிக்காக அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு வருஷம் அந்த அலையா அலைஞ்சு மேடம், ரொம்ப கஷ்டமா. போகும்போதுலாம் அப்ப வாங்க இப்ப வாங்க சொல்லி ரெண்டு வருஷம் மேல ஆயிடுச்சு. அதை அலைஞ்சி திரிஞ்சு வாங்கினதுக்கு அப்புறம் ஒரே வாரத்துல பட்டாம வந்துருச்சு.
1: ஒரே வாரத்துல
2: பட்டாம வந்துருச்சு.
1: ஓ லேண்ட் சம்பந்தமா? ஓகே.
2: ஆமா மேடம், அதுதான் ரொம்ப.
1: நன்றி நன்றி. வணக்கம். கும்பகோணம் மீனாட்சி சொல்லுங்க. இதே மாதிரி எல்லாரும் இருந்துட்டா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். சொல்லுங்க. என்னங்க நன்றி. ஹலோ வணக்கம். வணக்கம்
3: வணக்கம் மேடம், மன்னார்குடியிலிருந்து முருகையா பேசுறேன்.
1: மன்னார்குடி முருகையா சொல்லுங்க.
3: மேம், என்ன 6வது படிக்கின்ற போது என்னுடைய அப்பா வந்து நான் நோட்ஸ் கேட்டேன், அவங்க வந்து ரொம்ப நாள் வாங்கி தரேன் வாங்கி தரேன் வாங்கி தரேன்ட்டு வாங்கி கொடுக்கவே இல்லை.
1: வாங்கியே கொடுக்கலையா?
3: கொடுக்கல. அப்புறம் லாஸ்ட் பரீட்சைக்கு வரும்போதுதான், அதான் 6ஆம் வகுப்புல கோனார் தமிழ் உரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்ஸ் ஒன்று வாங்கி
1: கொடுத்தாங்க.
3: அந்த கடைக்கு அப்பதான் நான் போய் பாக்குறேன் முத முதன் கடையெல்லாம், அந்த பஜார் கடையெல்லாம் போய் முத முதன் என்ன ஃபாதர் அழைச்சி கொண்டு வந்து காமிக்கிறாரு, போய் இது இப்படிதான் அப்படின்ட்டு. அது ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. எங்க அம்மா அப்பாவை நான் வந்து மிஸ் பண்றேன்.
1: சரி ஓகே. அந்த புக் கையில கிடைக்கிறது புக்குன்றது கூட ஒரு எவ்வளவு ஒரு லேட் ஆகுது இல்ல?
3: அது அது அப்போ எனக்கு கிடைக்கல. அப்போ வந்து மண்தறையில தான் படிச்சேன் ஸ்கூல்ல. அப்ப எல்லாம் இப்ப நான் நிறைய ஷெட் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப நான் மண்தறையில படிச்சவன்
1: தான்.
3: பாக்கும்போது அது எனக்கு கிடைக்கவே இல்லை. அது இன்னும் ஞாபகத்துல இருக்குது,
1: அது கிடைக்கலன்ற விஷயமும் மைண்ட்ல இருக்குது.
3: அது ஆமா, அது இல்ல இல்ல, இறுதியாக ஏதோ ஒரு சின்னதா ஏதோ வாங்கி கொடுத்தாரு அவ்வளவுதான். மத்ததெல்லாம் ஒண்ணும் அது கிடையல.
1: சரி ஓகே நன்றி.
3: இதுவும் மறக்க முடியாது. ஓகே நன்றி.
1: நம்ம நேயர்கள்ட்டெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க ரொம்ப, அதாவது நம்ம வந்து பேசுறது அப்படின்றது ஒரு சென்சிட்டிவான விஷயம் தான். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சில நேரம் வேணாம் கிடைக்காது அப்படின்லாம் கூட விட்டுடுவோம். இது வேண்டாம், எனக்கு இது வேணவே வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு கூட நம்ம போயிடுவோம். இருந்தாலும் அந்த காலம் கணியணும் அப்படிங்கிற ஒரு மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். தாமதமாக கிடைத்தாலும் சிறப்பாக எனக்கு கிடைத்தது, எனக்கு அந்த விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு திருப்தியும் இருக்கும். சில பேருக்கு கிடைக்காமலும் போயிருக்கும். ஆனால் எல்லாமே மிஸ் ஆகும்னு சொல்ல முடியாது, எல்லாமே நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு பர்டிகுலராக ஒரு திருமணமாக இருக்கலாம், ஒரு வீடு வாங்குறது, அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் விஷயங்கள்லாம் நம்ம ஒரு 5 இயர்ஸில் 2 இயர்ஸ்லாம் பிளான் பண்ணியிருந்தாலும் அது பின்னாடி பின்னாடி தள்ளி போய்கிட்டே இருக்கும். அந்த காரணம் வந்து நமக்கு புரியாமல் இருக்கும். அப்படி என்ன தான் நம்ம பண்ணிட்டோம், ஏன் இது நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற நம்மளே நம்மளை வந்து ஒரு அங்கலாய்த்துக்கொள்வோம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னா ஷேர் பண்ணுங்கள். 2952085328389871. தாமதமாக கிடைத்தாலும் சிறப்பாக கிடைத்தது என்று நீங்கள் நினைக்கும் விஷயங்கள் என்ன? லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தது எனக்கு பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணலாம். நேரம் 8:15 நாற்பது நொடியாயிட்டிருக்கு. வாங்க அடுத்த பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். எந்த படத்திற்காக அந்த பாடல்னா, ரோஜா அப்படிங்கிற படத்திற்காக பாடல் கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடி, இது வைரம் திருதி பாடலுக்கு இசையே ரஹ்மான்.
4: ருக்குமணி ருக்குமணி அக்க பக்கம் எந்த சத்தம், காது ரெண்டும் கூசுதறி

ருக்குமணி ருக்குமணி அக்கம் பக்கம் என்ன சத்தம், காது ரெண்டும் கூசுதடி கண்டுபிடி என்ன சத்தம்.

0: ரோஜா அப்படிங்கிற படத்திற்கான சூப்பரான சாங் கேட்டு என்ஜாய் பண்ணோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினருடன் பாடியது வெறுமுத்து எழுதி பாடலுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான். இணைந்திருக்கின்றோம்.
1: நீ கோரினாய்

0: வணக்கம், நான் டி எல் தியாகராஜன். தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசை தென்றல் திருச்சி லோகநாதன் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: சூப்பரான பாடல்களோடு நாம தலைப்பு பேசிகிட்ருக்கோம். இது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. இந்த நம்பர்களில் நாம் வந்து பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கிறோம். ஸோ வாங்க தொடர்ந்து பேசலாம். நாம் இணைஞ்சிருக்கிறது நீ கோரினால், தாமதமாக கிடைத்தாலும் சிறப்பாக கிடைத்தது அப்படின்னு ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னாக்கா அதெல்லாம் என்ன அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் லைஃப்பில் என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்லலாம். 2952085328389871. தாமதமாக கிடைத்தாலும் சிறப்பாக கிடைத்தது என்று நீங்கள் நினைக்கும் விஷயங்கள் வாங்க இணைப்பில் வாங்க பங்கேற்கலாம். புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு விடுமாறு கேட்டுக்கிறோம். ஹலோ, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, வணக்கம். ஓகே, நேயர்களாக வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம். ஃபேஸ்புக் பேஜில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நேயர்கள் அவங்களோட பதிவுகள்லாம் போட்டிருக்கிறாங்க. யார் யாரெல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதே நம்ம நேயர்கள் இணைப்பில் படிச்சுட்டு வந்துடலாம். நடராஜன் சுப்பையா புத்தகரம் நிகழ்ச்சியில் தலைப்பு மிக அருமை சகோதரி அப்படின்னு போட்டு ஓகே சூப்பர்னு போட்டிருக்காங்க. விக்னேஷ் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஹார்ட்டின் மாதிரி அனுப்பிச்சிருக்கிறாங்க. குமரன் கும்பகோணம்லேருந்து இனி இரவு வணக்கம் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடியிலேருந்து பாலசுப்ரமணியம் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. பொன்னேரியிலேருந்து கலீல் அகமத் தலைப்பு அருமை, பாடல்கள் அருமை, நேர்களின் பேச்சு அதைவிட அருமை அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பொன்னியம்மன் மேட வண்ணை கணேசன் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம், நான் பலமுறை முயற்சி பண்ணி சொந்தமாக ஒரு கார் வாங்கலாம்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என்னால் வாங்க முடியலை. 2017 என் மகன் கார் வாங்கி கொடுத்து விட்டார். சென்னையில் வாடகை வீட்டில் வெகு நாட்களாக இருந்தேன். தற்போது 1:2 வீடு சிறப்பாக சொந்தமாக வாங்கிவிட்டேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. மாதவரம் வீரராகவன், நீ கோரினால் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். விரும்பும் நிகழ்வு தாமதமாக அங்கீகாரம் கிடைத்தாலும் திருப்தி தந்து மகிழ்வூட்டு கல்லூரி நாட்களில் எனது கவிதைக்கு கிடைத்த பாராட்டு பரிசு அப்படின்னு போட்டிருக்காங்க. பொன்னியம்மன் மேட வண்ணை கணேசன், நான் படித்து விட்டேன், எங்கெங்கோ வேலைக்கு அலைந்தேன். சுமார் 4 வருடங்கள் கழித்து தான் கடைசியாக தாமதமாக ரயில்வே பணியில் சேர்ந்தேன். அப்போது நினைத்தேன், லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்ட்டாக கிடைச்சது அப்படின்னு நான் பெருமைப்பட்டேன். நினைவுபடுத்தியதற்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரேம்நாத் அப்படிங்கிற நேர் கோயம்புத்தூர்லேருந்து வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. நீ கோரினால் நிகழ்ச்சிக்கு பதில் எங்கள் குடும்பத்திற்கு கிடைத்த மழலி செல்வங்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமத், எங்கள் சொந்தக்காரங்க பெங்களூரில் இருக்காங்க, வாங்க வாங்க, ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க, ரொம்ப நாள் கழித்து சமீபத்தில் போனேன், எதிர்பார்த்து பார்த்து நினைவு வந்தது அப்படின்னு சொல்லி உங்களிடம் பங்கேற்றுக்கிறேன், ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. சரி, நம்ம நேயர் இணைப்பு அடுத்து யார் வரா? ஹலோ, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வேதாரண்யபட்டம் கருப்பம்புளம் தெற்கில் இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா மேடம்?
1: சூப்பரா இருக்கும், சொல்லுங்க.
2: அதாவது நான் வந்து ஸ்கூல்ல படிக்கும் போது மேடம் ஹீரோ பேனா வாங்கி
1: கேட்டேன்.
2: அந்த ஹீரோ பேனா எனக்கு பிடிக்கும். அப்பா
1: ஒரே ட்ரெண்டிங்ல இருந்த பேனால ரொம்ப நாள் எல்லாரோட
2: பாக்கெட்ல குத்திக்கிட்டு போனா அது ஒரு ஸ்டைலா இருக்கும், நல்லா எழுதுறதுக்கும் நல்லா

0: இருக்கும். அத வாங்கி கேட்டா ரொம்ப நாள் சென்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் சென்று வாங்கி கொடுத்தாங்க.
1: 6 மாதங்கள்.
0: ஆமா, அது வந்து இன்னைக்கு எனக்கு நினைவு இருக்கிறது. அடுத்தது கல்லூரியில படிக்கும் போது என்னுடைய நண்பர்கிட்ட சொன்ன, தம்பி ஒரு பயில் தேவைப்படுது, எங்கேயாவது கிடைச்சா வாங்கி கொடுப்பா அப்படின்னா, அவர் வந்து எனக்காக ஒரு தேடி பிடிச்சி நல்ல ஒரு நல்ல ஃபைல் மேடம், அது இன்னமும்
1: வச்சிருக்கேன். அதாவது பேனா ஃபைல் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கும். அவங்க பீரியடில் அந்த ஒரு பேனாவுக்கு யாருமே இப்போதைக்கு சொன்னால் அந்த இன்றைய குழந்தைகள் நம்ப மாட்டாங்க. ஒரு பேனாவுக்கு இவ்வளோ நாள் நாங்கள் வெயிட் பண்ணோம், ஒரு புக்குக்கு வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறத அந்த ஏற்றுக்கிற மனநிலையில் கூட அவங்களானா வெயிட் பண்ணவங்களுக்கு அது ஒரு கண்டிப்பான ஒரு ரிமெம்பரபிளாக இருந்திருக்கும். அதை சில பேர் இன்னும் பாதுகாத்துட்டு கூட இருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: நான் ரெட்டிஸ்ல ஹேட் பாஷா ஜெய் புலிஷா. அப்துல் மேடம் இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் சார், சொல்லுங்க.
2: அதாவது மேடம், எங்க ஃபேமிலியோட 21 பேர் கொண்ட குடும்பம் ஃபேமிலி மேடம். நாங்க டூர் போனோம்னு கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமா, அதாவது நான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் நிறைய வாட்டி, வருஷம் வருஷம் போயிடுவேன். ஆனா எல்லாரும் சேர்த்து ஒரு 21 வருஷமா நாங்க பிளான் போறோம், நடக்கே மாட்டேங்குது. அதாவது தள்ளி தள்ளி தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது. ஏன்னா அவரு வந்தா, இவரு வரல, இவரு வந்தா உடம்பு சரி அப்படின்னே தள்ளிக்கினே இருந்தது. அடுத்த மாசம் 24ஆம் தேதி நாங்க எல்லாம் டிக்கெட் புக் பண்ண மாட்டோம், 21 பேரும். ஆமா மேடம், அடுத்த மாசம் 24ஆம் தேதி கிளம்புறோம். 21 பேர் நாங்க இது போறோம். இது பல வருஷத்துக்கு அப்புறம் நினைவேறிய எங்களுக்கு ஆசை நினைக்கிறேன் மேடம். இது பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஆசை நிறைவேறி இருக்குது. நீங்க அந்த தலைப்பு கொடுத்ததுக்கும் இதுக்கும் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன்
1: மேடம். சரி, ஓகே, நன்றி.
2: நன்றி, நன்றி மேடம்.
1: எல்லாருமே அவங்களோட கருத்துக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, வாங்க, நம்ம அடுத்த ஒரு பாடல் கேட்டுட்டு வந்தெல்லாம். இது விவத் பாரதி, தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: மன்னன் அப்படிங்கிற படத்திற்காக சூப்பரான அந்த சாங்கை நாம கேட்டிருச்சும். எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வரலதா பாடியது, வாலி அவங்க எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா. சூப்பரான சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்குறோம். இது பவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நீ கோரினால் கேட்டுட்ருக்குறோம்.
1: நீ கோரினால்
0: ஓகே. நேயர்களா, இணைப்பில் நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கிறாங்க, தொடர்ந்து பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்மா. வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க.
2: வியாசர்பாடியில இருந்து பேசுறேம்மா, போஜராஜன்.
0: போஜராஜன் வியாசர்பாடி, சொல்லுங்க.
2: அம்மா, நான் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலம்மா. வயசு 68 ஆகுதும்மா.
0: சரி,
2: எதிர்பார்த்து எதுவுமே நடக்காம போயிடுச்சும்மா.
0: அப்படிங்களா, நன்மைக்காகவே நினைச்சுக்கலாம். சரி, நன்றி இணைப்பில் வந்ததற்கு.
2: ரொம்ப
0: வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ, நேயர்கள் தயவுசெய்து இணைப்பு கிடைத்தா பேசுங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். யாருங்க?
3: அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் முனியமுத்து பேசுறேன் மேடம்.
0: உங்க பெயர் புரியலங்கய்யா.
3: முனியமுத்து.
0: முனியமுத்து.
3: முனியமுத்து.
0: சரி, சொல்லுங்க.
3: நம்ம எங்க ஐயா எங்க அப்பா இருக்கும்போது ஒரு 2004 ஒரு பாசவட்டவனையில ஒரு மனக்கட்டு பிரச்சனை இருந்தது. அது எங்க அப்பா இருந்தாலும் அந்த இடத்த நான் விடாம, அப்புறம் அந்த இடத்துக்கு தேவையான பொருள் என்னவோ கொள்ளைய கொடுத்துட்டு அந்த இடத்த வாங்கி இப்ப நாங்க வீடு கட்டிட்டோம். அது ஒரு மன திருப்தி. 20 ஆண்டு கழிச்சு அந்த இடத்த நான் தக்க வச்சேன்.
0: 20 ஆண்டுகள் போராட்டத்திற்கு பின் அதுவும் கைக்கு வந்திருக்குது
3: அந்த இடம். ஆமா, ஆமா, வாங்கிட்டோம்.
0: சரி, ஓகே, நன்றி.
4: வணக்கம்.
0: ஹலோ, இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
4: கோயம்பேடு ராமகிருஷ்ணன் மேடம்.
0: கோயம்பேடு ராமகிருஷ்ணன், சொல்லுங்க.
4: எனக்கு வந்து செல்போன் வாங்குறது ரொம்ப லேட் ஆயிடுச்சு மேடம்.
0: செல்போன் வாங்குறது
4: செல்போன் தான் வச்சிருந்தேன். சின்ன செல்போன் தான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் பெரிய செல்போன் வாங்கினுட்டு கொஞ்சம் லேட் ஆச்சு. அது வாங்கும்போது இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா அதுல எல்லாமே பாத்துக்கிற மாதிரி இருக்கு.
0: நன்றி. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம். யார் பேசுறீங்க?
5: தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலம், மீனா சுவாமிநாதன்.
0: மீனா சுவாமிநாதன், சொல்லுங்க.
5: ஆமாமா, சொல்லுங்க.

0: ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு.
1: சரிங்க, நன்றி.
0: அதனால கொஞ்சம் என்ன தலைப்பு கொடுத்துருக்கீங்க? இந்த வயசுல
1: தலைப்பெல்லாம் வந்துட்டு கேட்க கூடாது. தலைப்பு வந்து தாமதமாக கிடைச்சாலும் சிறப்பா கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயம் என்னன்றதான் கேக்குறோம்.
0: அந்த என் பையனை படிச்ச வச்சிருந்தா எனக்கு வந்து இப்ப அறுபது வயசுக்கு மேல ஆயிடுச்சு. இந்த அறுபது வயசுக்கும் பையனை படிக்க வச்சு ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி நினைச்சது நடந்துச்சு. ஆனா
1: நடந்துட்டு
0: பெரிய பையன் நல்லா படிக்க வச்சு வேலையில இருக்காப்ல, சின்ன பையன் சென்னையில் ஒரு ஆடிட்டர் லெவல்ல இருக்காப்ல.
1: சரி, ஓகே,
0: ரொம்ப மன மகிழ்ச்சிமா.
1: சரி, நன்றி.
0: நன்றிமா.
1: ஹலோ, வணக்கம்.
2: அன்பு அன்பு சகோதரிக்கு வணக்கம்.
1: வணக்கம், யார் சொல்றீங்க?
2: அரியலூர் மாவட்டம் வாடியங்காவல் NS கொளஞ்சநாதன்.
1: சொல்லுங்க.
2: எனக்கு தாங்க சொன்ன கிடைச்சதுன்னு நேயர் சொன்ன போனவே செல்போன் பாத்தீங்கன்னா வாங்கின ஒண்ணு. அடுத்து இன்னொரு நேயர் சொன்ன கருத்து எனக்கு தெரிஞ்சிச்சு. 35 வருஷம் கழிச்சு நாங்க இருக்கக்கூடிய இடத்த நிலைநிறுத்தணுமா, அதுதான் எனக்கு பெரிய ஒரு பொக்கிஷம், ஒரு மகிழ்ச்சி.
1: அது மனை சார்ந்த விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே ரொம்ப இதுவா இருக்கு இல்ல?
2: ஆமா, 35 வருஷம் 40 வருஷம் இந்த வீட்டுல வந்து நாங்க 200 வருஷமா இருக்கோம். எங்க தாத்தா
1: தலைமுறைகளாக இருக்கின்றீங்க.
2: ஆமா, 3வது தலைமுறை வந்து இப்ப 4வது தலைமுறை என் பையன் வந்துதான் இந்த இடத்த நிலநிறுத்துற மாதிரி ஆச்சுமா வாடிங்க அவ்வளவு நாங்க இருக்க போறீங்க.
1: சரிங்க, ஓகே ஓகே,
2: நன்றி.
1: வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: சேலம் மாவட்டம் ஆத்தூர் பெரியசாமி பேசுறேன் மேடம்.
1: ஆத்தூர் பெரியசாமி, இதுக்கு முன்னாடி பேசுனீங்களா?
3: இல்ல மேடம், நான் வந்து 14வது மேடம்.
1: சரி சொல்லுங்க.
3: நம்ம ராமேஸ்வரம் போய் நம்ம அத்திரம சமையல் எல்லாம் பார்த்தோம் மேடம். நம்ம நாளைக்கு
1: நினைவு மண்டபம் பாத்தீங்க?
3: ஆமா, நினைவு மண்டபம் பார்த்தா அந்த இத தனிச்சு கொடி அதெல்லாம் பார்த்தா ஒரு இதை கண்காட்சி மாதிரி மேடம்.
1: எவ்வளவு நாள் ஆச்சு இது திட்டமிட்டு உங்களுக்கு போறதுக்கு?
3: எனக்கு 56 வயசு ஆகுது மேடம். இப்பதான் நான் இப்ப போன வருஷம் போய் பார்த்தேன் மேடம்.
1: இப்பதான் உங்களுக்கு பார்க்க வாய்ப்பு கிடைச்சது.
3: ஆமா, அதே மாதிரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இப்ப சமீபத்தை போய் பார்த்தேன் மேடம்.
1: சரி, ஓகே, நன்றி.
3: நன்றி மேடம்.
1: வணக்கம்
4: மேடம். வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
4: சத்யநாராயணன் கோயம்புத்தூர் பேசுறேன் மேடம்.
1: சத்யநாராயணன் கோயம்புத்தூர், சொல்லுங்க.
4: ஆமா மேடம், அதான் லேட்டஸ்ட் வந்தது பாத்தீங்கன்னா என்னுடைய டிரான்ஸ்பர் ஆர்டர் தான் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்ததுதான். ஏன்னா என்னுடைய மனைவி வந்து சென்னையில பணி புரிஞ்சாங்க, நான் கோயம்புத்தூர்ல பணி புரிஞ்சிட்டு இருந்தேன்.
1: இங்க நீங்க உங்க மாறி மாறி இருந்தீங்களா?
4: ஆமா, ரெண்டு திருவனத்துல மாறி மாறி இருந்தோம். அப்புறம் எப்படியோ டிரான்ஸ்பர் வாங்கி நாங்க வந்து லேட்டா 4-5 வருஷம் லேட் ஆகி வந்தாலும் லேட்டஸ்டா வந்த மாதிரி எனக்கு கிடைச்சது பெரிய பாக்கியமா இருந்தது. வேலையை விட்டுட்டு வந்துட நாங்க சொன்ன அந்த மாதிரி எல்லாம் பண்ணாத கொஞ்சம் பொறுமையா காத்துட்டு இருந்தா எப்படி டிரான்ஸ்பர் வாங்கிட்டாங்க வந்துடுவேன் மாதிரி. ஏன்னா அரசு பணியில இருந்தாங்க, நான் பிரைவேட்ல இருந்தேன். ஏன்னா அதனால சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி வச்சு எப்படியோ நாங்க டிரான்ஸ்பர் வாங்கி சென்னைக்கு வந்தது எனக்கு பெரிய பாக்கியம்.
1: சரி, ஓகே, நன்றி.
4: நன்றி மேடம்.
1: ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் இருக்குது கண்டிப்பா, ஆனா எல்லாருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியுது. சரி, தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாடல் கேட்டெல்லாம் மனோ குழுவினருடன் பாடிய பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. ஸ்டே டியூன்ட்.

திருடா திருடா அப்படிங்கிற திரைப்படத்திற்காக நாம் அந்த சூப்பரான பாடலை கேட்டு ரசித்தோம். நீ கோரி நாள் நிகழ்ச்சியில் நிறைய நேயர்கள் வந்து ஃபேஸ்புக் பேஜில் அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. நாம் கேட்ட பாடல் மனோ குழுவினருடன் பாடியது இசை ஏ.ஆர். ரஹ்மான், பாடல் ஆசிரியர் வைரமுத்து.

நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழ் பொங்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் உங்க சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

குரசைவாக்கம் சுந்தரராஜன் அவங்க நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. பன்னீர்செல்வம் அப்படிங்கிற நேர் செங்கல்பட்டுலேருந்து எவ்வளவோ சுற்றுலா சென்றிருந்தாலும் அது எல்லாமே ஆன்மீக சுற்றுலாவை மட்டுமே இருந்தது. 2 வருடங்களுக்கு முன்னர் ஏற்காடு சென்றது தான், தாமதமாக சென்றிருந்தாலும் வித்தியாசமான அனுபவமாக இருந்தது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, கருணாநிதி வீரவணல்லூர் இவங்களாம் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. நாகர்கோவிலேருந்து மந்திரமூர்த்தி, நான் பியூசி பரீட்சை நல்லா எழுதின ஒரு சப்ஜெக்ட், மிக குறைந்த மதிப்பெண்கள் தாங்க எனக்கு கிட்டுச்சு, உடனே மறுகூட்டலுக்கு விண்ணப்பம் செய்து பணமும் கட்டிட்டேன். அப்புறம் நான் எழுதியபடி 98 அப்படிங்கிற மார்க் லிஸ்டில் பதிவானது. இதுவே தலைப்பு கேட்ட இந்த அனுபவம், நன்றி தோழியவர்களே அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நாகர்கோவிலேருந்து மந்திரமூர்த்தி, ஆந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் நிகழ்ச்சிக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. பிரபாகரன் அப்படிங்கிற நேயர் 1996 வந்து நான் வந்து கனவு கண்ட தாத்தாவின் தொழில், பெற்றோர் மறுத்தும் மனதில் வைத்த தொழில், 25 ஆண்டு அனுபவத்தை கொண்டு இன்று குறு தொழில் சிறு நிறுவனமாக நான் அன்று பொறுப்பேற்றிருந்தால் இந்த பக்கமும் வந்திருக்காது. பொதுத்துறையில் கற்ற நிர்வாகம், பொறுமை, அனுபவம்லாம் இதெல்லாம் எனக்கு சேர்ந்து இன்றைக்கு தொழிலை சிறப்பாக உதவியாக இருக்கிறது. உயர்த்துவதற்கு தாத்தா விதைத்து தந்தை வளர்த்து நான் படை

0: நடைகின்றேன் இன்று அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ரங்கராஜன் தியாகராய நகர்லேருந்து தித்திக்கும் நேயரவு வணக்கம். நிகழ்ச்சிக்கு அருமையாக உள்ளது வாழ்த்துக்கள். நேயர்களின் தலைப்புக்கு ஏற்றவாறு பேசுவது அருமை. ஒவ்வொரு வாரம் நீ கொரோனா தலைப்பு சபாஷ் போட வைக்கின்றது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நன்றி. ரவி அம்பத்தூர் வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. பொன்னேரி கலீல் அகமது ரோஜா பாட்டு, அந்த ரோஜா படத்தோட பாட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. புரசைவாக்கம் சௌந்தரராஜன், தாமதமாக கிடைத்தது சிறிய வீடு தான், ஆனால் தலைப்பு எனக்கு ஞாபகப்படுத்தும்படி இருந்தது அப்படின்னு போட்டிருக்காங்க. புரசைவாக்கம் சௌந்தரராஜன், ராமகிருஷ்ணன் கோவிந்தராஜன் அவங்களும் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்கிறாங்க. ரெடில் சையத் பாஷா, நிகழ்ச்சி புதுமை அருமைன்னு போட்டிருக்கிறாங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ், நாங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். மன்னன் பட பாடல் சூப்பர் மேடம் அப்படின்னு போட்டிருக்காங்க. புவனகிரியிலிருந்து சுமதி பாபு இனி இரவு வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. இன்பா இலக்கியா அப்படிங்கிறவங்க வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. வலங்கை மாநிலேருந்து ஆட்டோ துரை அப்படிங்கிறவங்க, நல்ல நல்ல பாடல்கள், நல்ல நல்ல அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நேயர்களை கேட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்க கூடவே சேர்ந்து நாமும் கேட்டுட்ருக்குறோம். நேயர்களோட அனுபவங்களையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து யார் வர போகிறா இணைப்பில் அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுறாங்க. ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் மேடம், இளைஞர்லேருந்து சண்முகத்தில் பேசுகிறேன் மேடம்.
0: எங்கே இருந்துங்க?
1: எனக்கு வந்து நான் வந்து கடை வச்சிருக்கேன் மேடம்.
0: சார் உங்க குரல் தெளிவா கேட்கல, உங்க பெயர் மறுபடியும் சொல்லுங்க.
1: சண்முகத்துறை எழில் நகர் இருந்து பேசுறேன்.
0: எழில் நகர் சொல்லுங்க.
1: அதாவது நான் கடை வச்சிருக்கிறேன். கடை வச்சிருக்கும் போது ஒருத்தர் வந்து கம்பெனிக்காரங்க வந்து ப்ராடக்ட் வந்து அட்வர்டைசன்காக வந்து வெளியே ஒரு 6 மாசம் தொங்க போட்டா அவங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும் அப்படின்னா. ஹலோ
0: கேக்குது கேக்குது சொல்லுங்க.
1: அதனால நான் வந்துட்டு டெய்லி பால் மாறாத வரைக்கும் ஒரு 6 மாசம் வரைக்கும் தொங்க போட்டு வச்சிருந்தா கடைக்காரங்க எல்லாம் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஏமாத்த போறாங்க அப்படின்னாங்க. நான் வந்து ரொம்ப நம்பிக்கையோட நான் வந்துகிட்டு எடுத்து வெளியே அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுனால சரி வெளியில் தொங்க போடுறது நைட்ல எடுத்து வைக்கிறோமோ அந்த பாருங்க. கம்பெனி கேட்ட இன்னைக்கு வர கண்டிப்பா கொண்டு வந்து தரா வர்றோம் அப்படின்னு ஒரு 2-3 மாசம் முன்னால கேட்டதுக்கு சொன்னாங்க. அந்த டைம் முடிஞ்சு போச்சா இன்னும் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு. சரி நான் பொறுமையா இருந்து எனக்கு இருந்தாலும் நமக்கு கண்டிப்பா வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருந்தேன் மேடம். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நான் வந்து எனக்கு சர்ப்ரைஸ் மாதிரி ஒரு பொருள் கொண்டு வந்து கொடுத்தாரு, ஒரு 12 பொருள் மேடம். என்னால எனக்கு மறக்கவே முடியாது, நானே ஸ்ட்ராங்கா சொன்னாயிட்டேன். அந்த பொருள் வந்து எனக்கு திடீர்னு வர ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயி போச்சு.
0: சரி ஓகே, நன்றி
1: நன்றி நன்றி மேடம்.
0: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. வணக்கம்.
2: ஹலோ
0: ஹலோ வணக்கம்.
2: ஹலோ மேடம்
0: வணக்கம், கேக்குதுங்க?
2: நான் அரசின்பள்ளி இருந்து ஈஸ்வரி பேசுறேன்.
0: எந்த இடம்?
2: வேதாரண்யம் வட்டம் மேடம்.
0: வேதாரண்யம்ல இருந்து
2: ஈஸ்வரி பேசுறேன்.
0: ஈஸ்வரி சொல்லுங்க.
2: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோங்க. உங்க குரல் வந்து ரொம்ப மெலிதா கேக்குன்றது, அதனால நீங்க கொஞ்சம் சத்தமா பேசுனீங்கன்னா எங்களுக்கு தெளிவா கேக்கும்.
2: சரி மேடம் சரி மேடம்
0: சொல்லுங்க.
2: என்னைய பொறுத்தளவுக்கு மேடம் எந்த விஷயத்திலயும் அவசரப்படக்கூடாது.
0: அவசரப்படக்கூடாது, சரி.
2: பொறுமையா இருக்கணும். ஆனா நான் பொறுமையா இருந்ததுனால எல்லாமே நல்ல விதமா தான் மேடம் முடிஞ்சிருக்கு.
0: பொறுமையினால உங்களுக்கு பலன் கிடைச்சிருக்கு.
2: கண்டிப்பா மேடம்.
0: சரி,
2: எல்லாருமே பொறுமையை வந்து கையாளணும் மேடம்.
0: நம்ம உடனே ஒரு விஷயம் வேணும்னா உடனே நடக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது.
2: எதிர்பார்க்கக்கூடாது, அது வந்து தவறாதான் மேடம் முடியும்.
0: பதட்டமா செய்தா தவறாகிவிடும் இல்லையா?
2: ஆமாம் மேடம் கண்டிப்பா.
0: சரி, பொறுமையா இருக்கிறது நல்லது.
2: கண்டிப்பா மேடம்.
0: சரி ஓகே நன்றி.
2: தேங்க்யூ மேடம்,
0: ரொம்ப அழகா சொன்னாங்க. வணக்கம். ஹலோ வணக்கம்.
3: மன்னார்குடியிலிருந்து ஜெயந்தி பேசுறேன்.
0: மன்னார்குடியிலிருந்து ஜெயந்தி சொல்லுங்க.
3: வேளாங்கண்ணிக்கு மதம் முதல்ல போனோம் குடும்பத்தோட, ரொம்ப நாள ஆசை.
0: போனீங்களா?
3: போனோம்.
0: போயிட்டு வந்துட்டீங்க?
3: போயிட்டு வந்துட்டோம். அந்த ஆசை ரொம்ப நாளா இருந்திருக்கு.
0: பெஸ்டா இருந்ததா? டிராவலிங் ஈஸியா இருந்ததா?
3: ஈஸியா இருந்தது. ட்ரெயின்ல போகணும்னு ஒரு ஆசை.
0: ட்ரெயின்ல போறதுக்கு உங்களுக்கு அது பக்கம் தானே? அந்த உங்க ஊர்ல இருந்து அது ரொம்ப பக்கம் தானே? அது
3: பக்கம் தான், அது போக முடியாம ரொம்ப நாளா இருந்தது.
0: பக்கத்துல இருந்து போக முடியல.
3: அது நிறைவேறிச்சு.
0: சரி ஓகே நன்றி.
3: நன்றி.
0: நம்ம சின்ன விஷயம்னு நினைக்கிறோம், சரி பக்கத்துல தானே இருக்கு அப்படின்னாலும் அதுவும் கடந்து போகும்போது ஒரு ஆசை ஏக்கமா மாறிடுது. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்மா, நலமா இருக்கீங்களா? திருநெல்வேலி மாவட்டம் வீரனூர் கருணாநிதிமா.
0: சொல்லுங்க.
4: அதாவதுமா நான் 2000 ஒரு அரசு துறைக்கு வேலைக்கு போனேன். கிடைக்கும் கிடைக்கும் நினைச்சேன், வேலை கிடைச்சதுமா. 2006 திருமணம்.

0: நடந்தது. எனது மனைவி தூத்துக்குடி மாவட்டம் பக்கம் கொடியங்குளம் அருகே லட்சியம்பத ஊரு. எனக்கு 2006 கல்யாணம் முடிஞ்சு எனக்கு 2026 எனது பையன் தமிழ் செல்வன் கல்லூரி 3 படிக்கிறார். எனது மகள் மதிவதனி கல்லூரி 3 படிக்கிறார். ஒரு நல்ல நிலைமையில இருக்க வாய்ப்பு கிடைச்சது.
1: நன்றி. நம்ம வந்து தலைப்பு சார்ந்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம தாமதமாக கிடைச்சது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் திருநெல்வேலி மாவட்டம் கொக்கரோளத்திலிருந்து தனபால் பேசுறேன் மேம்.
1: தனபால்.
2: எஸ் மேம், ஆக்சுவலா நான் வந்து நான் ஒரு வாலிபால் பிளேயர். நான் ஒரு 3 ஸ்டேட் டீம்ல விளையாடணும்னு 3 ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணி ஆவலோட
1: விளையாண்டேன்.
2: இனிமே கிடைக்காது அப்படின்னு 4 போய் நான் செலக்ஷன் ட்ரையல் காரணம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆள கேப்டனா செலக்ட்
1: பண்ணிட்டாங்க.
2: அது வந்து ரியலாவே அந்த இடத்துல ஆல் இண்டியால போய் இட் வாஸ் கேப்டனா 1986 40 பேக் ஸ்டில் ஐ ஹேவ் த கோல்டன் மெமரி. ஆமா,
1: அந்த 3 தாமதமானாலும் சிறப்பா கிடைச்சது.
2: 3
1: சரி, ஓகே. சரி,
2: நன்றி.
1: வணக்கம்.
3: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேடம், தஞ்சை மாவட்டம் திருபுவனத்திலிருந்து உதயா மேடம்.
1: உதயா, திருபுவனம், சொல்லுங்க.
3: ஆமா மேடம்,
1: நிறைய நேயர்கள் இந்த பகுதியில இருந்து கால் பண்றாங்கல்ல.
3: ஆமா, எங்க பல்கம் வந்து என்ன பண்ண, கும்பகோணம் ஒளிபரப்பு மேடம். பொதுவாகவே நாங்கெல்லாம் வானொலி பெரிய செங்கல் விட வானொலி வெறியர்கள் சொல்லலாம் மேடம். வீட்டுக்கு 3 இருக்கும் மேடம்.
1: வீட்டுக்கு 3?
3: ஆமா, கொல்ல பக்கத்துல ஒண்ணு இருக்கும், அடுப்பாங்கல்ல ஒண்ணு இருக்கும், ஹால்ல ஒண்ணு இருக்கும். அதிகமா தொலைக்காட்சி நாங்க வந்து விரும்புறது கிடையாது, அதிகமா வானொலி தான். அது நீங்க வந்து ஹோட்டல்ல போனாலும் சரிதான், ஆட்டோல போனாலும் சரிதான், ஒரு பாபா சாப் போனாலும் சரிதான், எங்க போனாலுமே வானொலி வந்து ஓடி.
1: நீங்க என்ன வேலை செய்றீங்க ஐயா?
3: நாங்க வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சிருக்கோம் மேடம். திருபுவனத்துல ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சிருக்கீங்க? டூவீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சிருக்கோம்.
1: சரி,
3: அனைத்து கடைகளையும் பாத்தீங்கன்னா உங்களுடைய குரல் எல்லாம் ஓங்கி ஒழிச்சுக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா டெல்டா மாவட்டம் பூரா இப்ப இந்த கும்பகோண பண்பல் வந்த பிறகு துல்லியமா கேக்குது மேடம்.
1: அப்படிங்களா? நன்றி.
3: உங்களுடைய குரல் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்வீட் என்ன சொல்றது அத அப்படி.
1: சரி, புரிகின்றது எனக்கு அந்த மகிழ்ச்சி. சரி, நீங்க தலைப்பு பத்தி பேசுங்க.
3: தலைப்பு வந்துடும் மேடம். நான் ஒரு புத்தக பிரியன் மேடம்.
1: புத்தக பிரியன்.
3: நிறைய புத்தகங்கள் வாசிச்சிருந்தாலும் நான் சுவாசிக்காத புத்தகம் ஒண்ணு இருந்ததுன்னா அது சத்திய சோதனை மகாத்மா காந்தியடிகளுடைய புத்தகம் தான். அந்த புத்தகத்தை சுவாசிப்பதற்கு என்னுடைய நண்பர் ஒரு கிட்டத்தட்ட 3 முடி கொடுத்தாரு மேடம். என்ன படிக்க சொல்லி பாருங்க மேடம், எனக்கு காலதாமதமா அந்த சத்திய சோதனை கிடைச்சது.
1: சத்திய சோதனை என்றாலே காலதாமதமாகும் போல இருக்குல்ல. சரி,
3: உண்மையிலேயே அந்த சத்திய சோதனை புத்தகத்தை இத்தனை வருஷம் படிக்காம ஏன் இழந்தோம் அப்படிங்கிற உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு மேடம். அந்த பாத புத்தகங்கள்லாம் படிக்க படிக்க படிக்க நம்ம எவ்வளவு தெரிஞ்சுக்கணுங்கிறது அது கடல் போல பறந்து விரிந்து போயிட்டே இருக்கு
1: மேடம்.
3: நமக்கு திசை காட்டியா இருக்கு மேடம்.
1: சரிங்க, உங்ககிட்ட பேசினதுல ரொம்ப மகிழ்ச்சி.
3: ஓகேங்களா?
1: நன்றி.
3: நன்றி மேடம்.
1: அதாவது டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் நாங்கள் கேட்டுட்ருக்குறோம், ரசிச்சிட்ருக்கோம். இவங்க சொன்னதில் எனக்கு ஒரு புதுசாக என்னென்னா, நான் ஹாலில் வச்சுருப்பேன், ரேடியோவில் வச்சுருப்பேன், கொல்ல பக்கம் வச்சுருப்பேன் அப்படின்னாங்க. இந்த ஐடியா கூட புதுசாக இருக்குது. ஏன்னா ரேடியோ தூக்கிக்கிட்டே சில பேர்லாம் அலைவாங்க, இங்கே வரலாம் அங்கே வரலன்னு. 3 வச்சுட்டா பிரச்சனை இல்லை, நான் நம்ம போகிற இடத்துலலாம் இருக்குன்னு கேட்கும்போது நமக்குலாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ஹலோ, வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
4: திருவாரூர் வட்டம் தேவரூர்லேருந்து ஆட்டோ திவானசங்கர் பேசுகிறேன்.
1: சொல்லுங்கள்.
4: நான் வந்து 2017 வந்து ஒரு ஆட்டோ வாங்கினேன் மேடம். அதுல தாத்தா பேரும் அப்பா பேரும் போட்டு என் மகள் பேரை போட்டு அந்த வண்டி ஓட்டிட்டு
1: இருக்கேன்
4: மேடம். ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாவும்
1: இருக்கேன்.
4: பண்பலையில நான் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம்.
1: சரிங்க, நன்றி.
4: நன்றி மேடம்.
1: ஸோ நேயர்கள் எல்லாமே தாமதமாக எனக்கு கிடைச்சாலும் சிறப்பாக கிடைச்சிது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அனுபவமாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. நிறைய நேயர்கள் வணக்கம் வாழ்த்துக்கள்லாம் போட்டிருக்காங்க. சரி, எல்லாருமே கேட்டு ரசி இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ தாமதம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எனக்கு எல்லாமே லேட் ஆகுது அப்படிங்கிறத விட நமக்கு அது பெஸ்ட்டாக டிசைன் ஆகுது. நேச்சர் நமக்கு அதை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்தாலும் இன்னும் பர்ஃபெக்டாக நமக்கு அது கொடுக்க காத்துக்கிட்டு

இருக்குது அப்படிங்கிற ஒரு அழகான விஷயம் வந்து இன்றைக்கு நிகழ்ச்சி மூலமாக நேயர்கள் மூலமாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ உங்களுக்கும் ஒரு விஷயம் நடக்கலைன்னு நினைக்கிறீங்களா, கவலையப்படாதீங்க, அது வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கான டைம் எடுத்துக்குது அப்படின்னு வந்து நம்ம கண்டிப்பாக மனசால் நம்பவும், தாமதமாக கிடைத்தாலும் சிறப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்றைய நிகழ்ச்சியில் இந்த தலைப்பு நம்ம வந்து இப்போ பேசி முடிக்கிறோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல் அப்படிங்கிறது மனோ மின்மினி பாடியது, புலமைப்பித்தன் எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா. எந்த படத்துலேருந்து அப்படின்னா தாலாட்டு அப்படிங்கிற படத்திற்காக கேட்டு ரசிக்கலாம். ஸோ நம்மளோட எண்ணங்களும் கண்ணோட்டங்களும் மாறியிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரியான சிந்தனைகள் இருக்கா, தயவு செய்து மாற்றிக்கோங்க. நம்மளோட உழைப்புக்கும் முயற்சிக்கும் என்றைக்குமே உண்டு அப்படிங்கிறது இன்றைய ஷோ மூலமாக நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய நேர்களும் புரிஞ்சிட்ருப்பாங்க. ஸோ இந்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய நீ

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 9:01. இப்பொழுது கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள். ஆகாஷ்வாணி.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: இவை அனைத்தும் தான் அங்கே இருப்பதன் காரணமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அருள்மொழிவர்மன் உணர்ந்து கொண்டார். ஆகையால் இங்கே மறைந்திருந்து இப்படி பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமா? அது தனக்கு விருப்பமில்லை என்று ஆச்சாரிய பிக்ஷுவிடம் அவன் தெரிவித்துக் கொண்டிருந்தான். அதற்கு ஆச்சாரிய பிக்ஷு, மகாபாரதத்திலே பாண்டவர்களே கூட ஓராண்டு காலம் வரை அஜ்ஞாதவாசம் வாழ்ந்தார்களே, அது தவறாக இல்லையே? அப்போது தர்மபுத்திரர் சத்தியத்துக்கு மாறாக நடந்தார் என்று யாராவது சொல்ல முடியுமா என்று கேள்வி கேட்க, அதற்கு அருள்மொழிவர்மன், குருதேவரே, தங்கள் அறிவுத்திறனும் விவாதத்திறனும் அபாரமானவை என்பதை அறிவேன். தங்களுடன் தர்க்கம் செய்து என்னால் வெல்ல முடியாது. ஆனாலும் ஒன்றை சொல்லுகிறேன். பஞ்சபாண்டவர்கள் மறைந்திருக்க வேண்டியது அவர்கள் ஏற்றுக்கொண்ட சூழ் காரணமாக அவசியமாயிருந்தது. எனக்கு அப்படி அவசியம் ஒன்றுமில்லை. என் விரோதிகளை பற்றி சொல்லுகிறீர்கள். எனக்கு அப்படிப்பட்ட விரோதிகள் யார்? எதற்காக என்னை அவர்கள் விரோதிக்க வேண்டும்? எனக்கோ ராஜ்யம் ஆளுவதில் சிறிதும் ஆசையில்லை. இதையெல்லாம் நான் வெளியிட்டு சொல்லி, அப்படி யாராவது எனக்கு விரோதிகள் இருந்தாலும் அவர்களையும் சிநேகிதர்கள் ஆக்கிக் கொள்வேன். என்னால் உங்களுக்கு தொந்தரவும் இல்லாமல் போகும். மக்களும் நான் உயிரோடு இருப்பது அறிந்து ஏதேனும் திருப்தி அடைந்துவதாயிருந்தால் அடையட்டுமே. அதில் யாருக்கு என்ன நஷ்டம்? இளவரசே, தாங்கள் சொல்லுவதெல்லாம் உண்மையே. தங்களுடைய நிலைமையில் நானும் அவ்விதமே எண்ணி நடந்து கொள்வேன். ஆனால் அதற்கு தடையாக நிற்பது தங்கள் திருச்சகோதரி குந்தவை பிராட்டிக்கு நாங்கள் கொடுத்திருக்கும் வாக்குறுதிதான். பழையாறை இளைய பிராட்டியைப் போன்ற அறிவில் சிறந்த மாதரசி சோழகுலத்தில் தோன்றியதில்லை. தாங்களே பலமுறை சொல்லியிருக்கிறீர்கள். வேறு எந்த ராஜகுலத்திலும் தோன்றியதில்லை என்பதே என் கருத்து. அவர் தாம் செய்தி அனுப்பும் வரையில் தங்களை இங்கே வைத்து பாதுகாக்கும்படி சொல்லிவிட்டு சென்றார். முக்கியமான காரணம் இன்றி அவர் அவ்விதம் சொல்லியிருக்க மாட்டார். சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் குடும்பத்துக்கு விரோதமாக சோழ நாட்டு சிற்றரசர்கள் பலர் சதி செய்வதாக நாடெல்லாம் பேச்சாக இருந்து வருகிறது. மற்றொரு பக்கத்தில் பாண்டிய நாட்டைச் சேர்ந்த சிலர் இரகசிய சதிவேலை செய்து வருவதாகவும் பேசிக் கொள்ளுகிறார்கள். அந்த கூட்டத்தாருக்கு இந்த புத்த விகாரத்திலுள்ள நாங்கள் உதவி செய்கிறோமோ என்று எண்ணித்தான் ஜனங்கள் ஆத்திரமடைந்து வாசலில் வந்து கூடியிருக்கின்றார்கள். இந்த நிலைமையில் தாங்கள் வெளியேறி மக்களின் முன்னிலையில் தங்களை வெளிப்படுத்திக் கொள்வது உசிதமான காரியமா? யோசியுங்கள். அதை காட்டிலும் தங்களை பாதுகாக்கும் முயற்சியில் எங்களுக்கெல்லாம் ஏதேனும் சங்கடம் நேர்ந்தால் நேரட்டுமே. அதற்கு நாங்கள் ஒரு நாளும் பின்வாங்கப் போவதில்லை. இவ்வாறு தலைமை பிக்ஷு சொல்லிக் கொண்டிருந்த போது இன்னொரு இளம் சன்னியாசி அங்கே பரபரப்புடன் வந்தார்.
1: சுவாமி, நிலைமை மிஞ்சி போய்விட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்து நின்று இளவரசரை பார்க்க வேண்டும் என்று கூச்சல் இடுகிறார்கள். இளவரசர் இங்கே இல்லை என்று நாங்கள் எவ்வளவு சொல்லியும் பயனில்லை. நாங்களே விகாரத்துக்குள் வந்து சோதித்து பார்க்க வேண்டும் என்று கூச்சல் இடுகிறார்கள். அவர்களுக்கு நாம் ஏதாவது ஒரு வழி சொல்லாவிட்டால் பலாத்காரமாக உள்ளே புகுந்து விடுவார்கள் போலிருக்கிறது என்றார்.
0: அவர்களுக்கு நாம் என்ன வழி சொல்ல முடியும்? புத்த பகவான் அவர்களுடைய மனத்தை மாற்ற ஏதேனும் வழி கூறினால்தான் உண்டு என்றார் தலைமை பிக்ஷு.
1: இளவரசர் அப்போது, குருதேவரே, எனக்கு ஒரு வழி தோன்றுகிறது. கருணை கூர்ந்து கேட்க வேண்டும். தங்கள் சீடர்கள் நான் இங்கே இல்லை என்று ஜனங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இனி நான் ஜனங்களின் முன்னிலையில் போய் நின்றால் தங்கள் சீடர்களின் வாக்கை பொய்யாக்கியதாகும். அதனால் ஒருவேளை ஜனங்களின் முருகாவேசம் அதிகமானாலும் ஆகலாம் என்றார்.
0: நிச்சயமாக ஆகியே தீரும். அதன் பலனை நாங்கள் அனுபவிக்க வேண்டியதுதான் என்றார் பிக்ஷு.
1: அதை காட்டிலும் தங்கள் சீடர்களுடைய வாக்கை நான் மெய்யாக்கி விடுகிறேன்.
0: இளவரசே, தங்களால் கூட அது முடியாத காரியம் என்று நினைக்கிறேன். இவர்கள் சொன்னது சொன்னதுதானே, அதை எப்படி இனி மெய்யாக்க முடியும்?
1: அதற்கு வழி இருக்கிறது. ஜனங்கள் இந்த விகாரத்துக்குள் புகுவதற்குள்ளே நான் இங்கிருந்து போய்விடலாம் அல்லவா?
0: ஆஹா, எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அத்தகைய பாவச் செயலை நாங்கள் செய்ய வேண்டுமா? தங்களை வெளியேற்ற வேண்டுமா?
1: குருதேவரே, இதில் பாவமும் இல்லை பழியும் இல்லை. இங்கிருந்து அரைக்காத தூரத்தில் ஆனைமங்கலத்தில் சோழ மாளிகை இருக்கிறது. அன்றைக்கு என் சகோதரியை பார்க்கச் சென்றபடி இப்போதும் உடனே கால்வாய் வழியாக அங்கே போய்விடுகிறேன்.

சூடாமணி விஹாரத்தின் சுற்றுப்புறங்களில் ஆயிரக்கணக்கான மக்களின் கூக்குரல் ஒலி கணத்துக்கு கணம் அதிகமாகிக் கொண்டே வந்தது.

0: பிறகு சௌகரியமான போது திரும்பி வந்து விட்டால் போகிறது என்று சொன்னார் இளவரசர். ஆச்சாரிய பிக்ஷுவுக்கு இளவரசர் கூறிய அந்த யோசனை பிடித்ததாகத்தான் தோன்றியது.
1: ஆம் ஆம், அப்படி செய்தால் தங்களை உடனே வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியமில்லாமல் போகும். தங்கள் தமக்கையின் கருத்தையும் நிறைவேற்றியது ஆகும். ஆனால் கால்வாய் விகாரத்திலிருந்து வெளியேறும் இடத்திலும் ஜனங்கள் நிற்கலாமல்லவா? அவர்கள் படகில் தாங்கள் போவதை பார்க்கக்கூடுமே என்றார்.
2: குருதேவரே, அதற்கு ஒரு உபாயம் செய்ய முடியும். கூட்டத்தில் உள்ளவர்களில் யாரேனும் ஒருவன் விகாரத்துக்குள் வந்து தேடி பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லுவோம்
0: என்றார் இளம்பிக்ஷு. ஒருவன் வந்து பார்த்தால் போதாதா? அவன் வெளியிலே சென்று மற்றவர்களிடமும் சொல்ல மாட்டானா என்றார் குரு.
2: அவனை இங்கே கொஞ்சம் தாமதப்படுத்தி வைத்திருந்தால் அதற்குள் இருட்டிவிடும். இளவரசர் வெளியேற சௌகரியமாய் இருக்கும். அது மட்டுமல்ல, சீக்கிரத்தில் ஒரு பெரும் புயல் அடிக்கலாம் என்பதற்கு அறிகுறிகள் தென்படுகின்றன. இங்கிருந்து பார்க்கும் போதே கடல் அலைகள் மலை போல எழுகின்றன. கடலின் ஆரவாரமும் அதிகமாகி வருகிறது. புத்த பகவானுடைய கருணை அப்படி இருக்கிறதோ என்னமோ. பெரும் புயல் அடித்து நம்முடைய இந்த சங்கடம் தீர வேண்டும் என்பது பகவானுடைய சித்தமோ என்னமோ என்று கூறினார் இளம் பிக்ஷு.
0: அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம். நம்முடைய சங்கடம் தீருவதற்காக கடல் கொந்தளித்து பெரும் புயல் வர வேண்டுமா என்றார் குரு.
3: சுவாமி, தங்கள் சீடர் சொல்லும் வழியை பரீட்சித்து பார்க்கலாம் என்று எனக்கும் தோன்றுகிறது.
0: உள்ளே ஒரு தனி மனிதன் மட்டும் வந்தால் ஒருவேளை அவனிடம் நான் பேசி அவன் மனத்தை மாற்றுவது சாத்தியமாகலாம் என்றார் இளவரசர்.
1: அந்த யோசனையும் என் மனத்தில் இருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்பு கோடிக்கரையிலிருந்து ஒரு படகோட்டியும் அவன் மனையாளும் விகாரத்தின் வாசலில் வந்து இளவரசரை பற்றி விசாரித்தார்கள். இளவரசர் இங்கேதான் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். படகோட்டியின் மனையாள் பெருங்கூச்சல் போட்டாள்.
0: ஆஹா, அப்படிப்பட்ட படகோட்டியார், அவன் பெயர் என்னவென்று தெரியுமா என்றார் இளவரசர்.
1: ஆம், தன் பெயர் முருகையன் என்று சொன்னான். கோடிக்கரை தியாகவிடங்கர் மகன் என்று கூறினான்.
0: அவன் எனக்கு நன்கு தெரிந்தவன். என் விருப்பத்துக்கு விரோதமாக எதுவும் செய்ய மாட்டான். அவனை ஏன் என்னிடம் அழைத்து வரவில்லை?
1: அவன் பெண்டாட்டியினால் நமது ரகசியத்தை காப்பாற்ற முடியாது என்று எண்ணினோம். இப்போது அவனும் அவன் மனையாளும் மக்கள் கூட்டத்தில் இருக்கின்றார்கள்.
0: பழம் நழுவி பாலில் விழுந்தது போலாயிற்று. படகோட்டி முருகையனை மெதுவாக இங்கே அழைத்து வந்து விடுங்கள். நான் இட்ட கோட்டை அவன் தாண்டவே மாட்டான். இருட்டிய பிறகு திரும்பி வந்து அவனே என்னை படகில் ஏற்றி ஆனைமங்கலத்து சோழ மாளிகைக்கு அழைத்துப் போய்விடுவான் என்றார் இளவரசர்.
3: ஆச்சாரிய பிக்ஷு,
1: இளவரசரே, இந்த காலத்தில் யாரையும் பூரணமாக நம்பிவிடுவதற்கில்லை. இந்த படகோட்டியும் அவனது மனையாளும் தான் 2 நாளாக இந்த பட்டினத்தில் தங்களை பற்றிய வதந்திகளை பரப்பியிருக்க வேண்டும் என்று கருதுகிறேன்.
0: அப்படியே இருந்தாலும் அதனால் பாதகமில்லை. எப்படியும் யாரேனும் ஒருவனை விகாரத்துக்குள் அழைத்து வர வேண்டும் அல்லவா?
1: அவன் கொஞ்சம் பெண்டாட்டி சொல்லுகிறபடி ஆடுகிறவன்தான்.
0: ஆனாலும் என் விருப்பத்துக்கு மாறாக மனையாள் சொல்வதை கூட கேட்க மாட்டான். முடியுமானால் அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார் இளவரசர்.
3: ஆச்சாரிய பிக்ஷுவின் சம்மதத்துடன் இளைய பிக்ஷு வெளியேறினார்.
0: அவர் சென்ற சிறிது நேரத்துக்கெல்லாம் பெரிய பிக்ஷு,
4: இளவரசே, என் மனம் ஏனோ நிம்மதியாகவே இல்லை. நானும் வெளியிலே சென்று பார்த்து வருகிறேன். ஜனங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கிறது என்பதை நேரில் சென்று பார்த்து அறிந்து வருகிறேன். என்னுடைய பிசகினால் இந்த புராதனமான சூடாமணி விகாரத்துக்கும் கேடு வரக்கூடாது, தங்களுக்கும் தீங்கு எதுவும் நேரக்கூடாது என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றார்.
5: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
6: முருகையன் என்கிற பெயரை கேட்டதும் அவன் எனக்கு நன்கு தெரிந்தவன்னு அருள்மொழிவர்மர் சொன்னார் அல்லவா? பணத்தாசையால சதிகாரர்களான ரவிதாசனுக்கும் தேவராளனுக்கும் உதவியிருந்தவன் தன் தமையன் முருகையனுங்கிறத பொன்னியின் செல்வருக்கு பூங்குழலி ரொம்ப வருத்தத்தோடு தெரிவித்தது நேயர்களுக்கு நினைவிருக்கும். சற்றைக்கெல்லாம் உன் தமையனை பற்றி கவலைப்படாதே, நான் பார்த்து கொள்கிறேன்னு அவர் சொன்னதையும் நினைவில் வச்சுப்போம். இந்த பகுதியில் விளக்கம் தேவைப்படுற சில சொற்களை ஆராயலாம். அபாரம், இதில் பாரம் என்பது கரை, அபாரம் கரை கடந்த ஒன்று, அதாவது எல்லையற்ற

0: அது அளவற்றது, வியக்கத்தக்கது. இதை ஒட்டிய சொல் பாராவாரம், கரை காண முடியாத கடல். இதில் வாரம் என்பது கடல், அலை, கரை இதையெல்லாம் உள்ளடக்கியது. நாகைப்பட்டினத்து விடங்கர், அதாவது இருந்து ஆடும் பெருமான் சுந்தர விடங்க தியாகர் சோமாஸ்கந்தமூர்த்தி, ரத்ன சிம்மாசனத்தில் அமர்ந்து ஆடும் நடனம் பாராவார தரங்க நடனம். இத வீசி நடனம்னு குறிப்பிடுவது உண்டு. வீசி என்றால் அலை. கடல் அலைகள் மேலே எழும்பி விழுவது போன்ற அசைவு. அடுத்து பஞ்ச பாண்டவர்களின் அஜ்ஞாதவாசம் பற்றி. நிச்சயமற்ற முடிவை நம்பி மதிப்புமிக்க பொருள்களை பந்தயமா கட்டி விளையாடுற அபாயகரமான விளையாட்டு சூதாட்டம். முதல் சூதாட்டத்தோட நிறுத்திக்காம துரியோதனனும் சகுனியும் இணைஞ்சு பண்ணின சூழ்ச்சியால பாண்டவர்கள் மறு சூதாட்டத்துல ஈடுபட நேர்ந்துடுச்சு. நிபந்தனை, தோல்வி அடையிறவங்க 12 ஆண்டுகள் வனவாசம், 1 ஆண்டு அஜ்ஞாதவாசம் மேற்கொள்ளணும். அஜ்ஞாதவாசத்தின் போது கண்டுபிடிக்கப்பட்டா மறுபடியும் 12 ஆண்டுகள் வனவாசம். மறு சூதாட்டத்திலும் பாண்டவர்கள் தோல்வி. ஞா என்கிற வேர் சொல்ல ஏற்கனவே பார்த்தோம். ஞாத அறிந்த, அஜ்ஞாத அறியாத, மறைவான. அஜ்ஞாதவாசம் இன்னார்னு பிறர் அறியாதபடி மறைஞ்சு வாழ்வது. நிலைமை மிஞ்சி போவது. மிஞ்சி என்பது மீறுவது, மீதியாவது ஆகிய பொருள்களை கொண்டது. இளம் சந்நியாசி மக்களின் பொறுமை கட்டுக்கு அடங்காம போய்கிட்டிருப்பதை அப்படி சொன்னார். மிஞ்சுவது எஞ்சுவது ரெண்டுமே மீதி இருப்பதை குறிப்பிட்டாலும், மிஞ்சுவதுன்னா அளவுக்கு அதிகமாக எஞ்சி விடுதல், எஞ்சுவது திட்டமிட்டபடி மீதம் இருப்பது. தாக்கப்பட்டு முகத்துல ரத்தம் வழிஞ்சுகிட்டு இருந்த நிலையிலையும் உன் மாமன் மகளும் பெரியம்மாவும் படகுல ஏறி எங்கே புறப்புட்டாங்கன்னு சேந்தன் அமுதனை கேட்ட ராக்கம்மா இப்ப விஹாரத்துக்கு வெளியே நிக்கிறா. என்ன நடக்க போகுதோ?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நாம் இதுவரை கேட்டது பொன்னியின் செல்வங்கள்.

நான் இசையமைப்பாளன் ரமேஷ் விநாயகம் பேசுகிறேன். நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.

0: கட்டுப்பாடு.
1: ஏய், நிறுத்து நிறுத்து நிறுத்து, சிட்டுக்குருவிக்கு கட்டுப்பாடு இல்ல, சிட்டுக்குருவிக்கே தட்டுப்பாடா இருக்குது. நீ வேற, சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடா, பாட்டு வேற பாடிட்டு இருக்கற.
0: ஏன் காசியக்கா இப்படி சொல்ற?
1: ஆமா, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல வீட்டு வாசல் வரைக்கும் வந்தது, அப்பா காலத்துல வயல் வரைக்கும் வந்துச்சு, நம்ம காலத்துல எங்கேயோ ஒரு ஊர்ல வந்ததா சொல்லிக்கிறாங்க. இனிமே நம்ம பிள்ளைங்க அத ஜூல கூட பாக்க முடியுமான்னு தெரியல. நானே அந்த யோசிச்சுட்டு இருக்கிறேன்.
0: புரியுது. என்ன செய்யலாம்? செல்போன் டவர், விண்டுமில்லு, இப்படி எங்க பார்த்தாலும் கரண்ட் மரமா மாறி போன பிறகு அந்த குருவிகளுக்கு ஏதுமா வீடும் ஊரும்.
1: இத சொல்ற நீயே முதல்ல செல்போனை பயன்படுத்துறத குறைச்சிருக்கியா? சிட்டுக்குருவி மட்டும் இல்லப்பா, எத்தனையோ விலங்குகளையும் பறவைகளையும் நாம இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறோம். ஏதோ நல்லா பாதுகாக்கிறதா நாம நினைச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அதனுடைய இயல்புல இருந்து நாம அதை மாத்திட்டு இருக்கோம் தெரியுமா? என்னைக்காவது கொஞ்சம் யோசிச்சு பாத்துருக்கமா?
0: நல்லா புரிஞ்சிருச்சு. இனிமே யோசிச்சிருவோம், செஞ்சிருவோம்.

0: இரவின் அமைதியில்
1: இதயம் எழுதும்
0: இசை கவிதை
1: என் இனிய
0: பொன்னிலாவே.
2: மீண்டும் இணைகின்றோம். நாம் இணையவிருப்பது என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில். இந்த மாதிரி நிகழ்ச்சியில் நாம் பாடல்கள் கேட்கும்போது, பாடல்கள் என்றாலே ஆனந்தம்தான். அதுவும் என் இனிய பொன்னிலாவி நிகழ்ச்சியில் இதமான இந்த இரவு நேரத்தில் நம்ம வேலைகள்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு மெலோடியான பாடல் கேட்கும்பொழுது நம்ம மனசை அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் மிதக்கும் இல்லையா? இதோ இந்த பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அன்பை சொல்லித்தான் தெரிய வேண்டுமா? சொன்னால்தான் புரிந்து கொள்ளாத இடத்தில் நாம் என்னதான் செய்ய முடியும்? காத்திருத்தல் தானே அவசியம். அந்த அன்பு புரியும் பொழுது அதன் ஆனந்தத்தின் எல்லைதான் ஏது?

பத்ரி அப்படிங்கிற படத்திற்காக சுப்ரானா அந்த பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். ஸ்ரீனிவாஸ் சுனிதா பாடியது, பழனிபாரதி எழுதிய பாடல், இசை ரமண கோகுலா. பாடல்கள் கேட்டுட்ருக்கிறோம் என்னிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காத்திருத்தல் சுகமானதுதான். அந்த காத்திருத்தலை தாண்டி வேண்டிக்கொன்று ஒரு மலர் கைகளில் வந்து சேருமா? சேர்ந்த பின் அதன் வாசத்தை நுகரும் பொழுது அதன் இனிமையை சொல்லத்தான் வேண்டுமா?

கற்பனைகள் நாளும் நிலவை போல் வளர்ந்து கொண்டிருக்க, தவிப்பும் அதனோடு சேர்ந்து வளர்ந்து கொண்டிருக்க, என்றைக்குத்தான் தனியுமோ இந்த தாகம் என்று பாடல் காத்திருப்பின் உச்சமாக வந்தது. நாம் கேட்ட அந்த பாடல் அமராவதி அப்படிங்கிற படத்திற்காக கேட்டு ரசித்தோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. வைரமுத்து எழுதிய பாடலுக்கு இசை பாலபாரதி. அடுத்ததாக நாம் கேட்க போகிற பாடல்

ஞாபகம் என்ற ஒற்றை சொல்லாய் இருந்தாலும் அந்த பெயரை சொல்லும்போதே பல கோடி ஞாபகங்கள் நெஞ்சில் வந்து போவது போல். அத்தனை இனிமை. டும் டும் டும் அப்படிங்கிற படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் சாதனாசர்கம் பாடிய பாடல் கேட்டும். நாமத்துக்குமார் எழுதிய பாடலுக்கு இசை கார்த்திக் ராஜா.

பேஜ்லேயும் நிறைய நேர்கள் வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. பாபு முல்லக்காடு இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் நிகழ்ச்சி பாடல்கள் அருமை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம் பாடல்கள்லாம் அருமையாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. வீரராகவன் மாதவரம்லேருந்து மெல்லிய இசைத்தரும் மூலம் மனதில் பதிந்த பொன்னிலா இரவு நேர பூபால பாடல்கள் நேயர்களின் இனிமை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற நேயர் தேனி மாவட்டத்திலேருந்து வணக்கம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. ஸோ நேயர்கள்லாம் பாடல்கள் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, நாமும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்ல வேண்டுமா என்ன, சொல்லாமல் புரிந்தால்தான் என்ன, சொன்னால் மட்டும் பௌருமா, சொல்லியும் சொல்லாமல் தொட்டும் தொடாமல் அந்த சொல் வந்து சேர்ந்தால் எப்படி இருக்கும்?

எதை கொடுத்து எதை எடுத்தாய், மின்னலை கொட்டி என்னை எப்படி மாற்றினாய், எனக்கே தெரியவில்லை என்று வந்த பாடல் சொல்லாமல் தொட்டுச் செல்லும் அந்த தென்றலின் விடை தெரியவில்லை ஆனாலும் இனிமை தெரிந்தது. தீனா அப்படிங்கிற படத்திற்காக ஹரிஹரன் பாடிய பாடல் கேட்டோம். விஜய் யுவன் சங்கர்

0: ராஜாவின் இசையில் இடம்பெற்றது அந்த பாடல். நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
0: என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய பாடல், பிறப்பு என்பதே அதிசயம்தான், இப்படி பிறந்தது என்னை கொல்லவா வெல்லவா.

முகமது அஸ்லாம் ஜெய்ஸ்ரீ பாடிய பாடல் கேட்டு வைரமு தேதி பாடலுக்கு இசை சிவா சி. லவ் டுடே அப்படிங்கிற படத்திற்காக அந்த இனிமையான பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். இந்த மாதிரியான பாடல்கள்லாம் கேட்கும்பொழுது நம் மனம் எத்தனை கவலைகள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி அந்த பாடலை ரசிக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு புதிய புத்துணர்வு பிறக்கும் அல்லவா? பாடல்கள் என்றாலே நமக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடியது தான். அடுத்து வரக்கூடிய பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. பிறப்புக்கு அர்த்தம் தேடி அலைந்தது அந்த பாடல். அந்த பிறப்பில் எத்தனை மோதல், அந்த மோதலின் பின்வரும் உணர்வு என்னவோ.

எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலை கேட்டோம். பூச்சூடவா அப்படிங்கிற படத்திற்காக பழனி பாரதி எழுதி சிற்பியின் இசையில் கேட்டு ரசித்தோம் அந்த பாடலை. அந்த மின்னல் தாக்கியதிலிருந்து மீண்டாலும் இந்த மின்னலை தாங்க முடியுமா?

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலை நாம் கேட்டு ரசித்தோம். பழனிபாரதி எழுதிய பாடல், இசை மனோஜ் பட்னாகர். இடம்பெற்ற திரைப்படம் என்றென்றும் காதல்.
1: இரவின் அமைதியில்
2: இதயம் எழுதும்
1: இசை கவிதை
2: என் இனிய
1: பொன் நிலாவே.
0: நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியினை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10:01. நாம் இணைந்திருக்கின்றோம் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிச்சுக்கிட்டுக்கிறோம் நேர்களே. இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. வாட்ஸ்அப் மூலமாக நேயர்கள் வந்து அவங்களோட பாடல் தேர்வுகள் அனுப்பலாம். 9444001023 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எந்த படம், எந்த பாடல், உங்கள் பெயர், ஊர், அதை வந்து டைப் பண்ணி அனுப்புங்க. நேற்றைய தினம், அதற்கு முன்தினம் பங்கேற்ற நேயர்கள் நாளை அல்லது நாளை மறுநாள் நிகழ்ச்சிகளே உங்கள் தேர்வுகளை அனுப்பலாம். மீண்டும் நம்பர் சொல்லிடுறேன், வாட்ஸ்அப் நம்பர் 9444001023, 9444001023. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் பெயர், ஊர் அப்படிங்கிறத தெளிவாக டைப் பண்ணி அனுப்புங்க. படம், எந்த படம் அப்படிங்கிறதும், எந்த பாடல், கரெக்டாக அந்த படத்தோட பாடல் அனுப்புங்க, மாற்றி அனுப்பாதீங்க, டைப் பண்ணி அனுப்புங்க. ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம் 10:00 முதல் 11:00 வரை. சரி, இப்போ நாம் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

0: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: Yes, who is it?
2: Don.
3: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு இதான்.
4: ஓகே, நாம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முதல் பாடலை யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கந்தசாமி அப்படிங்கிற நேயர் வேடசந்தூர்லேருந்து பாடல் கேட்டிருக்கிறாங்க. சின்ன ஜெமீன் படத்திற்காக ஒரு மந்தாரப்பூ அப்படிங்கிற பாடல் ஒளிபரப்பு மாதிரி கேட்டிருக்காங்க. மனு சித்ரா பாடியது அந்த பாடலை நிகழ்ச்சி துவக்கமான பாடலாக நாம் இப்போ கேட்டு ரசிக்கலாம். சின்ன ஜெமீன் படத்திலிருந்து வரக்கூடிய பாடல், இளையராஜாவின் இசையில் வாலி எழுதிய பாடல்.

இனிமையான அந்த பாடல் கேட்டோம். மனோஜ் சித்ரா பாடியது, இளையராஜாவின் இசையில் வாலி அவங்க எழுதிய பாடல் கேட்டோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கிறோம். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க மருதாச்சலம் அப்படிங்கிற நேயர், கீழ்களத்தூர் ராணிப்பேட்டை மாவட்டத்திலேருந்து கேட்டிருக்காங்க. புன்னகை மன்னன் படத்திற்காக சிங்களத்து சின்ன குயிலி அப்படிங்கிற பாடல் தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா பாடியது, இசை இளையராஜா.

0: பிங்க.
1: புன்னகை மன்னன் அந்த படத்திற்காக நாம் அந்த பாடல் கேட்டு எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியது. சூப்பரான சாங்ஸ் எல்லாம் நேயர்கள் தேர்ந்தெடுத்து கேட்டுட்ருக்கிறாங்க, நாமளும் அதிலேருந்து தேர்ந்தெடுத்து கொடுத்துட்ருக்கோம். 9444001023 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களோட பதிவுகளை வந்து முழுமையாக பதிவிடும்படி நாம் கேட்டுக்கிறோம். ஏன்னா நிறைய நேயர்கள் வந்து அவங்க பெயர் மட்டும் குறிப்பிடுறாங்க, ஊர் குறிப்பிடலை. சில நேயர்கள் பாடல் குறிப்பிடுறாங்க, அவங்களோட பெயர்களையும் ஊர் பெயரையும் குறிப்பிடாமல் விட்டுடுறாங்க. அதனால் நாங்கள் மீண்டும் கேட்டுக்கிறோம், உங்களோட பதிவுகள் போடும்போது பெயர், உங்களோட ஃபுல் பேர், ஊர் எந்த ஊர் அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்புங்க. படம் எந்த படம் அப்படிங்கிறத தெளிவாக டைப் பண்ண மாதிரி கேட்டுக்கிறோம். அந்த படத்துலேருந்து அந்த பாடலையும் நீங்கள் கொடுக்கும்பொழுது தான் நம்மளால் முழுமையான பாடல் வந்து உங்களுக்கு நம்ம செலக்ட் பண்ணால் கூட கொடுக்க முடியும். நிறைய நேயர்கள் வந்து பெயர் குறிப்பிடாமல் ஊர் குறிப்பிடாமல் விட்டுடுறீங்க. அந்த மாதிரி இல்லாமல் பெயர், ஊர், எந்த படம், எந்த பாடல் அப்படிங்கிறத முழுவதுமாக டைப் பண்ணி அனுப்பும்பொழுது நமக்கு பாடல் ஒளிபரப்புவது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பதிவு போடும்போது முழுசாக கம்ப்ளீட்டாக போடுங்க. 9444001023 9444001023. நேரம் 10:14 ஆயிட்டிருக்குது. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நாம் இணைஞ்சிருக்கிறோம். இது
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

0: நாங்க சுபா பேசுறோம்.
1: நாங்க சுபா பேசுறோம்.
0: 102.3 விகித பாரதி தமிழ் பண்பலையில
1: பலவிதமான வாழ்க்கை அனுபவங்கள் கிடைக்கும், சுவாரஸ்யங்கள் இருக்கும். ஆனால் நீங்க கேளுங்க, ரசியுங்க.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் கேட்டுருக்குறோம். 9444-00102-3 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் பேர், ஊர், எந்த படம், இந்த பாடல் அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்புங்க. ஓகே, அடுத்த பாடல் நம்ம யாரோட விருப்பத்தில் கேட்க போகிறோம் அப்படின்னா, திருவிளையாடல் அப்படிங்கிற படத்திற்காக பாடல் தர மாதிரி கேட்டிருக்காங்க. பாடியவர் டி எம் சௌந்தரராஜன், பாட்டும் நாணி அப்படிங்கிற பாடலை தர மாதிரி கேட்டிருக்காங்க. செங்கல்பட்டு அப்படிங்கிற இடத்துலேருந்து பன்னீர்செல்வம் அப்படிங்கிற நேயர் அந்த பாடல் இப்போ நாம் கேட்கலாம். ஒலிக்கும் குரல் டி எம் சௌந்தரராஜன், இசை கே வி மகாதேவன்.

0: தந்திருக்கிறதுக்கதா கரிசம் தருகிறதா
1: பரணி
0: தருகிறதை
1: தகதிரி மக மக பரி மக பரமணி தசை.

திருவிளையாடல் படத்திற்காக சுப்பிரானந்த சாங்கை நாம் கேட்டு ரசித்தும் அடுத்து வரக்கூடிய நேயர் யாருடைய தேர்வு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரஸ்வதி அப்படிங்கிற நேயர் மூலச்சத்திரம்ங்கிற இடத்துல பாடல் கேட்டிருக்காங்க. இளமை கோலம் அப்படிங்கிற படத்துலேருந்து நீ இல்லாத அப்படிங்கிற ஒரு பாடல் ஒளிபரப்பு மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அந்த பாடலை இப்போ நாம் கேட்கலாம். இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: மலேசியா வாசுதேவன் சுஜாதா பாடிய பாடலை கேட்டோம். இளையராஜாவின் இசையில் அந்த பாடல் இடம்பெற்றது. இளமை கோலம் அப்படிங்கிற படத்திற்காக நாம கேட்டு ரசித்தோம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள்

0: உங்கள் தேர்வு.
1: உங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0449925283 மற்றும் ஒரு எண் 2838987. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு
3: பாட்டுக்கு இட டான்
1: டான் டான் டான்
4: நைன் ட்ரிபிள் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் ஜீரோ டூ த்ரீ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9444001023 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்கள் பெயர், ஊர், இந்த படம், இந்த பாடல் அப்படிங்கிறதுக்கு தெளிவாக டைப் பண்ணி அனுப்புங்க. நேற்றைய தினம், அதற்கு முந்தினம் அந்த நேயர்கள்லாம் வந்து நாளை அல்லது நாளை மறுநாள் அவங்களோட மெசேஜுங்களை போடலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடல்கள் கேட்டிருச்சிட்ருக்கிறோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் இணைந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 பாடல்கள்லாம் கேட்டிருச்சிட்ருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய பாடலை யார் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வியட்நாம் வீடு படத்திலிருந்து பாடல் தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தயாளன் அப்படிங்கிற நேயர் ஆவடியிலிருந்து உன்கண்ணி நீர் வழிந்தால் அப்படிங்கிற பாடல் ஒளிபரப்பு மாதிரி கேட்டிருக்காங்க. டி எம் சௌந்தரராஜன் பாடியது. இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாஸ்.

0: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
1: அடுத்ததாக குரோம்பேட்டையிலிருந்து பாலசுப்ரமணி அப்படிங்கிற நேயர் பாடல் கேட்டிருக்காங்க. தங்கமகன் படத்திற்காக ராத்திரியில் பூத்திருக்கும் அப்படிங்கிற பாடல் ஒளிபரப்பமாக கேட்டிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. புலமைப்பித்தர் எழுதிய பாடலுக்கு இசை இளையராஜா.

0: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில்.
1: நல்ல நல்ல தமிழ் பாடல்களை பிளே பண்ற தமிழ் பொங்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம், நான் உங்க சிபிராஜ் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: அடுத்ததாக யாருடைய விருப்பத்தில் பாடல் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நேயர்கள்லாம் நிறைய பாடல்கள்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. நாமளும் மேக்ஸிமம் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு கொடுத்துட்டே இருக்கிறோம். அடுத்ததாக ஆதம்பாக்கம்லேருந்து பாலு அப்படிங்கிற நேயர் வந்து பாடல் கேட்டிருக்காங்க. எஜமான் படத்திற்காக நிலவே முகம் காட்டு அப்படிங்கிற பாடல் தருமாறு கேட்டிருக்காங்க.

அடுத்ததாக தயாளன் அப்படிங்கிற நேர் ஆவடியிலேருந்து வியட்நாம் வீடு படத்திற்காக உன் கண்ணில் நீர் வழிந்தால் அப்படிங்கிற பாடல் தருமாறு கேட்டிருக்காங்க. அந்த பாடலை இப்போ நாம் கேட்கலாம். பாடியவர் டி எம் சுந்தரராஜன், இசை கே வி மகாதேவன், பாடலாசிரியர் கண்ணதாசன்.

0: நேரம் 10:47 ஆயிட்டிருக்கு. அது பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. நேரம் 10:48 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி கிட்டத்தட்ட. நாம் வந்துட்டு இன்னும் ஒரு சில பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு,
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.
0: அடுத்ததாக வரக்கூடிய பாடல் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற நேயர் குரோம்பேட்டையிலேருந்து கேட்டிருக்காங்க. கூட்டுப்புழுக்கள் அப்படிங்கிற படத்திலிருந்து பாடல் தருமாறு. நித்தம் நித்தம் அப்படிங்கிற பாடல் எம் எஸ் விஸ்வநாதன், எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது.

நேரம் 10:53, 30 ஆயிட்டிருக்குது. அடுத்து வரக்கூடிய பாடல் நீயா அப்படிங்கிற படத்திற்காக பாடல் கேட்டிருக்கிறாங்க. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் அப்படிங்கிற பாடல். சுமதி அப்படிங்கிற நேயர் பருத்தியூர் பாக்கம்லேருந்து பாடல் கேட்டிருக்காங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம் பாடியது, கண்ணதாசன் அவங்க இயற்றிய பாடலுக்கு இசை சங்கர் கணேஷ்.

0: நீயா படத்தில் இருந்து சூப்பரான சாங் நாம் கேட்டு ரசித்தோம். நாம் இதுவரை இணைந்திருந்தோம். எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில்
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு
0: நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் ஆர்ஜே செங்கமலம் சரத். நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கேட்ட அனைத்து நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும். மனசு மயங்கும் நிகழ்ச்சி தர பாடல்கள் கேட்க அவளோடு காத்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு 11 மணிக்கு கேட்கலாம்.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 கேளுங்க. ஏன்னா படிக்க நேரம் இல்லாட்டாலும் பார்க்க நேரம் இல்லாட்டாலும் கேட்கறது ஒரு சுகமான பயணம். அதனால தான் வள்ளுவரே சொல்லியிருக்கார், கட்டில நாயினும் கேட்கன்னு சொன்னார். இப்போ எல்லாரும் கேளுங்க. புலவர் ராமலிங்கம் தான் பேசுகிறேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11 மணி. நான் உங்கள் ஆர் ஜே ராஜா. இப்போ கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி எஃப்எம் 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில் இரவு நேரங்களில் அருமையான பாடல்களை கேட்குறதே ஒரு தனி சுகந்தான் இல்லையா? அந்த மாதிரி நேரத்தில் தான் இணைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் அப்படிங்கிற நிகழ்ச்சியில். இந்த நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து காத்திருக்கு. முதல் பாடலாக 96 திரைப்படத்திற்காக பிரதீப் குமார் குரலில், கார்த்திக் நேஹா வரிகளில், கோவிந்த் வசந்தா இசையில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது விவித் பாரதி தமிழ் 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். மனசை மயக்கக்கூடிய அந்த பாடல்களை தான் நம்ம வரிசையை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் புதுப்பேட்டை திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா குரல்ல நாமத்துக்குமார்

நேரம் 11:15 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில் இணைஞ்சிருக்கோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அருமையான பாடல்கள் அணிவகுத்து இருக்கு. அந்த வகையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கயல் திரைப்படத்திற்காக அரிச்சரன் குரல்ல யுகபாரதி வரிகளில் டி இமானின் அட்டகாசமான இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

நிகழ்ச்சியில் நிறைவாக கேட்ட பாடல் அயோத்தி திரைப்படத்திற்காக. அடுத்ததாக மெய்யழகன் திரைப்படத்திற்காக கமல்ஹாசன் குரலில், உமாதேவி வரிகளில், கோவிந்த் வசந்தா இசையில்.

0: நேரம் 11:32 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் அருமையான பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். நிறைவாக கேட்ட பாடல் டிராகன் திரைப்படத்திற்காக. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் ஜெய் பீம் திரைப்படத்திலிருந்து, பிரதீப் குமார் குரலில், ராஜமுருகன் வரிகளில், சென்ரோல்டன் இசையில். கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.
1: தலகோதும் இளங்காத்து செய்தி.

0: என் வாழ்க்கையில் வந்தது மூணே மூணு லெட்டர். ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டர்.
1: பிரபா, நீ என்ன தேடி இருப்பேன்னு எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்கே மகாராஷ்டிராவில் தூரத்து மாமா வீட்டில் இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வரப்போ நான் சொல்கிறேன்.
2: நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு மூணு நாளாவது குழி, அந்த சாக்ஸை துவைச்சி போடு, நகம் கிடைக்காத.

நிகழ்ச்சியில் நிறைவாக கேட்ட பாடல் கற்றது தமிழ் திரைப்படத்திற்காக. அடுத்ததாக வரக்கூடிய பாடல் 7G ரெயின்போ காலனியிலிருந்து. ஸ்ரேயா கோஷல் குரலில், நாமத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவின் நட்டகாசமான இசையில்.

மனசு மயங்கும் நிகழ்ச்சியினோட இறுதி நிறைவு பகுதியில் தான் இருக்கும். அழகான மெலிசை பாடல்கள்லாம் கேட்டுட்ருந்தோம். நிறைவு பாடலாக வருகிறது பருத்திவிரன் திரைப்படத்திற்காக அறியாத வயசு அப்படிங்கிற பாடலும், அடுத்ததாக மாற்றான் திரைப்படத்திற்காகவும் அடுத்தடுத்து. இதற்கு அடுத்து 12 மணியிலிருந்து இடைவிடாத பாடல்கள், காற்றின் மொழி, 1 மணிக்கு நீங்காத ரீங்காரம், 2 மணிக்கு தூங்காத விழிகள், 3 மணிக்கு இன்னிசை இரவுன்னு அடுத்தடுத்து வரிசையாக இடைவிடாத பாடல்கள் உங்கள் செவிகளுக்காக. இணைந்திருங்கள். இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: டீச்சர் ஜமீந்தா, ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவு டு யூ டு?
0: ஹலோ மிஸ்டர் ஜமீந்தா, ஹவு டு யூ டு?
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவு டு யூ டு?
0: ஹலோ மிஸ்டர் ஜமீந்தா,
1: ஓகே டீச்சர், ஓகே, ஹவு டு யூ டு?

0: கேட்டுக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

உண்டு எனக்கென்று என்ன உண்டு, நிலவுக்கு வானம் உண்டு, மலருக்கு வாசம் உண்டு, கொடிக்கொரு கிளையும் உண்டு எனக்கென்று என்ன உண்டு, ஏன் படைத்தான்.

உங்கள் ஊதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உங்கள் ஊதத்தில் நிறைந்திருக்கும் பழ

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நாம். வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நாம். மிருகம் கொன்று மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். ஆனால் கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. இனி கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். முதலாவதாக ஆழ்வார் திரைப்படத்திற்காக

நேரம் 4:10 என கேட்கலாம். பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் மாம்பழம் என் மணிகண்டன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். ராஜபாளையம் ஆர் எம் ஜம்புலிங்கம் அவர்கள் தவில். முதலில் கேட்கவிருப்பது ஈ வசுதா என்ற ஸ்ரீ தியாகராஜர் இயற்றிய கீர்த்தனை, சஹானா ராகம், ஆதி தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்கவிருப்பது மாட்சி மிகுந்த தாயே. மூமு தண்டபாணி தேசிகர் இயற்றியது. ஹிந்தோள ராகத்தில் ரூபக தாளத்தில்

பொங்கு மங்கலம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருப்பது கௌரி மனோகர கருணாகரா என்ற பாபநாசம் சிவன் இயற்றியது. கௌரி மனோகரி ராகம் ஆதி தாளம்.

இதுவரை மாமழம் என் மணிகண்டன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். ராஜபாளையம் ஆர் எம் ஜம்புலிங்கம் அவர்கள் தவில். நேரம் 5 மணி.

இனி கேட்கலாம் அருள்மணி மாலையின் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் முதலாவதாக ஸ்ரீ குருவாயு பிரேசா சுப்பிரபாதம் கேட்கலாம்.

நகாரம் சிகையாதிசேது வேகாரம் நேத்ரயோர்யுஞ்சன் நகாரம் சர்வசந்திஷு மகாரம் அஸ்த்ரமுத்திஷ்ய மந்த்ரமூர்த்திர் பவேத் புதஹ சவிசர்கம் படந்தம் தத்

பிரமத் சமந்தாத் பகவத் பிரயுக்தம் தம் தக்தி தம் தக்தியரி சைன்யமாஷு கக்

யூஷ்மாண்டவைநாயகயக்ஷரக்ஷ பூதக்ரஹாம்ச்சூர்ணய சூர்ணயாரீன் த்வம் யாது தான ப்ரமத ப்ரேத மாத்ரு பிசாச.

சதசச்சயது சத்யேனானேனநஹ சர்வேயாந்து நாஷம் உபத்.